0: நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். மனிதவள அமைச்சு முன்னெச்சரிக்கை கோட்பாடுகளை தெளிவாக வகுத்துள்ளது என்று திருவாட்டிலாவ் கூறினார். வெளிப்புற ஊழியர்களின் சுகாதாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்தார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தீவின் பெரும்பாலான பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. மத்திய பகுதியில் 24 மணி நேர காற்றுத்தர குறியீடு 129 இருந்தது. மற்ற பகுதிகளில் 97 இருந்து 118 அது பதிவானது. இன்று இரவு வரை காற்றின் தரம் மிதமான நிலையின் உச்சத்துக்கும் ஆரோக்கியமற்ற நிலையின் நடுப்பகுதிக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. பிரான்சில் மாணவர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. கிட்டத்தட்ட 500 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 256,000 பேர் நாடளாவிய ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சு தெரிவித்தது. உயர்நிலை பள்ளிகளில் உள்ள வசதி குறைபாடுகளுக்கு எதிராக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பெற்றோர், ஆசிரியர்கள், ஊழியர் சங்க உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். நிலவரத்தை பற்றி கலந்து பேச அதிபர் இமானுவேல் மெக்ரான் அமைச்சர்களுடன் அவசர கூட்டம் நடத்தியுள்ளார். ஹமாஸ் கிளர்ச்சி குழு தென் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அதில் 1200 இஸ்ரேலியர்கள் மாண்டனர். 2023 தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் காசா மீதான ராணுவ நடவடிக்கையை கடுமையாக்கியது. இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 74,000 அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் தனது ராணுவத்தை உயர் உச்ச விழிப்பு நிலையில் இன்று வைத்துள்ளது. ஹமாஸ் தாக்குதல் நடத்த திட்டமிடுவதாக இஸ்ரேலிய உளவுத்துறை கூறுகிறது. இஸ்ரேலிய துருப்புகளுக்கு தீங்கு ஏதும் ஏற்பட்டால் காசா மக்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சியினர் நடத்தும் பேரணியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல்காந்தி காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டார். காவல் அதிகாரிகள் திரு ராகுல்காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தியையும் தடுத்து வைத்தனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் பதிவேடு மாற்றியமைக்கப்பட்டதாய் குறை கூறப்படுகிறது. இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியிடுகின்றனர். ஹங்கேரி, துருக்கி, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா ஆகியவையும் அனைத்துலக ஒலிம்பிக் குழுவுடன் முதற்கட்ட பேச்சு நடத்துகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதி பரிசீலனைக்கான நாடுகளின் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்த முனைகிறது. முன்னுரிமை பெறும் நாடுகள் 2028 அறிவிக்கப்படும். இறுதி முடிவு 2029 நடுப்பகுதியில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும்
0: டிவிடெண்ட் ஈவுத்தொகை. நிறுவனங்கள் பங்குதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஈவுத்தொகை வழங்குவதுண்டு. டிவிடெண்ட் ஈவுத்தொகை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294. முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியதான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: இனி எல்லா நாளும் நல்ல நாள்.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. 8:11 ஆகிவிட்டது. நேரம் இப்பொழுது சரியா டாரதி பர்த்ல இருந்து பாட்டு வந்துச்சு. இசை ஞானி இளையராஜாவோட இசையில யுகேந்திரன், ஆந்தனி தாசன், பிரியா ஜெர்சன் அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. இப்ப நீங்க டிக்டாக் லைவ் பக்கம் வந்தீங்கன்னா எதிரொலி குழுவினரை நீங்க பார்க்கலாம். அங்க வந்து உங்க கருத்துக்களை வழங்கலாம். குறிப்பா இன்று இரவு வரப்போற நிகழ்ச்சி எதனை பத்தினது அப்படிங்கிற தகவல்களை தான் அவங்க வழங்க போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில வானிலை நிலவரம். இன்று மழை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 98 130 உட்பட்டு இருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வெளியில போறதா சொன்னா அல்லது வேலையின் காரணமா வெளியில நீங்க போகணும்னு சொன்னா உங்க பயணங்களை பார்த்து மேற்கொள்ளுங்க சரியா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 காசு. ஓர் யூரோ 1.43 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு. 100 இந்திய ரூபாய் 1.33 காசு. 100 இலங்கை ரூபாய் 38 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
0: அதேதா கேட்டாலே பரவசம் ஓலி 9:06 நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நான் மட்டும் அல்ல, நம்முடைய அறிவிப்பறையில எதிரொலி குழுவினர் நம்மோட இணையறாங்க. அவங்களை சந்திக்கிற முன்னால இன்றைய தலைப்பு பத்தின ஒரு சில வரிகளை சொல்லியே ஆகணுங்க. குறிப்பா இன்றைய தலைப்பு நம்ம எல்லாருக்கும் பிடித்த வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில பேருக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உற்சாகமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பா இருக்கும். சில பேருக்கு நல்லா சாப்பிடணும், ஷாப் பண்ணணும் அப்படிங்கிற வாய்ப்பா கூட அமையலாம். எது எப்படியோ பயணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பகுதியா இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆக அதனை பத்தின தகவல்களை தாங்கி வரும் பாகமா தான் இன்று இரவு 9:30 வரப்போற எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியை நீங்க நேரடியா வசந்த மொழி வழியில பார்க்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் மீ வாட்ச் வாயிலாகவும் கண்டு மகிழலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சியை பத்தின மேல் விவரங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காரு இன்றைய பாகத்தின் தயாரிப்பாளர் பார்த்திபன். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் ரவி.
0: பார்த்திபனோட இன்றைய தலைப்பு ஒட்டி அவருடைய கருத்துக்களை வழங்க சிறப்பு பயண முகவர் சரவணன் அவரும் இணைகிறாரு. வணக்கம் திரு சரவணன்.
7: வணக்கம். வணக்கம்.
0: சரி, இருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில வந்திருக்கீங்க, குறிப்பா சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி பேசுறதுக்கு. முதல்ல இன்றைய பாகம் ஏன் மேற்கொள்ளப்பட்டது, எதனால இந்த பாகத்தை கையில் எடுத்தீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன் பார்த்திபன்.
7: இப்போ நம்மளுடைய என்கிட்ட வந்துட்டோம், இப்போ இப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்த பயணம்லாம் வந்து மேற்கொள்ள ஆசைப்படுவோம். இப்போ என் வந்ததோட வந்து எங்கே போகலாம் ஹாலிடே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சேஃப் ட்ராவல் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது எதிர்பாராத, இப்போ சொல்லுவாங்களே எதிர்பார்த்து காத்திருந்த பயணத்தில் எதிர்பாராத விதத்தில் என்னென்ன நடக்கலாம். ஒன்று உங்கள் பேகேஜ் தொலைந்து போகலாம், ஃப்ளைட் கேன்சலேஷன் நடக்கலாம், இல்லை வந்து சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் நடக்கலாம், அரசியல் பதற்றங்கள் நிலவரம் வந்து சில நாடுகளில் வந்து டக்குன்னு அது வெடிக்கும்.
0: நிச்சயமற்ற நிலையாக,
7: ஆமாம், நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறது சில, ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் அது ஏற்பட்டால் அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வைக்கிறது, தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம்.
0: அந்த கையாளும் வழிமுறைகளை பற்றி சொல்கிறேன்.
7: நிச்சயமாக
0: அந்த சூழ்நிலைகளை சரி கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். இதுக்கு இடையில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு பயண முகவர் திரு சரவணன், அவர்கிட்டையும் நம்ம போக போகிறோம். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதல்ல
8: சொல்லிடுங்களேன். சரவணன், நம்ம வேல்ஸ் ட்ராவல் வச்சு ஒரு 10 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 வருஷமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய பயணம் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் வயிற்று நேரில். அது இல்லாமல் நம்ம சிங்கப்பூர் மக்களுக்காக இந்த ட்ராவல் சம்மந்தமாக சில அறிவுரைகள் செய்யணுன்ட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து சொல்லணுன்ட்டு இருக்கிறோம்.
0: சரி ஓகே, ரொம்ப அமைதியாக பேசுகிறாரு காலை வெளியில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருக்குள்ளே வந்துடும் இந்த வணக்கம் சிங்கைக்கான உற்சாகம் வந்து, கவலைப்படாதீங்க. சரி, இந்த தலைப்பை ஒட்டி நாம் டிக்டாக் லைஃப்லையும் கருத்துக்களை சேகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அந்த டிக்டாக் லைஃப், அதாவது மீடியாக்கோ போலி 96.8 FM எனும் எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமாக வந்தீங்கன்னா நேரடியாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். வாட்ஸ்அப்பாலாவும் உங்களை பல பேர் ஏற்கனவே வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைய தலைப்பு வந்து பயணத்தை பற்றி, பயணத்தின் போது வழங்கப்படுற சலுகைகளை பற்றி இல்லை. யாரும் அதை கருத்தில் கொண்டு செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேரம் இப்பொழுது 8:18 ஆகி போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக சாங்கி நோக்கி செல்லும் PIE பாயலிபா சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. CTE AYE நோக்கி செல்லும் வழியில் மால்மின் சாலை, PIE சாங்கி, ஆங்மோக்கியோ அவென்யூ 1, ஆங்மோக்கியோ அவென்யூ 5 ஆகிய பகுதிகளில்.
9: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
10: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான், சைவ சாப்பாடு 5 வழி தான்.
9: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
10: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
11: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங், கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்.
12: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
13: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
14: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
13: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வள்ளி கூட கொடுக்கல.
14: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
13: மாதத்துக்கு வெறும் 68.95 வள்ளி தான்.
14: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வள்ளி.
13: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
14: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
13: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: 8:21 ஆகிவிட்டது. ஒலி 9:06 நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப நாங்க டிக்டாக் லைவ்ல இருக்கோம். மீடியா காபலி 968 FM அந்த பக்கமா வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்று இரவு இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சியை பத்தி தான் நாம பேசிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க இன்று இரவு 9:30 வசந்த மொழி வெளியில நேரடியாக பார்க்கலாம். அதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா கவலையே படாதீங்க. எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் இலவசமா நீங்க பார்க்கலாம் மீ வாட்ச் வாயிலாக. சரி, மீண்டும் பார்த்திபன் மற்றும் திரு சரவணன் நம்மளோட இணைறாங்க. வணக்கம் இருவருக்கும். மீண்டும்
1: வணக்கம்
0: பார்த்திபன். இன்றைய தலைப்பு சுவாரஸ்யமா இருக்கிற அதே நேரத்தில் நீங்க சொன்னது போல திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரு பயணம் போகும்போது எங்க போறோம், எங்க தங்குறோம், என்னெல்லாம் பார்க்க போறோம், என்னெல்லாம் சாப்பிட போறோம், என்னெல்லாம் வாங்க போறோம் அப்படிங்கறதுல முக்கியத்துவம் செலுத்துறோம். ஆனா அதே நேரத்தில் திடீர்னு ஏதாவது நடந்ததுன்னா அப்படி அதை எப்படி கையாள போறோம் அப்படிங்கிறத மிகப்பெரிய பகுதியாக கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அதை வலியுறுத்துற மாதிரி இன்றைய பாகம் அமையும் இல்லையா?
1: நிச்சயமா ரவி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாருக்கும் மைண்டில் இருக்கிறது வந்து இதெல்லாம் நமக்கு தெரியுமே கம்ப்ளேசன்ட், அந்த இது வந்து
0: மெத்தனை போக்கு.
1: மெத்தனை போக்கு வந்து நான் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நம்மகிட்ட பேசும்போது எனக்கே இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து சில அம்சங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதுவே நான் செஞ்சதில்லை, அது அப்புறமா நான் சொல்கிறேன். ஆனால் இதில் முக்கியமானது என்னதுன்னா வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ரெண்டு வாயிலாக இருக்கலாம். ஒன்று இயற்கை பேரிடராக இருக்கலாம், வெள்ளம், எரிமலை வெடிப்பு அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா மேன்மேட் கிரைசிஸாக இருக்கலாம், விச் இஸ் அரசியல் பதற்றமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கலவரமாக இருக்கலாம்,
0: தீவிரவாதமாக கூட இருக்கலாம்.
1: நிஜமாக. ஸோ இந்த மாதிரி வந்து திடீர்னு நடக்கும்போது அது எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து மேன்மேட் கிரைசிஸ் வந்து ஒரு ப்ரொஃபைல் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்க வந்து இந்த கத்தாரில் வசிக்கிற ஒரு சிங்கப்பூரர். ஸோ அவங்க ரெண்டு வருஷமாக வசிச்சுருந்தாங்க. ஒரு ரொம்ப அமைதியான இடம். அப்போ அவங்க சொன்னது, அவங்க சொன்னது ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து மார்ச் மாதம் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க திடீர்னு வந்து வெடிகுண்டு சத்தம் அந்த மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு பூசலில் வந்து கத்தாரை தாக்கியிருந்த அந்த டைமில். ஸோ அப்போ அவங்க சிங்க அங்கே தான் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த நேரத்தில் வந்து ஒரு தொடர்ந்து 7 நாள் அவங்க வீட்லேயே தான் இருந்தாங்க, அவங்க வெளியே போக முடியல. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க கணவர், ரெண்டு பிள்ளைங்க. ஸோ அவங்க 4 பேர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரில, சும்மா யோசிச்சு பாருங்க, காலைல பசியாக இருக்கு, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, திடீர்னு பொட்டான சத்தம். அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி சத்தத்தை அவங்க வாழ்க்கையிலேயே கேட்டதில்லை அப்படின்னு.
0: பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடு தான், சிறிய நாடு. அதே நேரத்தில் உலகம் தரம் வாய்ந்த நிறுவனங்கள், கட்டடங்கள், அதுக்கப்புறம் முதலீடுலாம் அங்கே இருக்கு.
1: ஆமா,
0: இப்போ சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாட்டில் திடீர்னு மாதிரி நடந்துச்சு நமக்கு எப்படி இருக்கும்,
1: எஸ்பிகே பண்ண மாட்டோம். அது அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க உடனே வந்து எங்கே போயிருது, ஏன்னா எல்லாமே கண்ணாடி இடம். ஸோ எங்கே போடுதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு வந்து அந்த கபட் கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சிங்கப்பூரியன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற சிங்கப்பூரியன்ஸ்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. அப்போ தான் அங்கே பேச ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஈரான் தாக்கிட்டாங்க அப்படின்னு. அது தெரிஞ்சோட 7 நாளுக்கு அவங்களும் வெளியே வர முடியல, 7 நாள் அங்கேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தூது சிங்கப்பூர் எம்பசி மூலமா வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து 7 நாளுக்கு அப்புறம் வீட்டிலேருந்து வெளியாகி சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்ட 600 சிங்கப்பூரர்களில் அவங்களும் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க சொன்னாங்க அங்கேயிருந்து வெளியாகும் போது என்னென்ன நடந்திருக்கலாம், அங்கேயிருந்து அவங்க எம்பசிக்கு போகணும், எம்பசிலேருந்து ஃப்ளைட் எடுத்து வரணும், ஒரு 2 நாள் பயணம், அதில் வந்து என்னென்ன நடந்திருக்கலாம். ஸோ அதை அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் வந்து எப்போ நடக்கலாம், அதுக்கு நம்ம ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையிலிருந்து தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ தான் மக்களுக்கு தெரியும், லைக் யூனோ எனி திங் கேன் சொடக்க போகிற நேரத்தில் நடக்கலாம் அப்படின்னு.
0: எனக்கு தெரிந்த ஒரு நபர் கூட இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், அவர் மத்திய கிழக்கு பூசலின் போது துபாய் விமான நிலையத்தில் தான் இருந்தார். அப்போ திடீர் அந்த விமான நிலையத்தின் ஒரு பகுதி வெடித்ததுனால அவங்க பெட்டியெல்லாம் தூக்கிட்டு எல்லோரும் ஓட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை, அது என் கண்முறை நடக்கும் போது எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்ல நான் கேட்டேன். இதே மாதிரி திரு சரவணன், உங்களுடைய அனுபவத்தில் ஒரு பயண முகவர் அப்படிங்கிறதுனால பல சம்பவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், பல சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம், உங்களுடைய அனுபவத்திலேருந்து ஒரு சில.
2: கண்டிப்பாக. இப்போது வந்து நேபாளுடைய டிசாஸ்டர் வந்து பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன்று நடந்தது. அதாவது பனிச்சரிவும் இல்லாமல் ஒரு பெரிய நிலச்சரிவு எல்லாம் சேர்ந்து, பார்த்துருப்பீங்க நீ வீடியோவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பெரிய பில்டிங்கே அப்படியே அது முடித்து ஒரு ஊர்களெலாம் உருண்டை அடித்து, அப்புறம் அதே மாதிரி ஊர் எல்லாமே தனி எந்த இடத்துல யார் பார்த்து அந்த வெஹிக்கிளோ எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த இடமே தண்ணியில் மூழ்கிருச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ நமக்கே நம்ம ஒரு யாத்திரா குரூப் நம்ம செஞ்சுருந்தோம், அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்ததுனால அவங்க வந்து சேஃபாக இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களால எப்படி மறுபடி யாரை கம்யூனிகேட் பண்ணி நம்ம வெளியாகிறதுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ நம்மளுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நம்ம வந்து ஆறுதலாக பயப்படாதீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கீங்க இருக்கீங்களா அதை முதல்ல மென்ஷோர் பண்ணிக்காங்க. சேஃபாக இருந்ததுக்கு அப்புறம் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அவங்களுக்கு அறிவுரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணியிருந்தோம். அந்த அது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இருந்தது நம்மளுக்கு.
1: அதே மாதிரி 2 ஆண்டுக்கு முன்னாடி அவர் ஷேர் பண்ணியிருந்தார், சென்னையில் வந்து ஒரு ஃப்ளட் நடந்தது, வெள்ளம். ஸோ அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு குரூப் அவங்க
2: டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த குரூப் எப்படின்னா 3 நாள் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு.
1: ஸோ சிக்னல் அது எதுவுமே இல்லாமல்,
2: அதுவும் இல்லாமல் வந்தீங்கன்னா நம்ம செக்இன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த பிரச்சனையே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சில ஃப்ளைட்ஸ்லாம் டேக் அப் கிளம்பு, இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் கிளம்புற ஃப்ளைட் சில நேரம் நின்று ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டைம் வந்து பேசஞ்சர் எல்லோரும் ஏர்போர்ட்டில் இருந்தாங்க, அவங்களிருந்து வெளியே கொண்டு வர்றது அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து. அதுக்கப்புறம் சில வெஹிக்கிள் அந்த டைம் அந்த ஏர்போர்ட் கான்சியஸ் அதுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அப்புறம் அந்த ஹை ரைஸ் வெஹிக்கிள்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்கள அங்கேருந்து எடுத்து தென் சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து ஹோட்டல் கொடுத்து தங்க வச்சு 3 நாள் நம்ம அவங்கள டேக் கேர் பண்ணி ஃபுட் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4வது நாள் ஏர்போர்ட் எல்லாம் மறுபடியும் ஆரம்பமான பண்ணும்போது தான் நம்ம வந்து அவங்கள சிங்கப்பூர் கொண்டு வந்தோம்.
1: ஏன்னா பொதுவாக இப்போ தனியாக ட்ராவல் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பெரும்பாலும் வந்து குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுவோம், பிள்ளைங்க இருப்பாங்க. இப்போ சம்டைம் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 1 வயது 2 வயது பிள்ளைங்களோட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க எப்படி பார்த்துக்கிறது, வயதானவர்கள் எஸ்பெஷலி வந்து சக்கரை நாட்களில் இருக்கிற வயதானவர்கள் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக வந்து இந்த நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கோணத்தில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த நிகழ்ச்சி பார்த்தா ஓகே லைக் தெரியும், ஆனால் இந்த விஷயங்கள்லாம் டேக் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அடிஷனல் ஒரு ஈஸியாக மக்களுக்கு தெரியற மாதிரி ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருக்கோம்.
0: நீங்கள் சொன்னதுலேயே ஒரு முக்கியமான கூறு என்னன்னா, ஒரு பட்டியல் இருக்கணும்னு சொன்னீங்க. பொதுவாக நம்ம எதுக்கு நம்ம பட்டியல் வச்சிருப்போம், இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போகணும், இந்த ஆடை அணியணும், இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற பட்டியல தான் வச்சிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் இதையும் தாண்டி முக்கியமான ஒரு சில கூறுகள் இருக்கு, நீங்கள் சொன்னது போல அதையும் பட்டியல் இடணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு தோழி தான் அண்மையில் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வியட்நாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போது அவங்களுடைய ஹெல்ப்பர் இருக்காங்க இல்லையா, உதவியாளர், அவங்க வர்றாங்களா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. காரணம் அவங்களுடைய கடப்பிதழில் இருந்த ஒரு சில சிக்கல்கள். ஒரு வழியாக அவங்க வருதுன்னு முடிவாயிடுச்சு, நாங்களும் போயிட்டோம் அவங்கள கூட்டிக்கிட்டு வியட்நாமுக்கு. போன பிற்பாடு தான் எங்கள் ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் அதாவது பயண காப்புறுதி எடுக்காமல் விட்டோம் அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, ஆஹா நாமளாவது பரவாயில்ல, குடும்பமாவது பரவாயில்ல, நமக்கு 3வது மனுஷராக ஒருத்தன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எடுக்கிறது முக்கியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆக இந்த பயண காப்புறுதி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி வலியுறுத்தோம் இல்லையா.
2: கண்டிப்பாக
1: நம்ம வந்து 2 முகவர்கிட்ட பேசியிருக்கோம், 2 இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவங்கள வந்து நிதி ஆலோசகர் சொல்லுவோம் இப்போ. ஸோ அவங்ககிட்ட பேசியிருக்கோம். அவங்க வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும், லைக் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கினா ஓகே எல்லாமே கவர்
0: ஆமாம்
1: அப்படின்னு. ஸோ அது அந்த அந்த மீத் வந்து முதல்ல வந்து உடைச்சிட்டோம் அந்த நிகழ்ச்சியில் உடைச்சிட்டு. தென் எந்த மாதிரியான அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும், இன்னும் சம்டைம் 20 வழிக்கு எடுக்கலாம், 200 வழிக்கு எடுக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், பேசிக் பிளான் வந்து ப்ரீமியம் பிளான். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸை விற்கல, ஆனால் என்னென்ன வந்து அவங்களுக்கு தெரியணும் வர அதே ஸ்டெப்பிங் இன் டூ
0: விழிப்புணர்வு கொடுக்கணும்
1: நிச்சயமாக. ஏன்னா இப்போ இப்போ வந்து ஒரு இப்போ மவுண்ட் கினாபலு மலைக்கு நான் போகிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து 4000 மீட்டர் உயரம் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நான் எடுக்கிற காப்புறுதி வந்து நான் வந்து இப்போ நான் எவென்ச்சரஸ் வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறேன்னா அவங்க சில லிமிட் வச்சுருப்பாங்க. அல்டிடியூட் வந்து கடல் மட்டத்தோட எவ்வளவு கூடுதல் அந்த உயரம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வந்து 3000 மீட்டர் வரைக்கும் தான் சில கம்பெனி கொடுப்பாங்க, சில கம்பெனி வந்து 6000 மீட்டர் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நான் 3000 எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு அப்படியே ஒரு ஷோக்கில் சரி இப்போ இது மலை ஏறி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பயணத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு போகிறேன் அப்படின்னா எனக்கு கவரேஜ் கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் ஒரு எடுத்திருப்பேன் ஒரு கவரேஜ், ஆனால் அந்த கவரேஜ் நான் பிளான் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி வந்துடாது. ஸோ அதனால் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன் அது எவ்வளோ டிக்ளேர் பண்ணணும், எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு சொல்லி 2 நிதி ஆலோசகர்கள் பேசியிருக்கோம். அவங்களும் வந்து அவங்களுடைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: இல்லை என்ன தெரியுமா விஷயம், நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம், இதெல்லாம் எனக்கு நடக்காது,
1: ஐயோ
0: இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிட்ட அவசியம்.
2: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் எத்தனை தடவை ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படின்ற அந்த அசால்ட்டாக இருக்கிற அந்த மெத்தனை போக்கு வந்து சில இடத்துல வந்து நம்மளோட மொத்த பயணத்தையே வந்து இடையூறாக வந்து அந்த வகையில் இப்போ நான் எனக்கு ஒரு ஒரு 6-7 மாதமாக கண்டினியூஸாக என்கொயரி வருது அப்படின்னா இந்த வீசா பிரச்சனைகள் வருது. வீசா வந்து நம்ம வச்சிருக்கிற புது பாஸ்போர்ட்டில் இஷ்யூ ஆகிருக்குதா அப்படின்றத செக் பண்ணுற மறந்துடுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ பழைய பாஸ்போர்ட்டில் வீசா இஷ்யூ ஆகி புது பாஸ்போர்ட்டில் வந்து புது பாஸ்போர்ட் நம்பரில் அந்த வீசா டேக் ஆகலை அப்படின்னா உங்கள் இமிக்ரேஷன் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து எப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னா ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இதில். அதுக்காக தான் அந்த செக்லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த 2 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 72 hours பிஃபோர். இப்போ அதுக்காக தான் இந்த புதுசாக ஏர் சுவைதா அப்படின்னு சில நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் 72 hours பிஃபோர். ஏன்னா அந்த 72 hours பிஃபோர் எதுக்கு அப்படின்னா நம்மளை நாமே நம்மளை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம வீசா கரெக்டாக வச்சுருக்கிறோமா, நம்ம பாஸ்போர்ட் வந்து 6 மாதத்துக்கு மேலே வேலிடாக இருக்குதா, இப்போ அது இதுவும் கரெக்டாக இருக்குதா. அப்போ நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும்போது பை அன்ஃபார்ச்சுனேட் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அப்போமாவது நம்ம விழிச்சிக்கிறோமா அப்படின்றதுக்கு தான். அதையும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில் நின்று ஃபில் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் நம்மளுக்கே ஐயோ இப்போ என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் வேறு ஏதாவது இது இருக்குதா அப்படிங்கும்போது சில இடத்துல வந்து டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம்.
0: பயணம்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் விதிமுறைகள் வேறு. இப்போ சீனாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே சட்டத்திட்டம் வேறு,
2: நிச்சயமாக
0: சில நாடுகளுக்கு போகும்போது கொஞ்சம் நீக்கு போக்காக இருப்பாங்க, சில நாடுகளுக்கு விசாவே தேவைப்படாது. சிங்கப்பூர் அப்படின்னு போகுது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் திரு சரவணன், நம்ம மக்கள்லாம் உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுறாங்களா அந்த செக்லிஸ்ட்ங்கிற பேரில் அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு?
2: எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பொதுவாக பின்பற்றுறாங்க. ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர் தான் சில நேரம் மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம அது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறோமே அப்போங்கிறோம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அது சம்டைம்ஸ் அவங்கள கண்ணை மறைச்சிருது. அதனால என்னென்னா ஒரு அவேர்னஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இயற்கை பேரிடரோ இல்லை ஏதோ அரசியல் பிரச்சனைகள் ஏதோ நாட்டில் இருக்குது அப்படின்னா அது அந்த பயணத்தை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா இயற்கை பேரிடர் கண்டிப்பாக நம்மளால் நம்ம கையில் கிடையாது திடீர்னு வரும்போது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் போய் இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் எம்பசிக்கு இன்கேஸ் அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிங்கப்பூரில் இருந்த HQ நம்ம அந்த டேட்டாவை எடுத்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க நம்மள்ட்ட ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம குடும்பத்தோட ஹாலிடே வெக்கேஷன் போகும்போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு முறைகளை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு நம்மளோட பயணம் உண்மையிலே வந்து ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபை நல்ல ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது.
1: உண்மையிலே வந்து இந்த MFAயோட இ ரெஜிஸ்டரிங் இருக்குல்ல, ஆமாம் அது வந்து நம்ம வந்து MFA வெளியூர் அமைச்சு அந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த மத்திய கிழக்கு பூசல் வரும்போது அந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ எல்லாம் நினைக்கல, இல்லை நான் பாஸ்போர்ட் ஸ்கேன் தானே, நானே அவர்கிட்ட கேட்டேன் ஒரு ஆஃப் த ரெக்கார்ட், இல்லை இப்போ நான் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி தானே போகிறேன் அதுலேருந்து உங்களால் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் இன்டர் ஏஜென்சி கோஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா முதல்ல வந்து MFA தான் ஆக்டிவேட் ஆவாங்க. ஸோ MFA வந்து முதல்ல அவங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இவர் சரவணர் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த நாட்டுள்ள எம்பசிக்கிட்ட கொடுத்து ரியாக்ட் பண்ணுறது இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ரொம்ப இஃபெக்டிவான முறை. இப்போ அடுத்த முறை என்னென்னா வந்து இந்த பாஸ்போர்ட்டோட இஷ்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ICA கிட்ட இருக்கும். ஸோ இப்போ ICA கிட்ட கோஆப்ரேட் பண்ணி அவங்கேருந்து பாஸ் பண்ணி தென் யூனோ அங்கே வந்து இப்படி இருந்தாலும் வந்து எது வந்து இன்னும் சீக்கிரமாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர் ஏஜென்சி கோஆப்ரேஷன் நடக்கும், ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த வழியில் நம்ம வந்து விவரங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நானே ஒரு 2 weeks முன்னாடி இந்தியாவுக்கு போயிருந்தேன், மொதல் தடவை வாழ்க்கையில் இ ரெஜிஸ்டர் செஞ்சேன். ரொம்ப சுலபம், ரொம்ப வித்தின் 2 minutes செஞ்சு, ஏன்னா சிங்கப்பாஸ் போனாலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. எந்த ஊருக்கு போகிறேன் மேபி உங்களோட ஐட்டனரி மேபி இங்கே ஷேர் பண்ணிக்கலாம், நான் வெரி ஷார்ட் ட்ரிப் தான். ஸோ நான் வந்து வெரி சிம்பிளாக முடிச்சிட்டேன் 2 நிமிஷத்தில் தான். ஆனால் அந்த சிறிய விவரம் பதிவு வந்து உங்களை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றும்.
0: ஆமாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், எம்எஃப்ஏ எனப்படும் வெளியுறவு அமைச்சருக்கு இல்லையா, அவங்களுடைய இணையப்பக்க முகவரியை நாடி நீங்கள் மெயில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். www.mfa.gov.sg என்ற இணையப்பக்கம் வாயிலாக இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லது அவங்களுடைய எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம், 1799. சரி, பயணம்னு சொல்லும்போது இன்னொரு அனுபவத்தை நான் ரெண்டு பேரும் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிந்த ஒரு தோழிக்கு நடந்த ரொம்ப துயரமான ஒரு அனுபவம். அவங்க குடும்பத்தோடு ஜப்பானுக்கு போயிருந்தாங்க விடுப்புக்காக. அங்கே போகும்போது எதிர்பாராத விதமாக அவங்களுடைய அம்மா தவறிட்டாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், இங்கே நடந்தாலே அந்த சம்பவம் இந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்கணும். அங்கே அதுவும் அவங்களுடைய விடுப்பின் போது நடந்துச்சு. ஆக அங்கேருந்து சடல் எடுத்து இங்கே கொண்டு வரணும், என்ன ஆச்சுங்கிற விவரத்தை அங்கே சொல்லணும், அது இயற்கை மரணமா அப்படின்னு விசாரிக்கப்படும், இவ்வளோ இருக்குது. அது எல்லாத்தையும் அவங்க கடந்து வர்றதுக்கு நீங்கள் சொன்ன பதிவு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நேர்களே, இது உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்ல வரல, இதை நீங்கள் திட்டமிடணும்னு சொல்ல வரல, ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணமும் ஒரு சான்று அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்படி இன்னும் பல தகவல்களை இன்று இரவு நடக்க போகிற நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திரு சரவணன், நிறைவாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயண முகவர் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீங்க?
2: நம்ம ட்ராவல் பண்ணுறப்போது அந்த செக்லிஸ்ட் அதை வந்து நம்ம மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ அந்த எம்எஃப்ஏ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ட்ராவல் அட்வைசரின்னே ஒரு காலம் உண்டு. அந்த ட்ராவல் அட்வைசரி காலத்தில் வந்து எந்த நாட்டுக்கு நம்ம

0: உங்க நாட்டுக்குள்ள பல பொருள்களையும் கொண்டு போக முடியாது,
1: கண்டிப்பா
0: அங்க போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலா இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் சிறப்பா இருக்கும்ல.
1: ஆமா, இது வந்து இப்போ நம்மளோட பேசஞ்சர் ஒருத்தவங்களுக்கு கூட நடந்தது. ஒண்ணு இல்ல, அந்த பர்கர் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே ரேப் பண்ணிட்டு வெளியே கொண்டு போகும்போது வந்து அவங்க டிக்ளேர் பண்ணல, ஆனால் அந்த பயோ அது நாய்களை வசதியாக அந்த இதை வந்து மோப்ப சக்தி மூலமாக அது இது பண்ணுவாங்க, அது பேக்கில் வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை டிக்ளேர் பண்ணாததுக்கு ஃபைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணாலுமே நோ, நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா யூ ஹவ் டு ஃபேஸ் இட். அதனால் எது கொண்டு போனாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த க்ரீன் சேனல் ரெட் சேனல் அங்கே ரெண்டு மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்கள் வரலாம்.
0: அது ரொம்ப நல்ல ஒரு கருத்தை சொன்னார் பார்த்திபா. நீங்கள் சொன்னது போல ஒரு தம்மா தொட்டு பர்கருக்கு கட்டணம் நம்ம செலுத்துறோமா அப்படின்னு யோசிக்கிறோம். ரேப்பர் இருக்கு இல்லையா, அது இருந்தால் கூட உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். இதை வந்து அவங்க விமானத்தை பயணத்தின் போதே அறிவிப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் காது கொடுத்து
1: கேட்குறவங்க கேட்க மாட்டாங்க.
0: இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்துருச்சு, இப்போ எல்லாரும் பொட்டி கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. நவம்பர் டிசம்பரில் காற்று மாதிரி மறைஞ்சிருவீங்க எல்லாரும், நான் உட்பட இல்லையா. இல்லை எல்லாருக்கும் பயணம்
2: போகணும்.
0: ஆக அந்த பயணம் சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கணும், அதே நேரத்தில் பாதுகாப்பான முறையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்று இரவு வரப்போகிற எதிரொலி நிகழ்ச்சியை பாருங்கள். 9:30 வசந்த மொழி வழியில் நேரடி ஒளிபரப்பு. அதே நேரத்தில் எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் மீ வாட்ச் வாயிலாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பார்த்திபன், விடைபெறதுக்கு முன்னால் நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
2: நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து சென்ற வாரம் வியாழக்கிழமை வந்து சப்மிட் பண்ணோம், வியாழக்கிழமை வந்து ராத்திரி கொடுக்கணும். புதன்கிழமை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தாட் வந்துச்சு, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோமான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உடல் இப்போ இவ்வளோ பிளான் பண்ணலாம். இப்போ வந்து சில நாடுகளுக்கு போகும்போது பயணம் ஏர்பிளைன் டிக்கெட் வந்து சீப்பாக இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து ஒரு லண்டன் அந்த போகும்போது விமான டிக்கெட்டே வந்து ஒரு 6,000 மேலே இருக்கலாம்
0: குறைஞ்சு.
2: அப்போ வந்து எவ்வளோ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் உடல்நிலையை சரியாக பார்த்துக்கலனா, ஒரு சரியான ப்ராப்பர் வேக்சினேஷன் போட்டுக்கலனா, இல்லை சரியான மாத்திரைகள் எடுத்துகிட்டு போகலன்னா, இப்போ இனிப்பில் இருக்கிறவங்க வந்து கூடுதல் இன்சுலின் எடுத்துகிட்டு போகாமல்
0: தடுப்பூசி
2: இல்லாமல், ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வியாழக்கிழமை காலையிலேயே வந்து டாக்டரை பிடிச்சி அவர் போய் இன்டர்வியூ பண்ணி அவர்கிட்ட எப்போ வருது, தினம் 5 வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் 5 வருதா சார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா அம்சங்களும் இருக்கணும். காப்புறுதியிலிருந்து செக்லீஸ்ல இருந்து ஒரு ஆஃப்லைன் டிராவல் கீட்ல இருந்து முக்கியமாக வந்து ஒரு ஆஃப்லைன் டிராவல் கீட் அண்ட் மருந்துகள், ஸோ எல்லாமே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஹோல்சம் நிகழ்ச்சியை வந்து வழங்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சுருக்கோம். மக்கள் நிச்சயமாக அதை பார்த்து அவங்க வந்து ஒரு செக்லீஸ் மாதிரி போட்டுக்கலாம் அவங்களோட ட்ரிப்புக்கு.
1: அவங்களுக்கு பயணம் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம்.
0: நிச்சயமா நிச்சயமா அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பார்த்திபன் மற்றும் திரு சரவணன், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: டிக்டாக் லைவ் வாயிலா எங்களோட இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ நாங்கள் அங்கேருந்து விடைபெற போகிறோம். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நினைவூட்டல், வெளியுறவு அமைச்சு அவங்களுடைய எதிர்பார்க்கும் வாயிலாக நீங்கள் முக்கியமான பயண தகவல்களையும் ஆலோசனை குறிப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் போக வேண்டிய இணையப்பக்க முகவரி www.mfa.gov.sg அல்லது அவங்களுடைய சிறப்பு எண்ணுக்கோ நீங்கள் அழைக்கலாம், 1799. இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை நேரமைப்பு சரியா 8:41.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா SLECTE செல்லும் அந்த வழியில் Woodlands Avenue 12 அந்த பகுதிக்கு பிறகு விபத்து.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: இன்னும் கிளம்பலையா?
4: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
3: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
4: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
6: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
5: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
6: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரையை தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. என் உயிலையும் அவங்க தான் எழுதுனாங்க.
7: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.

இடிபாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: ஈஸி பீட். ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. கருப்பு, வேலாயுதம், சிங்கம் ஆகிய பாடல்கள் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. TPEPIE செல்லும் வழியில் பாசரிஸ் டிரைவ் 8, அதற்கு பிறகும் CTE நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூ எக்ஸிட், அதற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம். சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: எஜமான் பர்ட்லின் அந்த பாடல கேட்டீங்க. இசைஞானி இளையராஜாவுடைய சில மலேசிய வாஸ்தேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. 90களை வந்த பாடல நம்ம ஒன்னொன்னா கேட்க போறோம். நீங்க தயார்னா ஆரம்பிப்போமா?

0: மின்சார கனவு உயிரே ஆகிய படங்களிருந்து பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரம் இப்பொழுது 9:04 ஆகி விட்டது. சமீபத்தில் ஒரு இயக்குனர் எப்படியாவது இந்த தமிழ் படம் வாயிலா ஆஸ்கர் விருதை நான் வென்றே தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த இயக்குனர், இந்த படத்தை வச்சு சொன்னாரு, எல்லா தகவல்களையும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். வானொலி பக்கமா இருங்க. இப்போ ஒலி 9:08 வானிலை நிலவரம். இன்று மழை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். அதோட சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 98 130 உட்பட்டு இருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வெளியில போறதா இருந்துச்சுன்னு சொன்னா, வேலையின் காரணமா வெளியில போகணும்னு சொன்னா, பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணிரைஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: என்ன செய்யணும்
1: நமக்கு வசதியா போச்சு.
2: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921353633.

0: செய்தியா?
1: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: ஏஆர் ரஹ்மானுடைய இசையில அந்த பாடல கேட்டீங்க. அடுத்ததா தேனிசை தென்றல் தேவாவோட இசையில இந்த பாடல் வரப்போகுது. உங்களுக்காக இடம்பெற போகுது. நேரம் இப்பொழுது 9:20 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPE தாம்சன் சாலை, AYEMCE செல்லும் வழியில் போனாவிஸ்தா ஜுரோங் டவுன்ஹால் சாலை, ECP நகரம் நோக்கி செல்லும் வழியில் ரோச்சஸ் சாலை.
2: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் அக்டோபர் 7 1952 ரஷ்யாவின் லெனின்கார்ட் பகுதியில் பிறந்தார் ரஷ்யாவின் அதிபர் வால்டிமிர் புட்டின். ஆக ரஷ்யா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா. உலகத்தின் மொத்த பரப்பளவுல 1/10 ரஷ்யா அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. அதோட உலகத்தின் ஆக பெரிய நாடுன்னு வர்ணிக்கப்படுற ரஷ்யாவில 11 வெவ்வேறு நேர மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, 1745 ரஷ்யாவில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகம், குறிப்பா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு அருங்காட்சியகம், அந்த காட்சியகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எலிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவே பூனைகளை வேலைக்கு வச்சிருக்காங்களாம். இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854-8989 நெட்லி வந்தாச்சு.
3: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
4: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
3: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: ஒலி 9:08 நீங்க இணைந்திருக்கீங்க. அடுத்து கார்த்திக் ராஜாவோட இசையில உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள் இடம்பெற போகுது. நாபிருவர் நமக்கு இருவர் படத்துல இருந்து அந்த பாடல கேட்க போறோம். அதனை அடுத்து காதலா காதலா பாட பாடலும் காத்திருக்கு. இந்த பாடல்களை கொஞ்ச நேரத்துல சரி உங்களை பல பேருக்கு திகில் டீல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நல்லாவே தெரியுங்க. எங்க பார்த்தாலும் அதை பத்தி தான் முதல்ல இந்த ஒன்று கேட்குறீங்க. இந்த பாருங்க திகில் டீல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எப்படி கேட்கணும்? ரொம்ப சுலபம். மீ லிசனிங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க பாட்காஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் திகில் டேல்ஸ் அப்படின்னு டைப் செய்தாலே போதும், இப்போ வந்திருக்கிற புத்தம்பூதிய கதைகள் எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு வரும். நல்லா கேளுங்க. ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. எங்க போறது எப்படி கேட்கறதுன்னு தெரியலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க 9678 8968. நான் உங்களுக்கு லிங்கை கொடுக்குறேன். சரியா? இப்போ வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
2: மில்கி மிஸ்ட் தயிர்
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: you don't stop.
1: Here we go.
2: பழுதாகியுள்ளது. ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் AYEMCE பிடோக் சவுத் அவென்யூ 1 ஆகிய பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ஷேர்ஸ் அவென்யூக்கு அருகில் உள்ள மரீனா பொலிவார் பகுதி சாலைக்கு பிறகு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ஒலி 968
3: சினிமா சினிமா
2: இயக்குனர் அட்லி விஜயிலிருந்து ஷாருக் கான் வர பல பேரை வச்சு படத்தை இயக்கியிருக்காரு அட்லி. அடுத்ததா அவருடைய இயக்கத்துல அல்லு அர்ஜுனுடைய படம் தயாராகிட்டு இருக்கு. இதுக்கிடையில அட்லி தயாரிப்புல வெளிவந்த படம் தான் பத்தா.
4: செல்லமே மகளே சந்தனாகலே சொந்தமே உயிரே தேன்மொழி.
2: விஜய் சேதுபதி மற்றும் பல நடித்திருக்கிற இந்த படம் வெளிவந்து பிரமாதமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இதுக்கிடையில இந்த படத்துடைய வெற்றி விழாவின் போது அட்லி சூழ் உரைத்திருக்காரு. அதாவது இந்த படத்தின் வாயிலா எப்படியாவது உலக புகழ் பெற்ற ஆஸ்கர் விருதை ஜெயிச்சு காட்டுவேன், அதுக்கான பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் அட்லி.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட் சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு, அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
4: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
3: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை,
8: வணக்கம் சிங்கே.

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இது பாரு, ஃபோன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால கண்ணுபட போகுதையா படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. நான் விடுபெற நேரம் வந்தாச்சு. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தகவல் காத்துட்டு இருக்கு. வேற என்ன, நம்ம சஜினி வேலைக்கு வர்றாங்க, சேர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க போறோம். நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். பாய்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மில்கன் கல்விக்கழக ஆசிய மாநாடு இன்று சிங்கப்பூரில் தொடங்குகிறது. அதற்காக உலக வணிக தலைவர்களும் நிதித்துறை கொள்கை வல்லுநர்களும் இங்கு கூடியுள்ளனர். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதில் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் பங்கேற்பார். லீடிங் வித் இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவுடன் வழிநடத்துதல் என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் கருப்பொருள். அதில் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆழமாக அலசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நாடாளுமன்றம் 2ம் நாளாக கூடுகிறது. AI தொழில்நுட்பம் குறித்த அக்கறைகள், தொடக்கநிலை முதலாம் வகுப்புக்கான பதிவு, ஆட்குறைப்பு நிலவரம், நீக்குப்போக்கான வேலை நடைமுறை, தானியக்க வாகனங்கள் போன்றவை தொடர்பான 90க்கும் மேற்பட்ட கேள்விகளை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளனர். மின்னிலக்க உள்கட்டமைப்பு பற்றிய சட்ட மசோதா இன்று 2ம் வாசிப்புக்கு வருகிறது. நிலப்போக்குவரத்து, அது தொடர்பான அம்சங்கள் அடங்கிய சட்ட மசோதாவும் இன்று விவாதிக்கப்படலாம். சிங்கப்பூர் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை பாதுகாப்பாக கையாள உதவும் 4 முக்கிய அம்சங்களை தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசஃபின் தியோ விவரித்துள்ளார். AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகளை எதிர்கொள்ள சிங்கப்பூரின் மின்னிலக்க கட்டமைப்புகள் தயாராயிருக்கின்றனவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு அவர் பதிலளித்தார். முதலில் ஆபத்துகளுக்கு ஏற்ற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று அமைச்சர் தியோ சொன்னார். அபாயங்களை ஆராய்ந்து அதற்கேற்ற விதிமுறைகளை வரைய வேண்டும். இரண்டாவது, தவறான பயன்பாட்டுக்கு எதிரான தற்காப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றார் திருமதி தியோ. ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பது 3வது அணுகுமுறை. இறுதியாக அனைத்துலக தரப்புகள், துறை பங்காளிகள் ஆகியோருடன் குடியரசு நெருக்கமாக பணியாற்றுவதை அவர் சுட்டினார். இவற்றின் மூலம் AI தொழில்நுட்பம் மீதான நம்பிக்கையை வளர்த்து மக்களுக்கு பலன் தரும் வகையில் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திருமதி தியோ வலியுறுத்தியுள்ளார். காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டும்போது முதலாளிகள் வெளிப்புறத்தில் பணியாற்றும் ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறியுள்ளார். கடுமையான வேலைகளுக்கான நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். மனிதவள அமைச்சு முன்னெச்சரிக்கை கோட்பாடுகளை தெளிவாக வகுத்துள்ளது என்று திருவாட்டி லாவ் கூறினார். வெளிப்புற ஊழியர்களின் சுகாதாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்தார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று காலை 9 மணி நிலவரப்படி தீவின் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. மத்திய பகுதியில் 24 மணி நேர காற்றுத்தர குறியீடு 131ஆக இருந்தது. மற்ற பகுதிகளில் 99லிருந்து 120ஆக அது பதிவானது. இன்று இரவு வரை காற்றின் தரம் மிதமான நிலையின் உச்சத்துக்கும் ஆரோக்கியமற்ற நிலையின் நடுப்பகுதிக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. ஈரான் அமெரிக்க நகரங்களை தாக்கினால் அது உலக அமைதிக்கு கொடுக்கும் சிறிய விலையாக இருக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்ற போர்க்கால தியாகங்கள் பற்றி அதிபர் பேசிக்கொண்டிருந்த போது அவ்வாறு சொன்னார். திரு ட்ரம்பின் கருத்தை குடியரசு உறுப்பினர்களும் ஜனநாயக தரப்பினரும் கடுமையாக குறை கூறியுள்ளனர். அது ஆபத்தானது, மனநலம் குன்றிய ஒருவர் பேசுவதைப் போல் இருப்பதாக கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம் சாடினார். அமெரிக்கா தனது நகரங்கள் ஈரான் பிடியில் சிக்காமல் இருக்க போராடுகிறது என்று அதிபர் கூற முனைந்ததாய் வெள்ளை மாளிகை கூறுகிறது. பேரமவுண்ட் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளது. அதற்கான ஒப்பந்தம் 111 பில்லியன் டாலர் மதிப்பிலானது. உலகின் மிக பிரபலமான படப்பிடிப்பு அரங்குகள், நேரலை கட்டமைப்புகள் ஆகியவை அதன் கீழ் வருகின்றன. இணைக்கப்பட்ட புதிய நிறுவனம் ஸ்கை டான்ஸ் என்றழைக்கப்படும். சிபிஎஸ், சிஎன்என் செய்தி நிறுவனங்கள் இணைக்கப்படும். ஹெச்பிஓ, சிபிஎஸ் ஒளிவழிகளும் புதிய ஏற்பாட்டின் கீழ் ஒன்றிணையும். ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. பருவநிலைக்கு சாதகமான தீர்ப்பு அது என்று சுற்றுப்புற ஆர்வலர்கள் பாராட்டுகின்றனர். வெப்பநிலையை கூட்டும் கரிம வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வழிகளை உள்ளூர் திட்டமிடல் பிரிவு கருத்திற்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் கூறுகிறது. மவுண்ட் பிளசன்ட் நிலக்கரி சுரங்கத்தில் பணிகளை இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மச் எனர்ஜி நிறுவனம் விரும்பியது. அதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை எடுத்துக் கூறி சுற்றுப்புற ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்தனர். இந்தியாவில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சியினர் நடத்தும் பேரணியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டார். காவல் அதிகாரிகள் திரு ராகுல்காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தியையும் தடுத்து வைத்தனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் பதிவேடு மாற்றியமைக்கப்பட்டதாய் குறை கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததோ கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
7: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
8: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
6: என்னது சொல்லினு கேக்குமா?
7: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
6: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.

0: ஒரு காலத்துல காதல் கொண்டுகிட்டு இருந்துச்சு, இப்ப காற்று கொண்டுகிட்டு இருக்கு. அழிவா
1: காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கிறதுனால நம்ம வெளியே போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போகணும். ஏன்னா சில நேரத்துல அந்தி சாயிர ஒரு பொழுதுல ரொம்ப புகை மூட்டமா இருக்கு, சில நேரங்கள்ல மதிய வேளையில ரொம்ப புகை மூட்டமா இருக்கு. எப்ப புகை மூட்டமா இருக்கணும் நம்மளால சொல்ல முடியல காதர்.
0: ஆமா, அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க வீட்டுல இருந்தவாறு அப்பப்ப கொஞ்சம் நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ளதான் இந்த காற்று தூய்மையாக இருக்கின்றது.
1: ஆமா, அதனால கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும். அதே நேரத்துல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹியூமிடிஃபையலா அவங்க பொருத்தி வச்சிருப்பாங்க, அது கண்டிப்பா உதவும் நினைக்கிறேன். காற்று சுத்தம் செய்யக்கூடிய சில கருவிகளும் இப்ப இருக்குது. அப்படிப்பட்ட கருவிகளை நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, எல்லாருக்குமே உதவும்.
0: இப்ப மனசை சுத்தம் பண்றது நம்ம வகையில இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில எப்படி நம்ம மனசை சுத்தப்படுத்த போறோம்,
1: எப்படி நீங்க கிளென்ஸ் பண்ண போறீங்களா,
0: நல்ல பாடல்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் தான் மனசை தூய்மைப்படுத்தும்.
1: உண்மைதான், உண்மைதான். நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள் இருந்தா உங்களுடைய நாள் சிறப்பான முறையில அமையறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கே கே அனந்ததா ஸ்ரீராம் கொண்டு வரும் முதல் பாடலை நம்ம கேட்கலாம். அப்படி போடு நிகழ்ச்சியை, நம்ம அப்படி போட்டோட ஆரம்பிக்கலாம். வாங்க
0: நீ அந்த பாட்டை போடு அலிமா.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
3: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
4: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
3: பலன் கிடைச்சா
4: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakap.com.sg. உங்க mirakap.sg/ready set grow.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை

0: படத்துல இருந்து ஹரி ஹரன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இது உங்க ஆனந்த மாறப்பது. போதும்ப்பா போதும். அவராவது ஒரு முறை தான் சொல்லிருப்பாரு, நீங்க மூச்சுக்கு 300 முறை சொல்றீங்க அது அது அப்படின்னு.
1: சில நேரங்கள் அப்படிதான் சொல்லியும் மக்களுக்கு புரியாது, சில பேருக்கு தெரியாது.
0: என்ன சொல்றீங்க, எதை சொல்றீங்க?
1: சில விஷயங்களை வந்து வலியுறுத்தி சொல்லணும், மக்களுடைய மனதுல பதியும். அதையும் தாண்டி சில நேரங்களில் புரியாது,
0: டெஸ்ட் போட்டு பண்ணுவாங்க.
1: ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு பக்கத்துல காப்பாக்கும், நீங்க அங்க பார்க் பண்ணிக்கலாம்.
0: இது எப்படி இருக்குன்னா குறுக்குச்சந்தை, குறுக்குச்சந்தை துபாய், துபாய் அந்த மாதிரி இருக்கு. சரி, ரெண்டு முறை அவர் கேட்டுட்டாரு, நீங்களும் ரொம்ப பொறுமையா விளக்கி விவரமா சொல்லிட்டீங்க. மூன்றாவது முறையும் கோவம் வந்துடும் உங்களுக்கு. அது ஏன் நடக்குது?
1: உள்ளுக்கு இருக்கும் உணர்வுகள், உள்ளுக்கு அப்படி இருக்கும், காட்ட மாட்டேன்.
0: உள்ள வெடிக்க சொல்றீங்க,
1: உதாரணத்துக்கு அம்மா அடுத்த வாரம் ஒரு 100 கறிப்பா ஆர்டர் வந்திருக்குது, அதுக்கப்புறம் கிழங்கு வந்து 50. அம்மா ஒரு நாள் கழிச்சு கிழங்கு எத்தனைப்பா
0: கேப்பாங்க. என்னது என்னுடைய இதெல்லாம் நீ வழி சொல்லிட்டு இருக்கேன்னு. சரி, அது கூட ஒரு பக்கம் நம்ம செய்துக்கலாம். ஆனா நான் சொல்றது, இப்ப நமக்கு தெரிந்த ஒரு பாடலா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துக்கு போகிற அந்த வழியா இருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும், தெரிந்த ஒன்னா இருக்கும், அதே அளவுக்கு மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும்.
1: ஆமா, அதை நான் உணர்ந்திருக்கேன். அது என்ன, எங்க அம்மா கிட்டே உணர்ந்திருக்கேன். நான் யோசிப்பேன், பரவாயில்ல அவங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் இப்படி இருக்குன்னா நம்ம புரிய மாதிரி எடுத்து சொல்லணும், நம்ம எழுதி கொடுக்கணும். எல்லாருக்கும் வயதாகுது, அவங்களுக்கு மனதுல பல விஷயங்கள் இருக்கு.
0: அதனால நமக்கு தெரிந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்ல அவங்களுக்கு தெரிந்த ஒன்று நமக்கு அவ்வளவா தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அதிகமா நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதனால நானே இப்ப காணொலிகளை பார்த்து சமைக்கிறேன். என் அம்மா கிட்ட ஒரு சமையல நான் வந்து ஒரு முறை இரண்டு முறை கேட்கலாம், நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, விடுமா நானே சமைச்சு கொண்டு வந்துடுறேன், நீ சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள. அதனால
1: அந்த உப்பு வந்து இதுக்கப்புறம் தானே போடணும், அந்த கோழி எப்படி ஆட்டணும்,
0: ஏன்னா அவங்களுக்கு அது சாதாரணமா இயல்பா வர்ற ஒன்று இல்லையா, ஏன்னா 30 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம தான் ஒரு 2 வருடங்களா சமைக்க ஆரம்பிக்கிறதுனால சில நேரங்கள்ல தெரியாம போகும். அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த டிக்டாக், யூடியூப், இது ரெண்டு நல்ல வேலைப்பா, இந்த ரெண்டு செயலிகள் நமக்கு இருக்குது, இதை வச்சுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
1: நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது, நாளைக்கு சமைக்கிறது பத்தி எங்க அம்மா கிட்ட கேக்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்றேனோ அதே மாதிரி எங்க அம்மாவும் ரியாக்ட் பண்ணுவாங்க போல.
0: அப்போ உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெட்சன் சொல்வாங்களே, இது ஆங்கிலத்துல தி கர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படினு சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரியும், இது நமக்கு தெரிந்த ஒன்று மற்றவர்களுக்கும் அதே அளவுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு என்றோ. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு எரிச்சல் வருது, ஒரு எதிர்பார்ப்பு வருது, கொஞ்சம் பறந்த மனப்பான்மையோட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரி, ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஆங்கில பாடல் தெரியாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம தான் அதிகமா ஆங்கில பாடல்கள் கேட்கிற ஒரு ஆளா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு மற்ற மொழிகள்ல இருக்கிற பாடல்கள் இன்னும் பரிச்சயமா இருக்கும் அப்படின்னு அந்த பரந்த மனப்பான்மையோட நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா எல்லா தெரிஞ்ச மேல இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்கப்பா.
1: மனோவியல் ரீதியா இது எல்லாரையும் பாதிக்குதுன்னு அப்படின்னு ஆமா குறிப்பிட்டிருக்காங்களே, ஆசிரியர்கள் இருந்து நண்பர்கள் இருந்து ஏன் வல்லுநர்கள் வரைக்கும் இந்த விஷயம் கர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குதா, பாதிக்குதா அவங்களை.
0: அமெரிக்காவின் ஸ்டாம்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு சோதனை நடத்தி இருந்தாங்க, 120 பாடல்கள் ஒளிபரப்பாயின காதர், அதுல 3 பாடல்களை தான் அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்களாம். ஏறக்குறைய 2.5 விழுக்காடு அப்படிப்பட்டவங்க, அந்த விழுக்காடுல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பாடல்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். இதுல இருந்து என்ன தெரியுது, 120 பாடல்கள்லயே 3 பாடல்களை தான் அந்த மக்கள் அந்த சோதனையில கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்னவே கூடாது.
1: இங்க அதான் குறிப்பிட்டிருக்காங்க, ஆங்கிலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, what feels straightforward in one mind can sound like a completely different language to someone hearing it for the first time. உங்களுக்கு வந்து அது இது வந்து எளிமையா தானே இருக்குது,
0: இது கூட உங்களுக்கு தெரியல,
1: இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது, அது வந்து அவங்களுடைய மனதுல வேற மாதிரி இருக்கும். இது என்ன சொல்றது உண்மை புரியல
0: புரியல.
1: அலிமா ஏன் வந்து ஆப்பிரிக்கா மொழியில பேசுது?
0: அதனால பெரியவர்கள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்கன்னா தயவு செய்து உதவி செய்ய தயங்காதீங்க. அதை நீங்க 100 முறையாவது சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க காலத்துல அப்படிப்பட்ட தொழில்நுட்பம்லாம் இல்ல இல்லையா, அதனால கற்றுக்கிறாங்க. அதற்கே நம்ம பாராட்டுகள் சொல்லியே ஆகணும்.
1: சரி, நம்ம நேர்களை எது எரிச்சல் மூட்டதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அலிமா.
0: ஆமா, பல முறை
1: என்ன மாதிரி விஷயங்களை எரிச்சல் மூட்டுவாங்க,
0: ஒண்ணு நீங்க கத்து கொடுத்துருப்பீங்க, ஆனா திரும்ப திரும்ப அவங்க அதைதான் செய்யறாங்க. எந்த ஒரு செயல்
1: அது ரொம்ப எளிமையா, வீட்டுல வந்து துணியை மடிச்சு வைக்கிறதா இருக்கலாம், துணியை அதாவது வீட்டை கூட்டுறதா இருக்கலாம், அல்லது ஒரு வேலையை செய்ய சொல்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் போது உங்க பையனோ பொண்ணு வந்து அதை உள்வாங்கும் தன்மை எப்படி இருக்கு, எல்லாமே நிறைய இது விஷயத்த பிறந்தோம்.
0: ஆமா ஆமா, 10 கூட்டல் 10 20 எத்தனை முறை நம்ம கிட்ட சொல்லிட்டேன், நீ என்ன திரும்ப திரும்ப திரும்ப பூஜை நீ எழுதி வைக்கிற.
1: நான் எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, ஒரே ஒரு எழுத்து எழுத முடியல, அது என்ன என்பதை நான் பெருக சொல்றேன். மம்மி, யூ ஸ்டாண்ட் பை.
0: ஐயோ பாவம் பா.

0: கேட்டுக் கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து.

0: தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நேரம் சரியா 10:30 ஆகுதுங்க. இன்றைக்கு the curse of knowledge பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்.
5: ஞானத்தின் சாபகேடு.
4: ஐயோ, என்ன ஹெவியா இருக்கு சொல்றீங்க. ஆமா, சொல்லும் போது ரொம்ப கனமா வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்குது.
5: ஞானத்தின் சாபகேடு,
4: the curse of knowledge, இத பற்றி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்களே நீங்களும் பகிர்ந்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்தோம். வீட்ல ஒண்ணு நீங்க பல முறை சொல்லிட்டீங்க, ஆனா திரும்ப திரும்ப அவங்க மறக்குறாங்க. சரி, சோம்பேறித்தனமா இருக்கிறது வேற, ஆனா உண்மையாகவே மனப்பூர்வமா நமக்கு அது தெரியாம போகிறது அது வேற இல்லையா?
5: ஆமா, ஏன்னா சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
4: ஆமா,
5: ஏன்னா எல்லாமே எளிமையா அவங்க எடுத்துப்பாங்க சொல்ல முடியாது. நம்மளுடைய வயரிங் இருக்குல்ல, நம்ம மூளையின் வயரிங், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மூளை இருந்தாலும் அது வந்து வித்தியாசமா செயல்படுது. ஏன்னா நம்மளுடைய அனுபவங்கள் பொறுத்து நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய நம்ம உள்வாங்கும் தன்மை என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம சில விஷயங்களை உள்வாங்குவோம்.
4: ஆமா, அந்த வரிசையில நமக்கு தெரிந்த ஒன்று, நன்றாக தெரிந்த ஒன்று மற்றவர்களுக்கும் அதே புரிதல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் பல நேரங்கள்ல நம்ம கோபப்படுறோம், நமக்கு எரிச்சல் வருது, இரிட்டேட்டடா ஆகுறோம். என்ன
6: வச்சிருவேன். அவ வந்து பார்க்கும் போது எங்க வச்ச மட்டும்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. கடைசியில என்ன செய்யணும், நானே எடுத்து அவளுக்கு கொடுக்கணும். 10 தடவை கேட்பா, சரியான டென்ஷன் எனக்கு, நானே போய் எடுத்து கொடுத்துருவேன்.
4: ஆனா இது வந்து சோம்பேறித்தனம் இல்லையா? ஞாபக மருதியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, சோம்பேறித்தனம்தான். அவங்களுக்கு தெரியும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, அம்மா கிட்ட கேட்டா அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு. ஆங்கிலத்துல உன்னை நான் கேள்விப்பட்டிருக்கேன், weaponized incompetence அப்படின்னு சொல்றாங்க. காது weaponized incompetence-னா நமக்கு ஒன்னு தெரியும், நம்மளால செய்ய முடியும், ஆனா மற்றவர்கள் வீட்டுல செய்வாங்கன்னு சொல்லிட்டு
5: ஒரு அலட்சிய போக்கு,
4: ஒரு அலட்சியம். அதே நேரத்துல சரி தெரியாதுன்னு சொல்லிடுவோம், நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்லிடுவோம். இது ஆங்கிலத்துல weaponized incompetence அப்படின்னு சொல்றாங்க.
5: அது வீட்டுல மட்டும் இல்லையே, வேற இடத்துல இப்ப கூட சில இடங்களை நான்
4: பாத்திருக்கேன். அதாவது தெரியும் அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய தெரியும், ஆனா தெரியாதுன்னு சொல்றது.
7: வணக்கம் காதர், வணக்கம் அலிமா. என் பேர் நாச்சியா, நான் ஈஷூன்ல இருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா.
7: என்ன ரொம்ப எரிச்சல் கூட்டக்கூடிய விஷயங்கள் வந்து மூணு. ஒண்ணு வந்து என் கணவரும் சரி என் மகனும் சரி
4: என்ன செய்யறாங்க,
7: குளிச்சிட்டு வந்தா அந்த டாய்லெட்டோட லைட்டையோ இல்ல ஹீட்டரோட பிளக்கையோ ஆஃப் பண்ண
5: மாட்டாங்க.
7: சொல்லி சொல்லி சொல்லி கத்தி கத்தி கத்தி இன்னும் அப்படிதான் பண்றாங்க. அதனால இப்பெல்லாம் அவங்க குளிக்க போனா குளிச்சிட்டு வந்தோடனே நானே போய் அடைச்சிடுறது. எனக்கு அது ஒரு தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல.
4: ஆனா இதுவும் வெப்பனைஸ் இன்காம்பிடன்ஸ்.
5: ஆமா, நம்ம கேக்குறது வந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் போது அது எப்படி உள்வாங்கிக்கிறாங்க, புரியுதா? உதாரணத்துக்கு நீங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, அல்லது ஒரு விஷயத்தை செய்ய சொல்றீங்க, அல்லது ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த எதிர்த்தரப்பினர் எப்படி வந்து உள்வாங்குறாங்க, உங்களுக்கு எரிச்சல் மூட்டி இருக்கா, அதுதான் கேக்கலாம்.
4: ஆமா, உதாரணத்துக்கு சற்று முன்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப காதல் கிட்ட ஒருத்தவங்க வழி கேக்குறாங்க, அந்த வழியையும் அவர் இரண்டு மூன்று முறை ரொம்ப அழகா தெளிவா விளக்கி சொல்லிட்டாரு. ஆனா அதன் பிறகும் அவங்க கேட்கும் போது கண்டிப்பா யாரா இருந்தாலுமே அங்க எரிச்சல் வரும். போப்பா, உனக்கு எல்லாம் நான் சொல்றதுக்கு பதிலா விட்டுரு, நீ வேற ஒரு ஆள் கிட்ட போய் கேட்டுரு, ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு அங்க ஒரு எரிச்சல் வரும். ஏன்னா இது கூட நமக்கு தெரியலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட ஒன்று தான் நம்ம கேட்கிறோங்க.
5: இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஹலிமா வந்து வார வாரம் அவங்க பாடல் வரிகள் இருக்கிற வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து அதை பத்தி விளக்குறாங்க, அன்றில் புனல் போன்ற வனப்பு போன்ற விஷயங்கள்.
4: ஆமா,
5: நீங்க மறுபடியும் அருமையா கேக்குறீங்க, ஹலிமா அந்த பாடல அன்றில் என்ன உங்களுக்கு எப்படி
4: இருக்கும் இல்ல? இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அந்த பதிவை பார்த்திருப்பாங்க, பதிவை பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்பாங்க, உன்னை என்ன செய்யுதுடா,
5: அலிமாவா காளியம்மா மாதிரி மாத்திடுவாங்க.

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. எண் 1, கேம்பல் லேன்.

0: சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் ஒன்று ஷாப் டவுன் எஸ்ஜி.

0: என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அல்லிமா.
0: வணக்கம்
1: காத.
0: சொல்லுங்க ஸ்ரீதர்.
1: ஸ்ரீதர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: இருவரும் நலமா இருக்கோம்.
1: ஓகே, நிகழ்ச்சி நீங்க வந்தாலே கொஞ்சம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பா இருக்கும். ஓகே அல்லிமா. ஓகே கதை, நான் சொல்ற விஷயம்
0: என்னன்னா,
1: இந்த வீட்டுல மோப்படும் மீது அந்த சமயம் பேசாம உட்காந்துருப்பாங்க அல்லிமா கதை. அந்த மோப்பு போடுமே தான் அங்கிட்டு ஓடுவாங்க, இங்கிட்டு ஓடுவாங்க, அங்கிட்டு நடப்பாங்க. அந்த சமயம் வர எரிச்சல் வெறி அந்த மோப்பு கம்பளியே வச்சு நல்லா வாங்கலாம்னு தோணும். என்ன செய்யுது, அடிக்க கூடாத?
2: வணக்கம் அலிமா காது.
0: சுஷமா
2: பேசுறேன். எனக்கு ஒரு தோழி இருக்கா, 30 வருஷம் மலாய்கர் தான். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு, என்னை விட 1 வயசு மூப்பு. 73 வயசு ஆச்சு. இப்பவும் என்ன கால் பண்ணனா இந்த இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தமிழ்ல கேப்பா. நான் அத மலாயில விளக்கணும். அப்ப அன்னைக்கு நான் அதை சொல்லிட்டேன்னா நாளைக்கு வந்து அதை திரும்பவும் கேட்பேன். அப்ப நான் அவகிட்ட கேட்டுருவேன், நீ உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம தான் நீ இதே கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கியா?
0: எத்தனை முறை நான் உனக்கு அந்த மொழிபெயர்ப்ப கொடுத்துட்டேன், ஏன் உன் மனசுல நிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
3: ஹாய் காதர்.
4: ஹலோ
3: ஹலிமா, உதயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க உதயலட்சுமி.
3: எங்க வீட்டுல வந்து வெச்ச பொருள் அங்கேயே தான் இருக்கும், எடுத்து வைக்க மாட்டாங்க. குடிச்ச கப்பு ஹாலே இருக்கும், கழுவ மாட்டாங்க.
0: ஆனா நீங்க சொல்றது எல்லாமே வெப்பனைஸ் இன்காம்பிடன்ஸ் தான்.
4: கேக்குறது வந்து நீங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது
0: கற்றுக் கொடுத்தது என்னன்னு தெரியாம இருக்கலாம். அங்க நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அவங்களே, உங்களுக்கு எப்படி பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் தெரியாம இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவோம். ஓடி பாறைக்கு அடியில தான் இருந்தியா,
4: பேக்வர்டா இருக்க, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்
0: பின்னோக்கி நீ இருக்க, ஓ நீ ஒரு பூமா, இல்ல நீலாம் ஐயோ 50களா 60களா பிறந்திருக்கணும் அப்படின்னு சில சமயம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரிஹானா, ஜஸ்டின் டிம்பர்லேக், பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், மெரூன் 5 இவை அனைத்தும் இந்த பாட்டு, இந்த பாடல்கள், இந்த குழுக்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன் வைக்கிறோம். அதான் சொல்றோம்.
4: அது ஒரு பக்கம் இருக்க, இந்த காலகட்டத்து இளைஞர்கள் பேசும் மொழி ஜென்சி ஸ்லாங் இருக்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
0: சொல்லுங்க.
4: என் தம்பி பையன் தான் இங்கிட்ட வந்துட்டு என்னை பார்த்து பெரியப்பா தான சொல்லணும்.
0: ஆமா.
4: ஏய் ப்ரோ, வாட்ஸ் அப்
0: ப்ரோவா, பெரியப்பாவை ப்ரோனு சொல்றாரா?
4: ஏய் யூ நோ, லெட்ஸ் டு சம் ஆரா ஃபார்மிங்.
0: ஆரா ஃபார்மிங்,
4: நீ எப்பட பண்ணியே வச்சு?
0: யூ ஹவ் டு ரிஸ் அப்படி சொல்றீங்க. யூ ஹவ் டு ரிஸ் ரிஸ் அவது ரஸ் அவது புரியல பாடிங்க, என்ன சொல்றீங்க அப்படி?
4: அக்க வி டோன்ட் நோ அப்பப்பா அப்படினு கேக்குறாங்க
0: கிட்ட. அப்ப
4: பார்த்தா நான்
0: அங்க ஒரு ஜட்ஜிங் வரோம், என்ன இது கூல் இல்ல, இந்த பெரியப்பா கூல் இல்ல அப்படினு சொல்லிருவாங்க. சரி அம்மாக்கு வருவோம். அம்மா கதையை நீங்க என்ன சொல்லி முடிக்கலையே.
4: அம்மா வந்து அதாவது சிறு பிள்ளையா இருக்கும்போது எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஏபிசி அப்படின்னு எழுதுறதுக்கு அவங்க வந்து பயிற்சி கொடுத்தாங்க.
0: சரி,
4: ஏ எழுதிட்டேன், பி எழுதிட்டேன், சி எழுதிட்டேன். இந்த டி எப்படி எழுதுவோம்? ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு செமி சர்க்கிள் வரைவோம்.
0: ஆமா.
4: நான் என்ன பண்ணிட்டேன்,
0: அந்த பக்கம்
4: வலது பக்கம் வரைய விட்டுட்டு
0: இடது
4: பக்கமே வரைஞ்சிட்டு.
0: சரி புரியுது.
4: டிஸ்லெக்ஸியா இருக்கும்,
0: அதை நீங்க போய் மருத்துவ கிட்ட தான் கேக்கணும்.
4: சோ அது அப்படி வரைய வரைய வரைய எங்க அம்மா பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்லப்பா இப்படிதான்ப்பா, இப்படி இப்படி வர, இப்படி வர, இப்படி இப்படி இப்படி. நான் அங்கேயே வரைஞ்சிட்டு இருந்தேன், வந்தது பாரு கோபம் என் தாய்க்கு. ஐயா பிடிச்சாங்க, நான் எவ்வளவுதான் சொல்றேன் அவனுக்கு பிடிச்சி இப்படி திருப்பினாங்க,
0: சொல்லிக்கிடுச்சு.
4: அப்பா கேரளா போயிருந்தாங்க, வந்து இறங்கினே காப்பாக்கு போயிட்டு சொல்லிட்டேன்,
0: அம்மா கை உடச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு டி, எனக்கு ஜே. என் அம்மா எனக்கு பொறுமையா மேச மேல நான் உட்கார்ந்து எழுத எனக்கு கத்து கொடுத்தாங்க. நானும் வந்து எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சேன், ஆனா தவறாகவே எழுதிட்டு இருந்தேன். அம்மாக்கு கோபம் வந்துச்சு, பாருங்க என்ன உனக்கு எழுதது மாட்டியா அப்படின்னு கொஞ்சம் தட்டி விட்டாங்க. ஆனா நான் கீழே பின்னோக்கி விழுந்துட்டேன் மேசையில இருந்து.
4: அடிப்பட்டது
0: ஒரு பெரிய தலைப்பு இருக்கு, இப்ப புரியுது எங்க இருந்து வந்துச்சு.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: நேரம் சரியா 11:09 ஆயிடுச்சு. பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. என்ன ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
1: ஏன்னா சற்று முன்பு நீங்க வந்து சிவப்பு லோலாக்கு பாடலை ஒளிபரப்புறீங்க,
0: குலுங்குது குலுங்குதுன்னு.
1: இப்ப பழைய பாடல் தொகுப்புல சிவப்பு ரோஜாக்கள் பாடல் இருந்து படத்துல இருந்து பாடல் வரும்.
0: ஏய் பாத்தீங்களா என்ன ஒரு ரைமிங்ல டைமிங்ல அமைஞ்சிருச்சு.
1: இது நாங்க எல்லாம் தீர்மானிக்கிறது இல்ல, பிரபஞ்சமே அப்படி கொடுக்கிறது.
0: ஆமா உண்மைதான், உண்மைதான். சரி, நேற்று ஃபாட் சிறப்பாங் பற்றி நிறைய குறிப்புகளை வழங்கி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கேரலின் நேற்று நேயர் கேரலின் கண்டுபிடிச்சாங்க, அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு எப்படி நாங்க கொடுக்கற குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் சரியான இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்பவே கொடுத்துருவோமா இல்ல ஒரு பாடலுக்கு பிறகு கொடுக்கலாமா, என்ன நினைக்கிறீங்க?
1: ஒரு குறிப்பா கொடுப்பாங்க.
0: நேற்றைய அப்பா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காதருக்கு பறந்த மனுஷா அவர் நிறைய குறிப்புகளை வழங்குறாரா, நான் தான் கொஞ்சம் கஞ்சப்படுறேன்னா பாத்தீங்களா, பாயிண்ட்ஸ் வாங்குறாரு.
1: அங்கல் அஸ்மன் அங்கல் தெரியுது, உங்க மகளுக்கு தெரியல.
0: இந்த இடத்துக்கு செல்ல வழக்கமான பேருந்தையோ காரையோ நீங்க பயன்படுத்த முடியாது, கடல் வழியாக தான் செல்ல முடியும். முதல் குறிப்பு, ஒரு குறிப்பு தானே கேட்டீங்க, ஒரு குறிப்பு
1: கொடுக்கறேன்.
0: இல்ல புலாவ் இல்ல,
1: புலாவ் ஏதோ புலாவ் கரெக்டா
0: நீங்க நினைக்கிறீங்க, நம்ம நேர்கள் என்ன நினைக்கிறாங்க. 9 6 7 8 8 1 நீங்க ஒரு குறிப்பு தான் சொன்னீங்க. ஓகே, வார்த்தையை நீங்க காப்பாத்தணும் காதர்.
1: இந்த மின்மினிக்கு ஏதோ மண்டையில கோளாறு.
0: வலிசே வாசுதேவன் எஸ் ஜானிக்கு கொண்டு வராங்க பாடலை கேளுங்க.

0: என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வெக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: நேரம் சரியா 11:16 ஆயிடுச்சு.
6: இந்த இடமா இருந்தா
0: சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம் அதனால கண்டிப்பா பாத்தாம் கிடையாது. ரொம்ப சுலபமான ஒரு குறிப்பு தான். அதாவது முதல் குறிப்பே சில பேர் தவற விட்டுருக்கலாம். அந்த முதல் குறிப்பு இதுதான். இந்த இடத்துக்கு நீங்கள் பேருந்தை எடுத்து போக முடியாது, நீங்கள் டாக்ஸி எடுத்து போக முடியாது, காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் போக முடியாது. இரண்டாவது குறிப்பு, 170 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒன்று இங்கே இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, 170 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை கட்டியிருந்தாங்க, ஆனால் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது அந்த இடம். ஆமா ஆமா, எந்த இடமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்கப்பா.
6: ஆண்கள் மட்டும் போவாங்களா அந்த இடத்துக்கு?
0: யாரு வேணாலும் போடலாம், அது தான் ஆண்கள் மட்டும் தான் போவாங்க.
6: இல்ல, ஒருத்தவங்க இப்ப பதில் சொல்லிருக்காங்க, அது ஏத்தவரை நான் கேக்குறேன்.
0: பாடல் இதோ

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
5: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
6: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
7: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
8: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
7: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா?
9: பாட்டி தங்க சில
7: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
10: நாங்க கொடுத்த குறிப்புகள வச்சு நீங்க அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அந்த வரிசையில பல நேர்கள் நீங்க இன்னும் இந்த தீவிரம் தான் இருக்கீங்க.
11: அது
10: அது கிடையாதுங்க, அது கிடையாது.
11: மறந்துருங்க.
10: மங்கள புலா உபினா இருக்குமா அப்படின்னு
11: நினைக்கிறாங்க. Horsburg Lighthouse.
10: இல்ல இல்ல கிடையாது. கவனாங் பாலமா அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க? ஃப்ளோரன்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை, அதுவும் இல்லை.
11: அகமது இஸ்தானாவுக்கே போயிட்டாரு.
10: கிடையாது. நம்ம பத்மாவதி அம்மா என்ன சொல்றாங்க?
12: கோனி ஐலண்ட்.
10: கோனி ஐலண்ட் ஏற்கனவே நம்ம காது கொடுத்துருந்தாரு இல்லையா? இல்லைங்க, கோனி ஐலண்ட் கிடையாது. சரி, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. உங்களுக்காகவே மீண்டும் அந்த குறிப்புகளை நாங்க வழங்குறோம். முதல் குறிப்பு, இங்க நீங்க போகணும்னா கார், டாக்ஸி, ரயில், பேருந்து எல்லாம் பயன்படுத்த முடியாது. நேரா நீங்க போகிறதுக்கு கண்டிப்பா எதுவுமே நீங்க பயன்படுத்த முடியாது. 170 ஆண்டுகளுக்கு முன்னால இது கட்டப்பட்டது, ஆனா இப்பவும் இந்த இடம் இருக்குது, பயன்பாட்டுல இருக்குதுன்னா எந்த இடமா இருக்கும்?
11: ராஜன் கண்டுபிடிச்சிட்டாரு.
10: ஓ, கண்டுபிடிச்சிட்டாரா?
11: பெட்ரா பிரங்கா.
10: இல்ல இல்ல இல்ல கிடையாது. சரி, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க நீங்களே.
11: இப்ப உங்களுக்காக கலகலன்னு பாட போறாங்க சாதனா சர்க்கம். இவ்வாறு நட்சத்திரம் அங்கத்துல அவங்களுடைய பாடல் ரிதம் திரையப்படுத்துறது இடம்பெற போகுது.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு
4: சிங்கப்பூர் வெள்ளி மலேசியர்கேட்
2: 3 ரிங்கிட் 20 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: காலை 10 மணி முதல்
7: பிற்பகல் 2 மணி வரை.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இந்த குறிப்புகளை தான் நாங்க சற்று முன்பு வழங்கி இருந்தோம். இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா வழக்கமா நீங்க பேருந்தையோ காரையோ எடுக்க முடியாது, கடல் வழியாக தான் நீங்க போக முடியும். சுமார் 170 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த இடத்தை இப்போ நீங்க பாக்கலாங்க, பயன்பாட்டுல தான் இருக்குது. இரவு நேரத்துல கடல்ல பயணிக்கும் கப்பல்களுக்கு இந்த ஒரு இடம் வழிகாட்டியாக இருக்குது. 3வது குறிப்பை வச்சு கண்டிப்பா பல நேரங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க காதர். அந்த இடம் தான் அடைக்கப்படுது. கப்பல்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. 1855 ஆண்டே கட்டிட்டாங்க.
3: புலாவ் சத்து மூல இருக்கு.
2: ஆமா,
3: புலாவ் சத்து மூனா அங்க மலாயில என்ன சொல்றாங்கன்னா, புலாவ்னா தீவு, சத்து ஒன்று, துமு அப்படின்னா மேங்க்ரோவ் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க, மரம்
2: பாத்தீங்களா,
3: அதுல இருந்து வருது அந்த பேரு. முக்கியமான சொன்னீங்களே அந்த கலங்கரை விளக்கம் தானே,
2: லைட் ஹவுஸ்.
3: அந்த கலங்கரை விளக்கம் ஆரம்பத்துல அந்த பல்ப் இல்லையா, இன்கேண்டசன் பல்ப் கிடையாதான், ஒரு பெரிய திரியை வச்சுதான் அவங்க வந்து நெருப்போட அதை எரிச்சு அது விளக்கு அங்கிருந்து தெரியறதுக்கு அவங்க உருவாக்கி இருந்தாங்களாம்.
2: பாத்தீங்களா,
3: நாளடைவுல தான் அது இன்கேண்டசன் பல்பா மாறி இருக்கான்.
2: அடேங்கப்பா, சிங்கப்பூருடைய நீரணையில பயணிக்கும் கப்பல்கள் பாதுகாப்பா திசை அறிய உதவுறதுக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளி கடல்ல செல்லும் கப்பல்களுக்கு முக்கியமான வழிகாட்டியா அமையுதுன்னு சொல்றாங்க. 1998 ஆண்டுல இருந்தே இதன் விளக்கு சூரிய சக்தியால இயக்கப்படுது.
3: சரியான பதில சொல்லிட்டாங்க கேரலைன், ஜாஸ்மின், குணவதி, காயத்ரி, அதன் பிறகு ஃபாத்திமா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அலிமா,
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ராஃபல்ஸ் கலங்கரை விளக்கத்தை தான் நாங்க கொடுத்திருந்தோம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டிவிட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கோ எண்ணெய்க்கோ என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்டுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். நண்பகல் மணி 12, மீரகாப்பொலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் நாணய வாரியம் நிதித்துறையில் AI தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஆபத்தை கண்டறியும் கோட்பாடுகளும் அதில் அடங்கும். தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டால் எழும் ஆபத்துகளை கையாள நிதி நிலையங்களுக்கு அந்த கோட்பாடுகள் வழிகாட்டுதல் வழங்கும். தொடக்கநிலை முதலாம் வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்கள் எவ்வித அவகாசமும் இன்றி அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும். குடும்பங்கள் மாற்றத்துக்கு தயாராக கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டபோதும் திட்டமிட்டபடி மாற்றங்கள் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறினார். தற்போதைய விதிமுறைகளின் அடிப்படையில் சில குடும்பங்கள் குடியிருப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்திருப்பதை அரசாங்கம் புரிந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் மாற்றங்களை எவ்வளவு விரைவாக செயல்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதிகமான குடும்பங்கள் பயனடைய முடியும் என்று அமைச்சர் லீ கூறினார். அடுத்த ஆண்டு முதல் தொடக்கநிலை முதலாம் வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்களின் கீழ் பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகளில் 2C கட்டத்துக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் 40-60 அதிகரிக்கப்படும். பள்ளியுடன் ஏற்கனவே தொடர்பு இல்லாத பிள்ளைகளும் அந்த 2C கட்டத்தில் பதிவு செய்யலாம். கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படுவதால் அத்தகைய பிள்ளைகளுக்கு பள்ளியில் இடம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்தது. தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேச சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30 முதல் 50 விழுக்காடு வரை குறைக்கும்படி தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூரின் முட்டை விநியோகத்தில் 15 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே தாய்லாந்திலிருந்து வருகிறது. மலேசியா, இந்தோனேசியா, உக்ரைன் உட்பட 10க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. மில்கன் கல்விக்கழக ஆசிய மாநாடு இன்று சிங்கப்பூரில் தொடங்குகிறது. அதற்காக உலக வணிகத் தலைவர்களும் நிதித்துறை கொள்கை வல்லுநர்களும் இங்கு கூடியிருக்கின்றனர். அதில் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் பங்கேற்பார். லீடிங் வித் இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவுடன் வழிநடத்துதல் என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் கருப்பொருள். அதில் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆழமாக ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்க நகரங்களை தாக்கினால் அது உலகத்தையும் அமெரிக்காவையும் பாதுகாப்பாக வைத்திருக்க கொடுக்கும் சிறிய விலையாக இருக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்ற போர்க்கால தியாகங்கள் பற்றி அதிபர் பேசிக் கொண்டிருந்தபோது அவ்வாறு சொன்னார். திரு ட்ரம்பின் கருத்தை அவருடைய குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் ஜனநாயக தரப்பினரும் கடுமையாக சாடினர். இந்திய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தனது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூடவிருப்பதாக தெரிவித்தது. புதுடெல்லியில் நேற்று நடந்த பேரணியின்போது காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டனர். காவல்துறையின் தடுப்புகளை மீறிச் செல்ல முயன்றபோது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சிக்கு சாதகமாக வாக்காளர் பதிவேடு திருத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டும் எதிர்க்கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத் தலைவர் பதவி விலக வேண்டும் என்று கோருகின்றன. பேரமவுண்ட் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறைவு செய்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் 111 பில்லியன் டாலர் மதிப்பிலானது. உலகின் மிக பிரபலமான படப்பிடிப்பு அரங்குகள், நேரலை கட்டமைப்புகள் போன்றவை அதன் கீழ் வருகின்றன. இணைக்கப்பட்ட புதிய நிறுவனம் ஸ்காய் டான்ஸ் என்றழைக்கப்படும். சிபிஎஸ், சிஎன்என் செய்தி நிறுவனங்கள் இணைக்கப்படும். ஹெச்பிஓ, சிபிஎஸ் ஒளிவடிகளும் புதிய ஏற்பாட்டின் கீழ் ஒன்றிணையும். விளையாட்டு கார்பந்து. அர்ஜென்டினா தேசிய கார்பந்து அணியிலிருந்து லயனல் மெஸ்ஸி உணர்ச்சிபூர்வமாக விடை பெற்றுள்ளார். இதனால் அவரது 21 ஆண்டு கால அனைத்துலக கார்பந்து பயணம் முடிவுக்கு வருகிறது. புயனோஸ் ஏரோஸில் 85,000 ரசிகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற தமது கடைசி ஆட்டத்தில் 39 வயது மெஸ்ஸி கோல் அடைத்து அசத்தினார். அது அர்ஜென்டினா அணிக்காக அவர் தந்த 126வது கோல். பெனின் அணியை அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மெஸ்ஸி ரசிகர்கள் கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்தனர்.
7: சொல்லும் பொருளும். டிவிடெண்ட், ஈவுத்தொகை. நிறுவனங்கள் பங்குதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஈவுத்தொகை வழங்குவதுண்டு. டிவிடெண்ட், ஈவுத்தொகை.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
8: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போகுமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
9: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
10: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
11: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
12: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
10: வசந்தத்தில் இன்று 9:30 மணிக்கு எதிர்பார்த்து

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
1: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கழக நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
5: 85 ஸ்ராங்கன் சாலை, சிங்கப்பூர்.
2: உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னால வாங்க இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
6: மேகமூட்டமாக இருக்குன்னு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்க போகுது என்று
2: 24 மணி நேர நிலவரப்படி 100ல் இருந்து 133 பதிவாயிருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
7: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து வெள்ளிராஜ் தீபா முறையும் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இந்த அங்கத்துல உங்களுக்கு இந்த பாடல்களும் காத்து
1: கொண்டிருக்கின்றன. எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. Thank you. அருமையான பாடல் காதல் சாம்ராஜ்யம் தெரியப்படுத்த இடம்பெறப் போகுது.
0: ஆனா அந்த படம் வெளிவரவே இல்ல காதல்.
1: என்னது சொல்லுமா, என்னமா சொல்லி தர போற?
0: வேண்டாம், அந்த பாடலை கேக்குறதோட சரி, இந்த மாதிரி நீங்க இடக்கு முடக்க கேள்வி எல்லாம் கிராஸ் க்வெஸ்சன் பண்ண கூடாது சரிங்களா?
1: இடக்கு முடக்கான கேள்வி இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சத்துல வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மறந்துடாதீங்க, குட் டே நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்கு 69 ஒளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கோம்.
0: ஆமா, பிற்பகல் 1 மணிக்கு மேல
2: ஒளி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: SLEனுக்கு செல்லும் TPE அங்கு CTE சிட்டி எக்ஸிட் கார்கள வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு.
0: போக்குவரத்து நெரிசல் ஸ்ரங்கன் ரோடை நோக்கி செல்லும் ரோச்சோ ரோட் பென்குலன் ஸ்ட்ரீட்டுக்கு முன்பு அங்கே சில வாகன மூட்டுகளுக்கு கவனம் தேவை. ஷென்டன் வே நோக்கி செல்லும் நிக்கோல் ஹைவே மிடில் ரோட்டுக்கு பிறகு சாலை தற்போது மூடப்பட்டிருக்குங்க. மாற்று வழிகளை தற்போது நீங்க பயன்படுத்த வேண்டும்.
3: We gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகா செயலிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயாலுகாஸ் World's favorite jeweler.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7
6: நேரம் சரியா 12:23 ஆகுது. இப்ப 3 என்ன தொடர்பு? அங்கத்துல நாங்க 3 குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதற்கான சம்பந்தம் என்ன, ஒற்றுமை என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்ல போறீங்க. முதல் குறிப்பு கடலாமை, இரண்டாவது சால்மன் மீன்,
7: சரி,
6: முள் நிறைந்த கடல் இறால் கிராப்.
7: எல்லாமே கடல் உயிரினங்கள். அவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்கீங்க.
6: கடலாமை, சால்மன் மீன், முள் நிறைந்த கடல் இறால், இந்த ப்ரான் வகை, இந்த 3 என்ன தொடர்பு? ஆமா, எல்லாமே கடல் சார்ந்தது, அது சரிதான். ஆனா அவ்வளவு நேரம் கொடுக்க முடியாது. ஆனா இந்த 3 ஒரு பெரிய பெரிய ஒற்றுமை இருக்குது. ஐயோ, இங்க என்ன ஆச்சு?
7: இந்த 3 கடலுக்குள்ள தும்பும்.
6: கடல் வாழ் உயிரினங்கள், அது சரிதான். ஆனா அவ்வளவு நேரம் பதில் இருக்காது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிச்சு பாக்கணும்.
7: கடல் ஆமை
6: என்ன தொடர்புன்னு, கடல் ஆமை, சால்மன் மீன், முள் நிறைந்த கடல் இறால்,
7: முள் நிறைந்த கடல் இறால், லாப்ஸ்டர்,
6: கடல் இறால் சொல்லலாம், ப்ரான், லாப்ஸ்டர்
7: சாப்பிடலாம், சாப்பிடலாம். ஆமா, சில பேர் சாப்பிடுவாங்க.
6: ஐயோ, என்னால அந்த பக்கமே தலை வச்சு எனக்கு வேண்டாம் வேண்டாம், வாந்தி வருது, விட்டுருங்க. ரஃபி சௌமியரா கொண்டு வரும் பாடல், பச்சை கொள்ளி முத்துச்சரம் படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க. இந்த பாடலை கேட்டுக்கிட்டே யோசிச்சு பாருங்க என்ன பதிலா இருக்கும்.

0: பொது போக்குவரத்து மன்றம் இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 7 விழுக்காடு பயண கட்டண சீரமைப்பை அனுமதித்துள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சீரமைப்பான 14.7 விழுக்காட்டில் பாதியை விட குறைவாகும்.
1: மேலும் ஆதரவாக மாதாந்திர பயண அட்டை விலையிலும் வேலை நல போக்குவரத்து சலுகை அட்டையை வைத்திருப்போடைய கட்டணத்திலும் எந்த உயர்வும் இருக்காது.
0: அரசாங்கம் 80 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குவதோடு கூடுதல் குடும்பங்கள் பயனடைய தகுதி வரம்பையும் விரிவுபடுத்தும். இத்தகவலை வழங்குவது பொது போக்குவரத்து மன்றம்.

0: மூன்றுக்கு என்ன தொடர்பாங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது கடலாமை சால்மன் மீன் முள் நிறைந்த இறால்.
1: பதில அந்த நிலாவத்தானா வாட்ஸ்அப்ல பார்த்த நிலா.
2: இது மூணுமே வந்து நீந்தும், அப்புறம் வந்து மூணுமே வந்து முட்டையிடும்.
1: சோ கியூட்.
0: தப்பு கிடையாது,
3: பொறிக்கும்
0: அடியில் சுவாசிக்கும் அல்லது நீண்ட நேரம் மூச்சை அடக்கும் திறனை கொண்டுள்ளன அப்படின்னு கேரலின் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல நல்ல பதில்களா நீங்க அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க நேர்களே, நல்லா யோசிக்கிறீங்கன்னு தெரியுது.
1: பாலாஜி,
4: மூன்றுக்கும் வெளிப்புற தோல் ரொம்ப கடினமா இருக்குமா?
1: ஷெல், அந்த ஷெல் இருக்கு சொல்றாங்க.
0: நல்ல பதில்,
1: நல்ல பதில்.
0: இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க யோசிக்கணும், தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒற்றுமைகள் தான், ஆனா இதையும் தாண்டி இன்னொரு பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமையை எந்த நேர் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியா 12:37.
1: இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
0: டென்ஷன் போயாச்சு.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: சால்மன் மீன் முள் நிறைந்த இறால், இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வரிசையில விஜயகுமாரி என்ன நினைக்கிறாங்க?
1: வணக்கம் காதர் ஹமீமா.
0: ஹமீமாவா? யாருப்பா ஹமீமா? அது எனக்கு இல்லாத அக்காவின் பேரா ஹமீமா?
2: ஹலீமா பிளஸ் சலீமா.
0: ஹமீமா, சரி, சலீமா யாரு?
2: எங்க கசன்.
1: இருட்டுக்கடியில கூட அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பயன்படுத்தி, காந்தப்புலத்தை பயன்படுத்தி டைரக்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிருமா.
0: பரமேஷ் ராஜும் அதே பதில குறுஞ்செய்தி வாயிலா அவரு சொல்லிருக்காரு. பாத்தீங்களா, நேர்கள்லாம் சரியான பதில கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஆமா, முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யறது, கடல் அடியில அது வாடுறது,
2: நல்லா
0: பிடிச்சுக்கிட்டு அது சுவாசிக்கிறது, இது எல்லாமே சரிதான். ஆனா அதையும் தாண்டி ஆழமான ஒரு பதில நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த பதில இரண்டு நேர்கள் ரொம்ப அழகா துல்லியமா அனுப்பி வச்சிருக்காங்க.
2: இந்த மூன்று கடல் உயிரினங்களும் எப்படி இதை பயன்படுத்துதுன்னு நம்ம இன்னும் கொஞ்சத்துல பகிர்ந்து கொள்றோம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
2: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை மூன்றுக்கு என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுத்தது கடல் ஆமை, சாமன் மீன், மூன்றாவது முள் நிறைந்த இறால். இந்த மூன்றுக்கும் இருக்கிற பெரிய ஒற்றுமையை இரண்டு நேர்கள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு அந்த சரியான பதில அனுப்பி வச்சு இருந்தாங்க. இந்த மூன்றுக்கும் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு தொடர்பு தாங்க பூமியின் காந்த புலம். ஆங்கிலத்துல இத Earth magnetic field அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்றுக்குமே ரொம்ப பெரிய ஒரு தொடர்பு அதுதாங்க. இப்போ நமக்கு GPS இருக்கு காதர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தொலைவுக்கு இந்த கடல்ல ஆமைகள் பயணம் செய்கின்றன. இவ்வளவு பெரிய கடல்ல பாதைகள்லாம் கிடையாது, வழிகாட்டும் பலகைகள்லாம் இல்ல, டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட். அதனால இந்த கடல் ஆமை என்ன செய்யணும்? பூமியின் காந்த புலத்தை பயன்படுத்தி அதால உணர முடியும் காதல் எங்க போகணும் அப்படின்னு. அந்த ஒரு திறன் இந்த ஆமைகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியா அமையுது.
2: ஆமா, நான் அந்த ஃபைண்டிங் நீமோல பாத்துக்கிறேன். கிரேட் ட்ரெஞ்ச்ல ஆமைகள் பயணம் செய்யும் போது அதுங்களுக்கு வந்து கையில கைபேசி எல்லாம் இல்ல. அந்த கரண்ட், அந்த கடல் கரண்ட் எங்க போகுதோ, அலைகள் எங்க போகுதோ, அது ஏற்றவாறு அதுவும் பயணம் செய்ய போகும்
0: பாத்தீங்களா. அதே போலதான் சால்மன் மீனும், மூன்றாவது முள் நிறைந்த கடல் ஈரானும் அப்படித்தானா?
2: அப்படி நீங்க கடல்ல விழுந்து அங்க நீங்க காணா போயிட்டீங்க வச்சுக்கலாம், எங்க போன தெரியலன்னா நீங்க இந்த ஆமை
0: மறந்துடாதீங்க.
2: தேவையில்லை.

0: அடுத்து வருமானத்திற்கு ஆதரவு 101 ஸ்ட்ரெங்கட் ரோடில் அமைந்திருக்கும் குட் டே பியூட்டி பார்லர்.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட் டே பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
3: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
7: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
6: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
7: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
8: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
0: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். குட் டே பியூட்டி பார்லர் ஆதரவில் இந்த அங்கம் படைக்கப்படுது. நேரம் சரியா 108 சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குட் டே பியூட்டி பார்லர் வழங்குற கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசருக்கான அந்த கேள்வி நாங்க கேக்குறோம். அதற்கு முன்னால வாங்க, வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: சற்று முன்பு சொல்லியிருந்தோம், வானம் வந்து தெளிவாக காணப்படும், அதாவது மேகமூட்டமாக இருக்கும். அடுத்த 3 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு வெயில் அடிக்கும், அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னோரித்திருக்கிறாங்க.
0: காற்று தரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 24 மணி நேர நிலவரப்படி 100 to 133 பதிவாயிருக்கு. பார்த்து பத்திரமா நீங்க வெளியே போகணும்.
9: வானிலை நிலவரம் ஆதரவு
10: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஒலி 968 சினிமா சினிமா அக்ஷன். ராமுடைய இயக்கத்துல சமீபத்தில் வெளிவந்த 7 கடல் 7 மழை இந்த திரைப்படத்தை இன்னும் போய் பாக்கல. நிவின் பாலி
1: இன்னும்
0: முக்கியமா டாரத்தி பத்தா திரைப்படங்களை பார்த்தனால இந்த திரைப்படத்தை இன்னும் பாக்குறதுக்கு வாய்ப்பு எனக்கு அமையல, நான் அமைச்சுக்கணும் அதை. இந்த திரைப்படத்தை பற்றி பல பேர் பல வித்தியாசமான கருத்துக்களை வந்து விமர்சிக்கிறாங்க. குறிப்பா நடிகர் மணிகண்டன் அவரு இயக்குனர் ராம் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கு. ஒரு காணொலியை பார்த்திருந்தேன், அதுல முக்கியமா இயக்குனர் ராம் என்ன சொல்றாருன்னா, இப்ப கதைகள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு கதைகள் வந்து அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னா அது வாழ்வியல் இருந்து எடுக்கிறாரு. குறிப்பா ஏன் அந்த ரயில்ல ஒரு கதை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ரயில் என்பது எப்போதுமே நகர்ந்து கொண்டே இருக்குது, ஒரே இடத்துல இருக்க மாட்டேங்குது. ரயில்ல பல நபர்களை சந்திக்கிறோம், பல சூழ்நிலைகள் ஏற்படுது, பல உணர்வுகள் வெளிப்படுது. அந்த ரயில்ல பல வித்தியாசமான விஷயங்களை கலந்துரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நபர் ஆரம்பிக்கும் போது இன்னொரு இடத்துல முடிக்கும் போது அந்த நபர் மாறி இருப்பாங்க, மாறி இருக்கணும், அதுதான் ஒரு கதையின் அழகுன்னு பேட்டியில சொல்லியிருந்தார் அவரு.
1: பாத்தீங்களா, ஒரு ரயில் பயணத்துக்குள்ள விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு. அதனாலதான் பல பேரும் ரயில் அப்படின்னு சொல்லும் போது, பேருந்து அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய நினைவுகள் அனுபவங்கள் ஒரு காலகட்டத்துக்கே போயிருவாங்க காதர். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு பல நினைவுகள் இருக்கும். அதனாலதான் சில பேருந்து எண், சில ரயில் நிலையங்களுடைய பெயர்களை நீங்க சொல்லி பாருங்களேன், மறக்க முடியும் வா, அதெல்லாம் கணக்கானும் காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, சோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் தான் நான் தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படிங்கறத வந்து இயக்குனர் ராம் மணிகண்டன் கிட்ட சொல்லியிருந்தாரு. மணிகண்டனும் நல்ல ஒரு எழுத்தாளர், அவர் இயக்குனர், அவருக்கு இன்னும் அந்த வாய்ப்பு அமையல. நிச்சயமா என்னுடைய நடிப்பு திரைப்படங்கள் நடித்து முடித்த பிறகு நான் என்னுடைய கதை திரைக்கதை அதன் பிறகு இயக்கம் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சுப்பேன்னு இந்த காணொலியில சொல்லியிருந்தாரு.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சார்.
2: அவர் பாண்டி திரைப்படத்தின் சற்று முன்பு பாடல் கிடந்தோம். இப்ப குட் டே நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசாக நீங்கள் பெறணும்னா நாங்கள் கேட்குற இந்த கேள்வி, மூன்று கேள்விகள் சரிங்களா? இந்த மூன்று கேள்விகளை பா வரிசையில் தொடங்கும் இந்த வார்த்தையை, அந்த தலைப்பை அல்லது எழுத்தை, அந்த பேரை சொல்லணும்.
3: ஆமாம், எழுத்து வரிசையில் தொடங்கும் மூன்று பதில்களாக இருக்கணுங்க. முதல் கேள்வி, பா வரிசையில் தொடங்கும் ஒரு இராணுவ வாகனத்தை நீங்கள் சொல்லணும்.
2: ஆமாம், இராணுவ வாகனத்தின் பெயரை சொல்லணும். இரண்டாவது, ஒரு காய்கறியின் பெயர்.
3: சரி,
2: பா வரிசையில் ஆரம்பிக்கும் ஒரு காய்கறியின் பெயர். மூன்றாவது, பா வரிசையில் இடம்பெறும், பா வரிசையில் தொடங்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை பற்றி நீங்க சொல்லணும்.
3: ஆமா, இதுதான் அந்த மூன்று கேள்விகள். இராணுவ வாகனத்தின் பெயர், காய்கறியின் பெயர், மூன்றாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம், அதுவும் நீங்க பா வரிசையில தொடங்குற மாதிரி பாத்துக்கணும். இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலை குரல் பதிவா யார் அனுப்பி வைக்கிறாங்க, அதுவும் இந்த ஒரு புதிய ரங்கத்துல நீங்க ஜெயிச்சிருக்க கூடாது. அப்படி நீங்க இன்னும் ஜெயிக்கலன்னா கண்டிப்பா நீங்க இந்த போட்டி அங்கத்துல பங்கெடுத்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
2: குரல் பதிவு மறந்துடாதீங்க, குரல் பதிவு 9678889 68
3: என்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இப்போதே உங்களுடைய குரல் பதிவுகளை கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். நேரம் 1:29

0: குட் டே பியூட்டி பார்லர் ஆதரவுல நிகழ்ச்சி படைக்கப்படுதுங்க. குட் டே பியூட்டி பார்லருக்கு ஆண்களும் பெண்களும் பல பேரும் சென்றிருக்காங்க, நல்ல பலனை பார்த்திருக்காங்க, நிறைய சேவைகளை அவங்க பெற்றிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நேயர் ரவி. என்ன சர்ம பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு, எப்படிப்பட்ட சேவைகளை அவர் பெற்றிருந்தாருன்னு கேட்கலாம் வாங்க.
1: ஹாய், என் பேரு ரவி, நான் கோவண்ட தான் குடியிருக்கேன். ஒரு தனியார் கம்பெனியில விற்பனை மேலாளராக வேலை செய்யறேன். எனக்கு ரொம்ப வருஷமா இந்த கரும்புள்ளி பிரச்சனை இருக்கு. நானும் ஹோம் ரெமெடிஸ் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயின்மெண்ட்ஸ் க்ரீம் இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன், பட் எதுவும் ஒர்க் ஆகல. என்னோட அக்கா தான் வந்து நீ ஏன் குட் டே பார்லருக்கு போய் செக் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு முதல் முறையா குட் டே பார்லருக்கு போனேன். குட்டேவுடனான என்னோட முதல் சந்திப்புலேயே என்னோட பிரச்சனை என்னன்னு கேட்டு முழுசா தெரிஞ்சிட்டாங்க. அப்புறம் நான் என்ன மாதிரியான பொருட்களை என்னோட சரும பராமரிப்புக்கு பயன்படுத்துறேன் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு எதெல்லாம் பயன்படுத்தலாம் எதெல்லாம் பயன்படுத்த வேணாம் அப்படின்றத எனக்கு ஒரு முழுமையான ஒரு திட்டமா வகுத்து கொடுத்தாங்க. குட்டேல சேவைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது, என்னை ரொம்ப கனிவாகவும் அன்பாகவும் நடத்தினாங்க. என்னோட பிரச்சனை என்ன அப்படின்றத ரொம்ப பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட தோல் பிரச்சனை கேட்டு சிகிச்சை முறை எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா விளக்கினாங்க. இப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன். குட்டேல நான் போன உடனே என்னோட முகத்தையும் சருமத்தையும் நல்லா சுத்தம் பண்ணாங்க, கிளென்சர் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சோப்பை பயன்படுத்துங்க, இந்த கிரீமை பயன்படுத்துங்கன்ட்டு அவங்க பரிந்துரை பண்ணதுல இருந்து எடுத்து அதை எப்படி நான் பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பயன்படுத்தணும், எப்பப்ப பயன்படுத்தணும் அப்படின்றதையும் எனக்கு அங்கேயே சொல்லி கொடுத்தாங்க. நான் 8 மாசமா தொடர்ச்சியா குட் டேவோட சேவைகளை பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். என்னோட சரும பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிது. என்னோட அக்கா ஒரு 3-4 வருஷமா குட் டேவோட வாடிக்கையாளராக இருக்காங்க. அவங்க சொன்னதுனால தான் இதுக்கு போனேன். என்னோட நம்பிக்கை வந்து என்ன ஆச்சுன்னா பரிபூர்ணமா திருப்தி ஆச்சு. இது நான் திரும்பவும் குட் டேக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். அவங்களோட பிற சேவைகளையும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால அதையும் பயன்படுத்திட்டு இருக்கேன். என்னோட கரும்புள்ளி பிரச்சனை சரியானது மட்டும் இல்லாம என்னோட சருமமும் நல்லா மேன்மடைஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நான் பணி நிமித்தமா அடிக்கடி சவரம் செய்யறேன், ஆனாலும் எனக்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் திரும்ப வர்றதில்லை. காரணம், நான் அவங்க கொடுத்த வழிகாட்டு நெறிமுறையில எல்லாத்தையும் தொடர்ச்சியா பின்பற்றுறேன். இந்த சரும பிரச்சனைலாம் இருந்ததுனால பாத்துக்கோங்க, முன்னாடி என்னால பொது நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறதுக்கே ரொம்ப ஒரு விதமான தயக்கம் இருந்துச்சு, தன்னம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் சரியான பிறகு நான் என்ன ஒரு புது மனுஷனா உணர்றேன். பொது நிகழ்ச்சிகள்லாம் நானே போய் முன்னிலைப்படுத்தி நிக்கிறேன். எனக்கு சொல்றதுக்கு எங்க அக்கா இருந்தாங்க, அதனால நான் குட் டேக்கு போனேன், என்னோட சரும பிரச்சனையை சரிப்படுத்தியாச்சு. உங்களுக்கு அதை மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னா இப்போ நான் சொல்றேன், குட் டேக்கு போங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, அவங்க சொல்ற வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பின்பற்றுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்.
0: அவரே சொல்லிட்டாரு. அப்ப எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிற குட் டே பியூட்டி பார்லருக்கு இன்றே செல்லுங்க, உங்களுடைய சரும பிரச்சனை முடி பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காணுங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை

0: நேற்றுக்கான தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
1: 164.50 164 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: கடைசியில தொடங்க மூன்று கேள்விகளை நாங்க கேட்டு இருந்தோம். முதல் கேள்வி, ஒரு வாகனத்தின் பெயர், குறிப்பா ராணுவ வாகனத்தின் பெயரை நீங்க சொல்லணும். இரண்டாவது,
1: காய்கறி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பத்தி சொல்ல சொல்லிருந்தோம். எங்களுக்கு வந்திருந்த பதில்கள்,
2: வணக்கம், என் பெயர் ஹரி.
0: சொல்லுங்க ஹரி.
2: ராணுவ வாகனம் வந்து பீரங்கி, காய் வந்து பாகற்காய், மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் வந்து பெரணாக்கான் அருங்காட்சியகம். நன்றி.
1: இந்த பையன் ஒரு இடம் இளைஞர் மாதிரி இருக்காரு.
0: ஆமா, அதுவும் அவருடைய குரல் பதிவு ரொம்ப ரொம்ப ரொம்ப
1: தெளிவாக இருந்தது.
0: அவ்வளவு தெளிவான ஒரு குரல்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்ல, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: சரியா 1:55 இன்றைக்கு காலங்காத்தாலேயே தி கர்ஸ் ஆஃப் நாலேஜ்ல ஆரம்பிச்சு
1: நல்ல கருத்துக்கள்லாம் நம்மளோட பகிர்ந்துட்டாங்க நம்ம நேயர்கள். அதை எடுத்து எங்கே எங்கே அங்கத்துல நம்ம ரேஃபல்ஸ் லைட் ஹவுஸ் கலங்கர விளக்கத்தை பத்தி கேட்டிருந்தோம். மூன்றுக்கும் என்ன தொடர்புல வந்து கடல் ஆமை, அதன் பிறகு செல்மன் மீன், மூன்றாவது முள் நிறைந்த இறால். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு?
0: பூமியின் காந்த புலத்தை இது வைத்து பல இடங்களுக்கு போகுது. தொலைவான இடத்துக்கு கூட சர்வ சாதாரணமா இந்த கடல் வாழ் உயிரினங்களால போக முடியும்.
1: ஜிபிஎஸ் இல்லாம.
0: ஆமா, நமக்கு தான் தேவை. 1 மணிக்கு மேல குட் டே பியூட்டி பார்லர் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற்றதுங்க. நிறைய நல்ல நல்ல பதில்கள் வந்த வண்ணம் இருந்துச்சு. பா வரிசையில தொடங்கும் 3 கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். சரியான பதில ரொம்ப அழகா துல்லியமா குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருந்தாரு ஹரி. அவருக்கு தான் பரிசு வழங்கப்பட்டது. வாழ்த்துக்கள் ஹரி. இப்ப நாங்களும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. நாளைக்கு வியாழக்கிழமை இருவரும் சேர்ந்து உங்களை நாங்க சந்திக்க வந்துருவோம். அப்துல் காதர்,
1: ஹலீம் அஸ்மான்,
0: இது உங்க
1: ஆனந்தம் ஆர்

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இதுவரை நீங்கள் கேட்ட அங்கத்திற்கு ஆதரவு 101 ஸ்ரீங்கன் ரோட்டில் அமைந்திருக்கும் கிரேட் டே பியூட்டி பார்லர்.

0: என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் ஒன்டர் ஷாப் டவுன் SG. You're listening to Hindi Numbers on Media Kavoli 968.
7: Media Kavoli 1 Hindi Padalakal.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோகர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
2: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
1: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
6: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
5: பலன் கிடைச்சா
6: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழையுங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. போங்க mirekap.sg/ready set grow.
7: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
8: You're listening to Hindi Numbers on 96.8.

0: That's all we have for Punjabi songs. Hope you enjoyed. Thank you for tuning in to Oli 968.
1: Oli 968 இல் இதுவரை நீங்கள் கேட்டது பஞ்சாபி பாடல்கள். கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப் ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போட பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
4: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
5: மலையாள பாடல்கள்.

0: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
6: மலையாள பாடல்கள்.

இது மலையாள பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல், இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி.

0: நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
1: குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
2: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.
1: சரண கிங்கிணுலு கல்லு கல்லு மனஸ் கர கங்கணமுலு கல கலலாடகா அடுகுலந்து கல ஹம்சலாடகா நடுமுலு தரங்கம்முலூககா கச்சபர விலாச பந்துர தனு லதிக்க

0: కొమలలోన కనుకొమలలోన అధరమ్ములోన వదనమ్ములోన కళసీమలోన కటిసీమలోన కరయుగములోన పదయుగములోన ఈ తనువులోని అణువణువులోన అనంత విధముల అభినయించి కాడవే புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Media Corp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கே.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா, விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 தான்.
3: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
6: மெட்ரா

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: சூடா ஒரு டீ போடு.
4: டீ தானே போடுவோம்.
5: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா,
6: அவங்களதான்
7: சந்திக்கு
8: வந்திருக்கோம்.
2: என்னுடைய நட்ப இவ்வளவு பாராட்டி நீங்க தொடக்க பாடல் எனக்காக ஒளியேற்றுவீங்க அப்படின்னு நினைக்கும் போதே அப்படி எனக்கு புல்லறிங்க.
9: போருங்க போருங்க, உங்களுக்காக ஒளியேற்றணும்னு யாரு சொன்னது?
2: இல்லையா,
9: நீங்க என்னுடைய ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது உண்மைதான். ஆனா இப்ப நம்ம வேற ஃப்ரெண்ட்ஸ் வேற நட்பை பத்தி பேச போறோம். விமலா
2: சொல்லுங்க.
9: Repair.sg அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்துல ஊழியர்கள் பல பேர் அவங்க வந்து பணியாற்றி வராங்க. சமீபத்துல அவங்க ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. அந்த நிறுவனத்தின் டி சட்டை அணிந்து கொண்டு ஒரு கியூட்டான பாட்டுக்கு அங்கும் இங்கும் அப்படி உடல் அசைத்து கொண்டு அவங்க ஆடிட்டு இருக்காங்க.
2: ஆமா,
9: என்னடா வேலை செய்யாம ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த காணொலியில 5000 பேர் இந்த காணொலியை பார்த்து விட்டு நமக்கு லைக்ஸ் நீங்க போட்டீங்க.
2: இணையவாசிகள்
9: தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. கூடிய விரைவில் அவங்க ரொம்ப எதிர்பார்த்த உல்லாச கப்பல் சுற்றுலாவுக்கு அவங்க செல்வாங்க அப்படின்னு நாம எதிர்பார்த்து காத்துறோம்.
2: நல்லா இருக்கு நிதி. ஆனா ஒரு கேள்வி, இந்த மாதிரி காரணங்கள் அவங்க வெளியிட்டாங்களே, இது உங்களுக்கு பாஸ்க்கு தெரியுமா?
9: தெரிஞ்சதா அவங்க வெளியிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விமலா பாருங்க, இது ஒரு கல்ல ரெண்டு மாங்கு அடிக்கிற மாதிரி சுற்றுலாக்கு சென்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல Repair.sg-க்கு பல பேர் பின் தொடர்ந்த மாதிரியும் இருக்கும்.
2: ஒரு விளம்பரம் தான்றீங்க. இப்ப வாங்க மைக் ஆஃப் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு காணொளி செய்யறோம். நம்ம பாஸ் டாக் பண்றோம், எல்லாரும் லைக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் க்ரூஸ்ல போவோமா?
9: க்ரூஸா? அப்படி கப்பல்ல இருந்து தள்ளி விட்டுருவாங்க. வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யாம ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேப்பாங்க.
2: நம்ம அதான பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
9: ஆமா விமலா, அதனால நம்மளுடைய இந்த நட்பார்ந்த கப்பல் மூழ்காம இருக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு.
2: வாங்க வேலையை பாப்போம்.
9: 8 வரைக்கும் உங்களுடைய ஷிப்போ ஷிப்பு நம்ம வைப் விமலா
2: ரவுடி பேபி நித்யம்
9: சேர்ந்து படைக்கும் டீ கடை ஆரம்பமாயிடுச்சு.
2: எட்ரா அந்த கப்பல்.

0: பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் Green Life. Fit and Fun 2020 Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
8: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
7: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
8: மில்கி மிஸ்ட் தயிர்
7: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
9: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
10: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
9: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
10: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
9: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
10: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
9: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் ஓட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
11: ரெடி தான் வரவா.
10: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா காப் ஒலி 9.6 எட்டில்

0: நீங்கள் பாட தயார் விமலா, ஓட தயார்.
1: எங்க நம்ம நேர்களை எப்படி பாடுறாங்க நீங்க பாத்துருவோம்.
0: ஆமா, சரியா பாடுறீங்களா? நாங்களும் சேர்ந்து ஆடுவோம். ஆனா பாட்டு மாட்ட தாறுமாறா வந்துச்சு, ஓடிடுவோம் நாம.
1: அப்ப யாரு நிகழ்ச்சி நடத்துறது?
0: அது அப்படிலாம் அப்படிதான்
1: கொஞ்சம் பயமுறுத்தி வைப்போன்றீங்களா? சரி, இன்றைக்கான பாடல் பகுதி இது உங்களுக்காக,
0: கேட்டு பாருங்க. ரொம்ப சுலபமான பாடல். கேட்ட பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சவன் இப்போதே உங்களுடைய குரல் பதிவு அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8.
1: சும்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அனுப்பாதீங்க. சரியான பாடலுடைய தலைப்பா எங்களுக்கு பதிவு செய்து அனுப்புங்க.
0: மீண்டும் அந்த பாடல்.
2: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
3: 85 ஸ்ராங்கம் சாலை, சிங்கப்பூர்.
4: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
5: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
4: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
5: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
4: தொடர்புக்கு
5: 8854 8989 8 9 நெட்லி வந்தாச்சு,
4: டென்ஷன் போயாச்சு.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
7: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
7: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
9: சந்தோஷமா இருக்கணுமா, கல கல கலன்னு சிரிக்கணுமா? விமலா கொஞ்சம் சிரிங்க.
11: வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது.
9: பாராட்டுகள் கிடைக்குதோ இல்லையோ மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது. சரியா, அடுத்ததாக நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது. உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்கு. பி ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்க விமலா. அதாவது மத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்க வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க யோசிக்க கூடாது. விமலா கிட்ட வந்தா நிச்சயம் எனக்கு உதவி செய்வாங்க. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறது. அந்த அது இல்ல, ஆனா அவங்க கிட்ட வந்தா உதவி செய்வாங்க, புன்முறுவலோட அவங்க வந்து நல்ல மனசார எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க.
11: நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும்.
9: அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்தா நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: Good Day Beauty Parlorல் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளை

0: உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
2: அனுபவம் எப்படி?
1: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
3: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ் 3 கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
4: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
5: ஒரு காணொளி எடுத்தா நல்லா
6: இருக்கும்.
5: இல்ல, நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி தான், வேற என்ன பண்றது? எடுத்த உடனே நம்ம கொரியாக்கெல்லாம் போக முடியுமா? இங்கே ஏதாவது ஒண்ணு அமைச்சு வச்சுக்கிட்டாதான் உண்டு. இந்த மாதிரிதான் ஒரு பாடல் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, அந்த பாடலை கேட்கும் போதே அப்படி வானத்துல சொர்க்கத்துல பறக்கிற மாதிரி இருக்கும்.
6: லேசா கேளுங்க அந்த பாடல் பகுதிய.
5: நேர்கள் பலரும் இந்த செய்தி, அதாவது இந்த இசையை கேட்ட பிறகு இந்த பாடலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம அருள்நாதன் அவருடைய குரல் பதிவு கேட்கறதுக்கு முன்பாக மஞ்சுளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஞ்சுளா அப்பதுரை அவங்க ஜேபியில இந்த செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஹெய் பாடல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சற்று முன்பாக நம்ம கேட்டோம் இல்லையா,
6: அதே பாடல மீனாவும் குறிப்பிட்டிருக்காங்க.
5: ஆஹா, இந்த பாடல் எப்படி வரங்க?
6: இன்னும்
5: பல பேர் இந்த பாடலையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, ஹே பாடல் ஒன்று அப்படின்னு. இருந்த போதிலும் சரியான பதில்களையும் குறிப்பிட்டிருக்காங்களே நம்ம நேர்கள்.
6: அவங்க யாருன்னு பார்த்தலாம், சம்பத், ராஜகுமாரி, லக்ஷ்மி, சுகுமாரின், கேத்தரின், க்ளோரியா, கிறிஸ்டினா, வண்டார் குழலி, வாவ், பழனிசாமி, இவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
5: சரி, நம்ம அருள்நாதன் அவருடைய குரல் பதிவு முதல்ல கேட்கலாம்.
7: ஹலோ விமலா, நித்யா, இந்த பாடல் வந்து ஜானி ஜானி ஜானி, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ, தேங்க் யூ சோ மச்.
8: என்னை

0: என்பது சரியான பதில்.
1: அவங்க பேசிஸ் எல்லாம் தனி இசை பாடலாம் இடம்பெற்ற பாடல் தான் அந்த பாடல்.
0: லட்சுமணன் விஜயாவும் இப்ப சுட சுட குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, அவங்கள சரியான பதில் சொல்லிருப்பாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம். விமலா,
1: சரியான பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
0: எங்களுடைய டார்லிங்ஸ் அனைவருக்குமே இந்த பாடல் பிரியா திரையிலிருந்து பீசுல கொண்டு வரும் இந்த கியூட்டான பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: இது டீ கடை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஆமாங்க, இந்த வாரத்தின் கலைஞராக இருக்கிறாங்க சாதனா சர்கம்.
3: அவங்களுடைய பாடல்களை தான் நாம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனா நாளைக்கு வியாழக்கிழமை வழக்கமாகவே நம்முடைய கலைஞர்களை கொண்டாடும் அங்கத்துல இந்த வாரம் இடம்பெறிருக்காரு விஜய் ஆண்டனி. அவருடைய வேகமான பாடல்களை நாம கொண்டாட இருக்கின்றோம். பாடலை கேட்டு ஆட நீங்க தயாரா, கண்டிப்பா 6-7 மணி வரை ஒலியோட இடையே தவறாதீங்க.
2: சரி, அவருடைய வேகமான பாடல்கள் ஏதனா உங்களுக்கு ரொம்ப மனதை கவர்ந்த ஒரு பாடல் இருந்துச்சுன்னா, ஆமா, புரியாத சில வார்த்தைகள் இருந்தாலும் அதை நம்ம மனசு ஏதோ கொஞ்சம் நிக்குதுன்னு வைங்க, அதுதான் வந்து விஜய் ஆண்டனியோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த வேகமான விஜய் ஆண்டனி பாடல் எது அப்படிங்கறத ஒலி வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு தெரிவிங்க, அதை நம்ம பட்டியல நிச்சயமா சேர்த்துக் கொள்வோம்.
3: ஆமா, இப்ப வாங்க சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம்.
2: மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26°C 34°C இடைப்பட்டு இருக்கும்.
3: சிங்கப்பூர்ல இப்ப PSI எனும் காற்று தூய்மை கேட்டுக்குறியீடு மாலைமணி 5-6 நிலவரப்படி பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, வடக்கு பகுதியில 85, மேற்கு பகுதியில 152,
2: ஆமா நாங்களா ரொம்ப பாவம்,
3: மத்திய பகுதியில 121,
2: தெற்கு பகுதியில 95 கிழக்கு பகுதியில 106 பதிவாகி இருக்கிறது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
5: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
6: இப்பொழுதா, விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
5: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க, அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ணை பறிக்குது.
9: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ணை பறிக்கத்தான் செய்யும்.
8: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
9: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை என் 1 கேம்பல் லேன்.
10: ஒரு சிறப்பு

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
2: ஆவி பறக்கும் டீ
3: கடை தெரியுமா,
4: ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம்
5: தொலைபேசி 8183 9075.
6: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
7: தொடக்கத்துல ஒரு கதை நம்ம சொல்லியிருந்தோம், repair.sg அப்படிங்கிற இந்த நிறுவனத்துல பணியாற்றும் ஊழியர்கள் ரொம்ப கடுமையா அவங்க உழைச்சிருக்காங்க. இதனால அவங்க வந்து ஒரு க்ரூஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு சுற்றுலாக்கு செல்லணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க.
8: ஆமா, சுகுசு கப்பல் அப்படி பயணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதற்கு நீங்க எங்களுடைய இந்த போஸ்டர் லைக் பண்ணீங்கன்னா எங்களுடைய முதலாளி எங்களை அனுப்பி வைப்பார் அப்படின்னு ஒரு ஆசை கேட்டிருக்காங்க.
7: இது வந்து ஒரு வியாபார உத்தி அப்படின்னு சொல்லலாம்ங்களா? சரியா, இப்ப இந்த கதையை பார்த்த பிறகு எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, இவங்க கடினமா உழைச்சு இந்த மாதிரி செய்யறாங்க. சில பேர் உழைக்காமலேயே இலவசமாக உங்ககிட்ட இருந்து எப்படி சில விஷயங்களை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு இது தவறு அப்படின்னு சில நேரத்துல அது வந்து உணர்வது இல்ல. சாதாரணமே சர்வ சாதாரணமாவே கேக்குறாங்க. இப்ப உதாரணம் சொல்றேனே, இப்ப எனக்கு இது நடந்திருக்கு. பலமுறை சாப்பாடு வந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆர்டர் செய்து உட்காந்துருப்பேன், என்னுடைய நண்பர்கிட்ட கேட்பேன், சாப்பிடலையா, நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்களும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல இல்ல பசிக்கல, இல்ல இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு என்னுடைய தட்டில் ஏதாவது ஃப்ரைஸ் அந்த மாதிரி இருந்தா எடுத்து சாப்பிடுவாங்க பாருங்க. எப்படி சொல்றது அந்த நபர்கிட்ட, என்ன என்னுடைய உணவு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சொல்லவும் முடியாது இல்லையா?
8: சாப்பாடு தானே பரவாயில்ல, மணி சுட்டுருங்க.
7: ஆனா இது ஒரு தடவை நடந்தா பரவாயில்லா, ஒவ்வொரு முறையும் இந்த நண்பரோட செல்லும் போது தட்டில இருந்து நம்மளுடைய உணவை அவங்க இலவசமாக எடுத்து சாப்பிடும் போது ஒரு நாள் நான் கேட்டுட்டேன், பசிக்கலன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் நானே வாங்கி தருவான்னு. அதுக்கப்புறம் இல்ல இல்ல இல்ல சும்மா அது ஒரு ஒரு ஃப்ரைஸ் அப்படியே வாயில போகும்போது திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணுது.
8: சொல்லும் போது கேட்கும் போது எனக்கு இப்ப அலுவலகத்துல குழுவா நண்பர்கள் கூட வேலை செய்யறாங்களா சாப்பிட போகும்பொழுது நான் பணப்பைய விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க முதல்ல காசு கட்டுறீங்களா,
7: அதெல்லாம் போய் இல்ல. சில பேர்
8: உண்மையிலேயே
7: கஷ்டத்துல இருக்கலாம்,
8: உண்மையிலே மறந்துருக்கலாம் அல்லது கஷ்டத்துல இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் கொடுத்துடணும். அதுதான் வந்து
7: அதே தான் கொடுத்துடணும். இதுவே வந்து ஒரு பழக்கமா சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் ஐயோ ஃபோகெட் நோ அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க பாருங்க. பணப்பைய
8: பாருங்க, நிறைய ஃபோகெட் கதெல்லாம் வரும்போது,
7: அதாவது மறக்கிற கதையை விட இப்ப உங்ககிட்ட இருந்து இலவசமாக சில விஷயங்கள் சில பொருட்கள் சிலவற்றை அவங்க வாங்கியிருப்பாங்க சில நபர்கள். இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கமா இருந்திருக்கலாம். அப்படி என்ன ஒரு நிகழ்வு நடந்தது, எப்படி அவங்கள வந்து நீங்க தடுத்தீங்க, இனிமே தயவு செஞ்சு நீங்க ஏதாவது எடுத்துட்டு வாங்க, இல்ல இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிலாம் நீங்க சொல்லிருக்கீங்களா, இல்ல அப்படி விட்டுட்டீங்களா?
8: இலவசமாக சில பொருட்களுக்கு உங்களை நாடி வருவாங்க, அது வந்து ஒரு பழக்கமாக இருக்கும் அந்த நபருக்கு. அதை பத்தி நீங்க பேசுறோம், வாங்க உங்க வீட்டு கதையை சொல்லுங்க, அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு கூட உங்க கதையை சொல்லலாம், நாங்க யார்ட்டு சொல்ல மாட்டோம்.
7: ஆமா ஆமா, பேர்லாம் சொல்லாதீங்க பரவாயில்ல, ஆனா ரகசியமா சொல்லுங்க சரிங்களா?
8: இப்ப வாங்க மாணிக்கம் வராரு.
7: ஆமா, மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு நபர் உங்ககிட்ட இருந்து இலவசமா சாப்பிட்டு இருக்காரா? அந்த மாணிக்கத்துக்கு அடுத்து வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள். இது
8: டீ கடை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
6: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
5: பலன் கிடைச்சா
6: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.

0: உள்ளது
1: நீங்கள்
2: கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: ஹார்ட் ஐஸ் மாலை 4 இரவு 8 வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இன்னைக்கு நாம பேசிக் கொண்டிருப்பது இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நம்ம கிட்ட இலவசமா பல விஷயங்களை வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் பலரும்.
3: நேர்களை என்ன சொல்றாங்க?
2: பிரவீன் செய்தி அனுப்பி வச்சிருக்காரு விம்லா. ஒவ்வொரு முறையும் அவரு டாக்ஸி அல்லது இந்த மாதிரி வாடகை வாகனத்தை எடுக்கும் போது நண்பர் சொல்லுவாரா, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய புரிதல் என்ன? ஒரு நண்பர் உங்க கூட வராங்க, அவங்க வேற திசையோ இல்ல ஒரே வழியில நம்ம வந்து நோக்கி போறோம் அப்படின்னா அந்த பயணத்துடைய கட்டணத்தை அவங்க பகிர்ந்து வரும்போது இதே மாதிரி நடந்துச்சாம். இலவசமாக என் கூட தான் பயணம் செய்யணும் ஆசைப்படுறாரு போல இருக்கு. அவர்கிட்ட கேட்டு அந்த நட்புக்கு எதுக்கு நாம வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு
3: விட்டுருவாராம். இப்படி அவர் சொன்னாலும் இன்னொரு நபர் இப்படித்தான் சொல்லிருக்காங்க. இவரோட கதை என்ன, பேர் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நண்பர்கள்லாம் வந்து சாப்பிட போகும்பொழுது நான் கட்டுற நீ கட்டுற அப்படின்னு வந்து தொடக்கத்துல வந்து துடிப்பாராம். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து நான் கட்டுற அப்படின்னு சொன்னா, ஓ சரி நீ கட்டிருங்க, தொடக்கத்துல
2: என்ன தெரியுதுன்னா, அந்த நபர் யோசிச்சிருப்பாங்க, இதற்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம், அந்த வாய் இருக்கே வாய்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
8: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. பண்றாங்க கூடாது. சில நேரத்துல கனிவா நீங்களே எடுத்து சொல்லிடலாம், பாருங்க எனக்கு முடியல. அப்படி சில நேரத்துல நம்ம சொல்றது வந்து பழகிறது கஷ்டம் தான், வாய் வராதுதான். ஆனா சில நேரங்கள நாம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இது ஒரு பயணம் தான் நித்யா.
9: ஆமா, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் விம்லா. படத்துக்கு போறோம்னு வைங்களேன், ஒருத்தர் மட்டுமே எப்பவுமே நுழைவுச் சீட்டுகளை வாங்குறாங்க, உணவுகளை வாங்குறாங்கன்னு வைங்க. ஒரு நாள் இதே நபர் உங்ககிட்ட எப்பவுமே இலவசமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கும் போது, இன்னைக்கு நான் என் பணப்பைய வீட்டுல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீங்க தான் ட்ரீட் தரணும் அப்படி சொல்லி விட்டுருங்க அவங்க கிட்ட. இன்னொரு வழி என்னன்னா, அடிக்கடி உங்க கூடவே டாக்ஸி எடுக்கிறாங்களா, அவங்க கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் நான் இங்க போய் அங்க போய் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் வேற வழி இல்லாம நான் கொஞ்சம் நாம கொஞ்சம் சாக்கு போக சொல்லணும்னு நினைக்கிறேன்.
8: இப்ப வந்து தலை போட்டு பேசினதுக்கு அப்புறமா நித்யா பலன் யோசிக்கலாம், ஏன் என்னுடைய நண்பர் இவ்வளவு நாள் என்கிட்ட பேசாம இருக்காங்க, வெளியே கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நேர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம்.
9: இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்களா, நீங்க செய்யற அநியாயத்துக்கெல்லாம் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, நட்பை தக்க வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
1: வணக்கம். மாலைமணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரின் தேசிய தடுப்பூசி பட்டியலில் COVID-19 தடுப்பூசி சேர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சும் தொற்றுநோய் அமைப்பும் தெரிவித்துள்ளன. பிள்ளைகளுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் உள்ள பட்டியலில் COVID-19 சேர்க்கப்படுகிறது. பெரியவர்களுக்கான தடுப்பூசி பட்டியலிலும் அது சேர்க்கப்படும். 2020 தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் COVID-19 தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை ஊக்குவிப்பதற்காக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடக்கநிலை 1வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்கள் எவ்வித அவகாசமும் இன்றி அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும். குடும்பங்கள் மாற்றத்துக்கு தயாராக கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர். எனினும் திட்டமிட்டபடி மாற்றங்கள் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறினார். தற்போதைய விதிமுறைகளின் அடிப்படையில் சில குடும்பங்கள் குடியிருப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்திருப்பதை அரசாங்கம் புரிந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் மாற்றங்களை எவ்வளவு விரைவாக செயல்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதிகமான குடும்பங்கள் பயனடையும் என்று அமைச்சர் லீ கூறினார். அடுத்த ஆண்டு முதல் தொடக்கநிலை 1 வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்களின் கீழ் பெரும்பாலான தொடக்கப்பள்ளிகளில் 2C கட்டத்துக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் 40-60 அதிகரிக்கப்படும். பள்ளியுடன் ஏற்கனவே தொடர்பு இல்லாத பிள்ளைகளும் அந்த 2C கட்டத்தில் பதிவு செய்யலாம். அரசாங்க அமைப்புகளிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு ஒரே பொதுவான தொடக்க எண் இவ்வாண்டின் பிற்பகுதியில் அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் அரசாங்கத்திடமிருந்து வரும் உண்மையான அழைப்புகளை மக்கள் எளிதில் அடையாளம் காண முடியும் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறினார். அரசாங்க அமைப்புகள் என அடையாளம் காட்டிக்கொண்டு நடக்கும் மோசடிகளை தடுக்க அது உதவும் என்றார் அவர். இவ்வாண்டு இறுதியில் புதிய முறை நடப்புக்கு வரும். சிங்கப்பூரில் உள்ள 49 பள்ளிகளுக்கு அடுத்த ஆண்டு புதிய தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படவிருக்கின்றனர். அவர்களில் பலர் தொடக்கப் பள்ளிகளில் நியமிக்கப்பட்டுள்ளனர். 13 பேர் அந்த பொறுப்பை முதன்முறையாக ஏற்கின்றனர். பள்ளிகளுக்கு புதிய மாற்றங்களையும் புத்துயிரையும் ஊட்ட தலைமைத்துவ மாற்றம் உதவும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டது. சிங்கப்பூர் நாணய வாரியம் நிதித்துறையில் AI பயன்பாட்டுக்கான புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. விதிமுறைகள் இன்று முதல் நடப்புக்கு வருகின்றன. நிதி நிறுவனங்கள் விதிமுறைகளை முழுமையாக செயல்படுத்த ஓராண்டு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்கள் AI பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய அபாயங்களை ஆராய்ந்து அவற்றை நிர்வகிப்பது விதிமுறைகளில் ஒன்று. 3 தரப்பு வழங்கும் AI சேவைகளை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். சுயமாக செயல்படும் செயற்கை நுண்ணறிவு முறைகள் கூடுதலாய் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை மேலும் பாதுகாப்பானமையாக இன்னும் என்னென்ன விதிமுறைகளை சேர்க்கலாம் என்பது குறித்து அடுத்த ஆண்டு நிதித்துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிக்கவிருப்பதாக வாரியம் சொன்னது. தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேச சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30-50 வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூரின் முட்டை விநியோகத்தில் 15 குறைவாகவே தாய்லாந்திலிருந்து வருகிறது. மலேசியா, இந்தோனேசியா, உக்ரைன் உட்பட்ட 10 அதிகமான நாடுகளிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஆர்வலர் கோகிலா அண்ணாமலை போஃப்மா உத்தரவை மீறியதாக கூறப்படுவதன் தொடர்பில் இன்று விசாரணை தொடங்கியது. தவறான தகவலை இணையத்தில் வெளியிட்டு அதை சரி செய்ய தவறியதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. 2024 மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்கு குறித்து அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தார். அவற்றில் 2 பொய்த்தகவல்கள் இருந்ததாக போஃப்மா அலுவலகம் கூறி திருத்த உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் கோகிலா அதற்கு இணங்க மறுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அவர் குற்றச்சாட்டை மறுத்ததால் வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 12 வரை சிறை அல்லது 20,000 வரை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. மாலை 5 மணி நேர நிலவரப்படி மேற்கில் காற்று தர குறியீடு 134 இருந்தது. மத்திய வட்டாரத்தில் 129, கிழக்கில் 117, வடக்கிலும் தெற்கிலும் 94. குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். இந்திய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில் 2வது நாளாக போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தனது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூடவிருப்பதாக தெரிவித்தது. புதுடில்லியில் நேற்று நடந்த பேரணியின் போது காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டனர். காவல்துறையின் தடுப்புகளை மீறிச் செல்ல முயன்றபோது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சிக்கு சாதகமாக வாக்காளர் பதிவேடு திருத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டும் எதிர்க்கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலக வேண்டும் என்று கோருகின்றன. விளையாட்டு கார்பந்து. அர்ஜென்டினாவின் தேசிய கார்பந்து அணியிலிருந்து லயனல் மெஸ்ஸி உணர்ச்சி பூர்வமாக விடைபெற்றுள்ளார். இதனால் அவரது 21 ஆண்டுகால அனைத்துலக கார்பந்து பயணம் முடிவுக்கு வந்தது. புவனஸ் அரசில் 85,000 ரசிகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற தமது கடைசி ஆட்டத்தில் 39 வயது மெஸ்ஸி கோல் அடித்து அசத்தினார். அது அர்ஜென்டினா அணிக்காக அவர் தந்த 126வது கோல். பெனின் அணியை அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்தனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போகுமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
3: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்கள ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
4: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
5: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
6: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
4: வசந்தத்தில் இன்று 9:30 மணிக்கு எதிர்ப்பது 6

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
3: ரெடிதான் வரவா வாரந்தோறும்
1: வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
0: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: ஒரு நிறைய சிறப்பு சிரி ஜாண்டருடைய பாடலை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். 6 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம் பெறுகின்றது
4: இசை.
1: கேட்டீங்களா?
5: நல்லா இருக்கு. எனக்கு மட்டும் தான் இந்த இசை வரும்.
1: நிச்சயமா இன்றைக்கு நான் வித்தியாசம் மாற இருக்கிறேன்.
5: என்ன
1: அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன்.
5: இசை கேட்கும் போது ஏதோ காமெடி பண்றீங்கன்னு தெரியுது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னன்னு தெரியும். இப்ப வாங்க காத்திருக்கும் சில பாடல்களின் முன்னோட்டம்.
5: ஆஹா ஆஹா, என்ன ஒரு சரியான சமயத்துல இந்த பாடலை ஒளிபரப்புறீங்க.
1: ஏன் நித்யா?
5: என்னுடைய அடுத்த ஓவியம், இதன் தொடர்பான ஒரு ஓவியம் வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய சமூக வலைத்தளத்துல.
1: அப்படிங்கறீங்க?
5: இன்னைக்குதான் நான் வந்து பதிவேற்றம், அதாவது அந்த ஒரு முன்னோட்டம் லேசா நான் பதிவேற்றம்
1: பண்ணிருக்கேன். அதே மாதிரி தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா
5: மேகமூட்டமாக இருக்கு. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கோங்க.
1: மாலை 6:10 நிலவரப்படி சிங்கப்பூரின் பேசா எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு வடக்கு பகுதியில் 94 மேற்கு பகுதியில 134 மத்திய பகுதியில 129 இருக்கு.
5: தெற்கு பகுதியில 94 கிழக்கு பகுதியில 117 பதிவாயிருக்குங்க.

0: இன்றைக்கு ஒரு நகைச்சுவை நடிகராக மாறுறாங்க
1: அப்படின்றீங்க.
0: இந்த இசையெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு.
1: ஆனா உங்களை நான் ஏமாற்றி போறேனே.
0: இதுதான் ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கீங்களே.
1: அர்த்தப்படும்
0: நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா
1: இப்போதே பதில் அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: மகாதேவன் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோம். மணிஷ் சர்மா யூ திரைப்பட பாடலுக்கு அவர் இசையமைச்சிருந்தாரு.
1: போக்குவரத்து நிலவரம்
2: நேரம் மாலை மணி 6:22 ஆகிறது. AY நோக்கி செல்லும் பெனோய் சாலை, அங்கு AY அருகில விபத்து ஏற்பட்டிருக்கு. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்த்து விடுங்க.
0: போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. சாங்கே நோக்கி செல்லும் PIE KP எக்ஸிட் அருகிலும், MCE நோக்கி செல்லும் AY ஜுரோங் டவுன் ஹால் ரோட் எக்ஸிட் அருகிலும் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க. இன்று அக்டோபர் மாதம் 7 ஒரு அமெரிக்க டாலர் 1.28
2: ஒரு யூரோ 1.43
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89
0: 100 இந்திய ரூபாய் 1.33
2: அதுவே 100 இலங்கை ரூபாய் 38
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் World's favorite jeweler.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
3: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
2: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஒரு சிறு நிறைய சிறப்பு
7: போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்த சாப்பாடு தான் ஜப்பான்ல புகழ் பெற ஆரம்பிச்சு 16 புகழ் பெற ஆரம்பிச்சு இன்றைக்கு ஓஹோன்னு ஓடிக்கிட்டு
8: இருக்குன்னு.
7: ஆமா ஆமா,
8: இப்படி ஓஹோன்னு பதில் சொல்லிருக்காங்க நேர்கள் பலரும். சரியான பதில் சொல்லிருக்காங்களா?
7: அப்படியா?
8: இன்னும் கொஞ்ச நேரத்துல யாருன்னு தெரிஞ்சுக்கோ.
7: சொல்லிட்டீங்களே, பதிலுக்காக தொடர்ந்து காத்துருங்க. இது
8: டீ கடை. 7 6 5 4 3 2

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
5: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
7: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
7: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
9: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா,
10: அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா,
11: வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா,
10: அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா?
11: எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது
10: உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
11: ஒரு சிப் நிறைய சிறப்பு.
12: பதில தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு மட்டும் புரியுது விம்லா, இந்த அங்கத்துல நீங்க ஒண்ணு ஒரு உணவு பண்டமாகவோ அல்லது நான் ஒரு உயிரினமாகவோ மாறிட்டு இருக்கேன்.
13: என்ன பண்றது நித்யா, யாராருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதுவாகதானே மாற முடியும்.
12: சரி, இன்று கரு குறிப்பு கொடுத்த போது பல நேர்கள் வித்தியாசமான பதிலா சொல்லியிருந்தீங்க. அனைவருக்கும் எங்களுடைய மன மாறுதுன்னா
14: மீண்டும் அந்த மூன்று குறிப்புகள்
12: நிச்சயமா சொல்றேன், பிடிச்சிக்கங்க. முதல் குறிப்பு இதுதான், 16th century போர்ச்சுகீஸ் இருந்தவங்க ஜப்பான் பக்கமாக போகும்போது அவங்களுடைய இந்த ஒரு சாப்பாடு அறிமுகப்படுத்தினாங்க. சரியா, இந்த சாப்பாடு வந்து லத்தீன் மொழியில டைம்ஸ் அப்படின்னு பொருள்படும். அது மருவி வந்த ஒரு வார்த்தை தான். சரியா, இறால், மீன், காய்கறிகள் இவற்றில என்ன பார்க்கலாம், நான் யாரு
14: யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நேயர்கள். கேரோலைன், டெக்ஷன், ஜெஸ்மின், பரமேஸ்வராஜ், தியாகராஜன், நிவிதா, சந்திரசேனா, சந்திரன், ராதாகிருஷ்ணன் நாயுடு, ராஜ் எம்எஸ்ஆர், டாக்டர் அரு, ராதா குமாரி, பிரேம் குமார், சாமுவேல், இன்னும் பல பேரே சரியான பதில் சொல்லி அசத்திருக்காங்க.
12: முதல் நேரா யாரு சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு பாக்கும்போது அவங்கதான் லாமன்.
15: வணக்கம் விமலா, வணக்கம் நித்யா. நீங்க சொன்ன உணவு பொருள் வந்து டெம்புரா. தேங்க்யூ லாமன்.
12: டெம்புரா என்பதா சரியான பதில்?
14: ஆக டெம்புரா வந்து போர்ச்சுகீசியர்கள், அவங்க தான் முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
12: ஆமா, அது போர்ச்சுகீஸ்ல தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாப்பாடா இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் ஜப்பானுக்கு போனபோது இந்த சாப்பாடு அறிமுகப்படுத்த ஜப்பானியர்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாவுல நினைச்சு அதை அப்படி பொறிச்சு முருகலா கொண்டு வந்து போர்ச்சுகீசியர்களே தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லத்தீன் மொழியில இருந்து வந்து அந்த டெம்போ அப்படின்ற வார்த்தை மருவி டெம்புரா அப்படின்னு ஆயிருச்சு.
14: வேற என்னென்னதான் அவங்க வந்து ஜப்பான் எடுக்கல, கம்போடியால உருவான சூஷிய இது என்னோடதான்
12: அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க.
14: டீ கடையோட சேர்த்து நம்ம மிளகா டெம்புரா சாப்பிடுவோம்.
12: நித்யா, இந்த கேள்வி கேட்டோன்னு எனக்கு ஒரு சிந்தனை
14: சொல்லுங்களேன்.
12: நம்ம டீ கடையில டீயோ டெம்புராவையோ வித்தா எப்படி? டீல நினைச்சு நினைச்சு டெம்புராவை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு மெனு உருவாக்கலாம்.
14: போர்ச்சுகீசியர்கள் அவங்க கிட்ட இருந்து

0: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம் உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
3: 85 ஸ்ராங்கம் சாலை, சிங்கப்பூர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 7:00 மீடியாகோ மொழி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரின் தேசிய தடுப்பூசி பட்டியலில் COVID-19 தடுப்பூசி சேர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சும் தொற்று நோய் அமைப்பும் தெரிவித்துள்ளன. பிள்ளைகளுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் உள்ள பட்டியலில் COVID-19 சேர்க்கப்படுகிறது. பெரியவர்களுக்கான தடுப்பூசி பட்டியலிலும் அது சேர்க்கப்படும். 2020 ஆண்டிலிருந்து தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் COVID-19 தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. COVID-19 பெருந்தொற்று காலத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை ஊக்குவிப்பதற்காக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடக்கநிலை முதலாம் வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்கள் எவ்வித அவகாசமும் இன்றி அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும். குடும்பங்கள் மாற்றத்துக்கு தயாராக கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர். எனினும் திட்டமிட்டபடி மாற்றங்கள் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறினார். தற்போதைய விதிமுறைகளின் அடிப்படையில் சில குடும்பங்கள் குடியிருப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்திருப்பதை அரசாங்கம் புரிந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் மாற்றங்களை எவ்வளவு விரைவாக செயல்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதிகமான குடும்பங்கள் பயனடையும் என்று அமைச்சர் லீ கூறினார். அடுத்த ஆண்டு முதல் தொடக்கநிலை 1 வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்களின் கீழ் பெரும்பாலான தொடக்கப்பள்ளிகளில் 2C கட்டத்துக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் 40-60 அதிகரிக்கப்படும். பள்ளியுடன் ஏற்கனவே தொடர்பு இல்லாத பிள்ளைகளும் அந்த 2C கட்டத்தில் பதிவு செய்யலாம். தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் சிங்கப்பூரின் முக்கிய தரவு நிலையங்கள், கிளவுட் சேவை நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கான விதிமுறைகளை கடுமையாக்க உள்ளது. அவற்றின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துவதும் முக்கிய சேவைகள் தடையின்றி தொடர்வதை உறுதி செய்வதும் அதன் நோக்கம். தரவு நிலையங்களும் கிளவுட் சேவை நிறுவனங்களும் உரிமம் பெறுவது இனி கட்டாயமாக்கப்படலாம். பொதுவான அடிப்படை தரநிலைகளை அவை பின்பற்ற வேண்டும். சேவை தடங்கள் அல்லது பேரிடர் ஏற்பட்டால் சேவைகளை தொடர்ந்து வழங்குவதற்கான நெருக்கடி கால திட்டங்களையும் அவை வகுத்திருக்க வேண்டும். விதிமுறைகள் அனைத்தும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். நிறுவனங்கள் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்ட பிறகு நடவடிக்கை எடுக்க காத்திருக்காமல் முன்கூட்டியே இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகிறது. அடிப்படை இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வையும் அவை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். தகவல் மின்னிலக்க மேம்பாட்டுக்கான மூத்த துணை அமைச்சர் டான் கென்ஹாவ் இவ்வாறு கூறினார். செயற்கை நுண்ணறிவால் இணைய பாதுகாப்புக்கு ஏற்படும் அபாயங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திரு டான் பதிலளித்தார். AI பாதுகாப்புக்கான புதிய அணுகுமுறைகளையும் கட்டமைப்புகளையும் அரசாங்கம் தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. தற்போதைக்கு தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட தற்போதைய விதிமுறைகளை நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திரு டான் கூறினார். அரசாங்க அமைப்புகளிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு ஒரே பொதுவான தொடக்க எண் இவ்வாண்டின் பிற்பகுதியில் அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் அரசாங்கத்திடமிருந்து வரும் உண்மையான அழைப்புகளை மக்கள் எளிதில் அடையாளம் காண முடியும் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறினார். அரசாங்க அமைப்புகள் என அடையாளம் காட்டிக்கொண்டு நடக்கும் மோசடிகளை தடுக்க அது உதவும் என்றார் அவர். இவ்வாண்டு இறுதியில் புதிய முறை நடப்புக்கு வரும். ஆர்வலர் கோகிலா அண்ணாமலை பாஃப்மா உத்தரவை மீறியதாக கூறப்படுவதன் தொடர்பில் இன்று விசாரணை தொடங்கியது. தவறான தகவலை இணையத்தில் வெளியிட்டு அதை சரி செய்ய தவறியதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. 2024 மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்கு குறித்து அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தார். அவற்றில் 2 பொய்த் தகவல்கள் இருந்ததாக பாஃப்மா அலுவலகம் கூறி திருத்த உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் கோகிலா அதற்கு இணங்க மறுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அவர் குற்றச்சாட்டை மறுத்ததால் வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 12 வரை சிறை அல்லது 20,000 வரை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் காற்றின் தரம் அனைத்து பகுதிகளிலும் மோசமான நிலையை எட்டியுள்ளது. மாலை 6 நிலவரப்படி 24 காற்று தர குறியீடு மேற்கில் 140 இருந்தது. மத்திய வட்டாரத்தில் 135, கிழக்கில் 129, தெற்கில் 112, வடக்கில் 105. குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். மலாக்கா மாநில தேர்தலுக்கு சுமார் 700,000 வாக்காளர்கள் தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நவம்பர் 14 தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 31 நடைபெறும். அதைத் தொடர்ந்து 14 தேர்தல் பிரச்சாரம் நீடிக்கும். மலாக்கா மாநில சட்டமன்றம் செப்டம்பர் 23 கலைக்கப்பட்டது. முதலமைச்சர் ஆப் ரவுப் யூசோ அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 2021 மாநில தேர்தலில் மொத்தமுள்ள 28 இடங்களில் பரிசா நேஷனல் கட்சி 21 இடங்களை வென்றது. பக்கத்தான் ஹரப்பான் 5 இடங்களையும் பெரிக்கத்தான் நேஷனல் 2 இடங்களையும் கைப்பற்றின. வரவிருக்கும் தேர்தலில் அரசியல் கூட்டணிகள் யாருடன் இணைந்து போட்டியிடும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை.
3: சொல்லும் பொருளும் டிவிடெண்ட் ஈவுத்தொகை. நிறுவனங்கள் பங்குதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஈவுத்தொகை வழங்குவதுண்டு. டிவிடெண்ட் ஈவுத்தொகை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
5: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: Key, D major. Time signature 24. BPM 76. Song

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
3: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
1: செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம் பெறுகின்றது
4: கடை.
1: நித்யா, நீங்க வந்து நிறைய புத்தகங்களை வாசிப்பீங்க இல்லையா? உங்களை மாதிரி குழந்தைகள் பலர்.
4: குழந்தைகள்?
1: ஆமா,
4: எனக்கு பிடிச்சிருக்கு.
1: ஆமா, உங்க மாதிரி குழந்தைகள் இப்ப புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு தொழில்நுட்பம் வழியா ஒரு உதவி இருக்கு.
4: ஆஹா,
1: அது பத்தி தான் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப செய்தியில உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்ல போறோம்.
4: அருமை.
1: அதே நேரத்துல
4: கழுகு
1: படத்துல இருந்து மென்மையான இந்த பாடல் மட்டும் இல்லாம கொஞ்ச காலாச்சு ஸ்ரீ படத்துல இருந்து பாடல் கேட்டு இந்த பாடல்களை அணிவகுத்து காத்துக்கொண்டிருக்கின்றன.
4: அதனால நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை.

0: ஈஸி பீட். ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். சந்தோஷமா இருக்கணுமா, கல கல கலன்னு சிரிக்கணுமா? விமலா கொஞ்சம் சரிங்க.
2: வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது.
1: மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது. சரியா, அடுத்ததாக நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது. இதுல ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்கு.
2: உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்கு. பி ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்க விமலா. அதாவது மத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்க வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத உங்க யோசிக்க கூடாது. விமலா கிட்ட வந்தா நிச்சயம் எனக்கு உதவி செய்வாங்க. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறது. அந்த அது இல்ல, ஆனா உங்ககிட்ட வந்தா உதவி செய்வாங்க, புன்முறுவலோட அவங்க வந்து நல்ல மனசார எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க.
3: நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும்.
2: அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்தா நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு சந்தோஷம் வரும் தானாகவே. அடுத்ததாக ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா அதற்கு தீர்வு காண்ற முதல் நபராக நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க மகிழ்ச்சிகரமா இருப்பீங்கன்னு
3: சொல்றீங்க. நிறைவாக
2: வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களோட நிறைய நம்ம வந்து பழகணும், அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க.
3: இதெல்லாம் முன்னவே தெரிஞ்சிருந்தா
2: என்ன, முன்னவே தெரிஞ்சிருந்தா பக்கத்துல ஒரு சிஇஓ உட்கார்ந்து இருக்கேன், பாத்து கத்துக்கீங்க.
3: நீ எடுக்க போற அடுத்த சிஇஓ நீங்க
2: அப்படி சொல்லலையே.
3: பொதுவா சொன்னீங்களா?

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
4: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
3: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
5: தேவையில்லை.
3: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
0: டீ கடையோட நாம இணைஞ்சிருக்கிறோம். பொது போக்குவரத்து மன்றம் இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 7 விழுக்காடு பயண கட்டண சீரமைப்பை அனுமதித்துள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சீரமைப்பான 14.7 விழுக்காட்டில் பாதியை விட குறைவாகும்.
6: மேலும் ஆதரவாக மாதாந்திர பயண அட்டை விலையிலும் வேலை நல போக்குவரத்து சலுகை அட்டையை வைத்திருப்போருடைய கட்டணத்திலும் எந்தவித உயர்வும் இருக்காது.
0: அரசாங்கம் 80 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குவதோடு கூடுதல் குடும்பங்கள் பயனடைய தகுதி வரம்பையும் விரிவுபடுத்தும். இத்தகவலை வழங்குவது பொது போக்குவரத்து மன்றம்.
7: நீங்களும்
0: இளையராஜாவோட பேசுறியா? அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: டவுன் பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: டீ கடையில தொழில்நுட்ப செய்து நித்யா போல நீங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க வந்து புத்தகங்களை படி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா எல்லாமே டச் ஸ்கிரீன்ல தான் போயிட்டு இருக்கோம்
4: இல்லையா.
0: அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா சிங்கப்பூர்ல பல கருவிகள் அதற்குன்னு இருக்கு. பெரியவர்களுக்கு கிண்டல் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, மின் கருவி அமைஞ்சிருக்கு. அதே போல நித்யா இப்ப கோபோ கிளாரா அப்படின்னு ஒரு சின்ன குட்டியான ஒரு கிண்டல் போல உருவாக்கி இருக்காங்க. அது குழந்தைகள் அந்த வண்ணம் தீட்டுற மாதிரியான ஒரு ஸ்டென்சில் மாதிரி ஒரு பென்சில் கூட இருக்கும், அது நீங்க சேர்த்து வாங்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த கருவி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா கியூட் அமைஞ்சிருக்கு. பிள்ளைங்க வந்து புத்தகத்தை வாசிக்கலாம், அதுல டவுன்லோட் பண்ணதை பதிவிறக்கம் செய்து அந்த புத்தகங்களை மின் புத்தகங்களை வாசிக்கலாம். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய சிங்கப்பூரின் தேசிய நூலகத்தின் புத்தகங்களை இந்த கோபோ கிளாரா வழியாக நீங்க இரவல் வாங்கலாம்.
4: இரவல் வாங்கலாம்.
0: அந்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இரவல் வாங்கி அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள திரும்ப கொடுக்கணும், அதையும் செஞ்சாங்க.
4: இது நல்லா இருக்கே.
0: புத்தகங்களை வாங்கினது திருப்பி கொடுக்கணும் என்ற பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன்.
4: வார வாரமா நானும் நூலகம் போறேன், முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன்.
0: நித்யா என்ற பேபி கிளம்பிட்டாங்க, நீங்களும் கிளம்புங்க. கோபோ கிளாரா பத்தி தெரிஞ்சுக்கங்க.

0: இருந்து பாடலை கேட்டோம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சாங்கி நோக்கி செல்லும் PIE தாம்சஸ் சாலைக்கு அருகில் இரண்டாம் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கு.
0: அடுத்ததாக வாகனம் பழுதாகி இருக்கிறது SLE நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே மர்ச்சன்ட் ரோடுக்கு பிறகு.
2: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 164 வெள்ளி 50 காசுங்க.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
6: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
7: 20 ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை, தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
9: உப்பு கருவாடு, உறவச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
2: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
10: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார். ஒலி 968
11: சினிமா சினிமா
2: மொதராத்திரி. எப்படி மொதராத்திரி? இந்த திரைப்படத்தை நான் சென்னையில பார்த்த போது நித்யா, திரையரங்குல பார்த்த அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கை தட்டு ஆரவாரம் செய்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது. படமே எல்லாரும் பேசும் ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இப்ப வந்து ஓடிடி தளத்துல வந்தாலும் இன்னும் திரையரங்குல ஓடிட்டு இருக்கு இந்த திரைப்படம்.
12: அப்படியா?
2: அத சொல்லுங்க நித்யா.
12: ஓடிடி தளத்துலதான் பார்த்தேன் வைங்களே. பார்த்த உடனே என்னடா இது, நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துருக்கணுமே, சீக்கிரமா பார்த்துருக்கணுமே, எவ்வளவு தாமதமா பார்த்தேன் அப்படின்னு இருந்தது.
2: நிச்சயமாக அந்த படத்தில் இடம்பெற்றிருக்க ஒரு அழகான பாடல் தான் முதலா முடிவா என்ற பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒலிச்சு போறோம். முதல் முறையாக இந்த பாடல்
12: இடம்பெறுகிறது.
2: இந்த நிலையில படத்தோட இயக்குனர் ராஜ கருப்புசாமி அடுத்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த திரைப்படத்துல ஒரு காதல் கதை மட்டும் இல்லாம ரெண்டு டிராக்ஸ் இருக்கும். இன்னொரு ஜோடி வந்து காதல் வயப்படுற மாதிரியோ அதனால சில பிரச்சனைகளும் ஏற்படும் இல்லையா? மொதராத்திரி திரைப்படத்துல வர்ஷினி அப்புறம் புகைப்பட கலைஞராக கார்த்திக் அவங்களுடைய ஒரு டிராக் ஓடும் இல்லையா? இப்ப முதல் ராத்திரி பாகம் 2 வரப்போது இவங்க ரெண்டு பேருடைய கதையை மையமா வச்சு படம் எடுக்க வராங்க.
12: அடடா, அதனாலதான் இந்த படத்துல அவ்வளவு ட்ராக் போனுச்சு அவங்களுக்கு.
2: ஆமா நித்யா, அப்படியே அந்த படமும் வெற்றி பெற்ற இன்னொரு ட்ராக் ஓடும் நினைக்கிறேன்.
12: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: ஆக முதல் ராத்திரி பாகம் 2 காத்துட்டு இருப்போம்.

0: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. நேரம் சரியாக 7:48 ஆகின்றது. சிங்கப்பூரின் வானிலை, வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிங்கப்பூரின் PSI எனும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு எப்படி இருக்குன்னு லேசா தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்துல வடக்கு பகுதியில 92, மேற்கு பகுதியில 125, மத்திய பகுதியில 130, கிழக்கு பகுதியில 103, தெற்கு பகுதியில 85 பதிவாகி இருக்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
1: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுற.
1: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ

0: முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg. மாலை 4 முதல் இரவு 8 வரை டீ கடை ஆதரவு.
1: தொழிலாளர்கள் அவங்க ஒரு உல்லாச கப்பல் சுற்றுலாவுக்கு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதற்கான ஒரு காணொலியை பதிவேற்றம் பண்ணி 5000 likes கிடைச்சா நாங்க போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கும் மேல அவங்களுக்கு அன்பு கிடைச்சது. அந்த ஒரு அன்பான செய்தியோட நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்
0: 5 மேல.
1: இதன் தொடர்பாக ஒரு தலைப்பை பத்தி நம்ம பேசியிருந்தோம், நம்ம நேர்களிடம் கேட்டிருந்தோம். உதவி கேட்கறது ஒண்ணு, ஆனா எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட இருந்து இலவசமாக ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அது என்ன அப்படின்னு நம்ம காரசாரமா பேசியிருந்தோம்.
0: நம்ம நேர்ல அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. அதன் பிறகு 6 மேல இன்றைக்கு நானு டெம்புராவாக உணவாக அமைஞ்சிருந்தேன். போர்ச்சுகீஸ்ல இருந்து ஜப்பான் பக்கமா போய் புகழ் பெற ஆரம்பிச்சு இன்றைக்கு நம்ம சாப்பிட்டு அந்த டெம்புரா பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இன்றைய தொழில்நுட்ப செய்தியில
0: மின்னிலக்க கருவி கோபோ கிளாரா, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். உங்க குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். சிங்கப்பூரின் தேசிய நூலகத்தின் புத்தகங்களே இதன் வழி நீங்க இரவல் வாங்கலாம். இந்த அங்கத்துல
1: மகிழ்ச்சியா இருக்க கூடாதுன்னா என்னென்னலாம் நீங்க செய்யணும், அதாவது செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரும். அதற்கு பதிலாக மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வேற என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதுக்கான சில குறிப்புகளை வழங்கியிருந்தோம்.
0: இந்த தகவல்களோட பாடல்கள் அங்கங்கள் எங்களுடைய படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி தம்சா போட்டு ஒலி வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்க,
1: ஹார்ட் அனுப்புங்க
0: அப்படின்றீங்களா? அம்பு
1: விமலா, நம்ம என்ன கியூபிடா?
0: மத்தவங்க காதெல்லாம் சேர்த்து வைக்க வேணாம். முதல்ல நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். நித்யா
1: விமலா,
0: பசிக்குது, கிளம்பலாமா?
1: நிச்சயமாக. இப்போது விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் டீ கடை மாஸ்டர் வைப் பேபி
0: ரவுடி பேபி,
1: இது டீ கடை.

0: வந்து கலந்து கொண்டனர்.
1: நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது.
0: நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியாகாப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் கிரீன் லைஃப். Fit and Fun 2020 Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியாகாப் ஏற்பாடு செய்தது.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். 8:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரின் பொருளாதாரம் விமானத்துறை சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 30 பில்லியன் வெள்ளி வளர்ச்சி கண்டுள்ளது. ஆசியான் நாடுகளில் இதுவே ஆக அதிகமான வளர்ச்சி. ஆசியானில் நேரடி விமான இணைப்புகள் 2004 2025 இடைப்பட்ட காலத்தில் 4 மடங்குக்கும் அதிகமாகியுள்ளன. பயணம் செய்வது மேலும் கட்டுப்படியாகியுள்ளது. சென்ற ஆண்டு ஆசியானில் ஏறக்குறைய 50% மலிவு கட்டண விமான நிறுவனங்கள் வசம் இருந்தன. சிங்கப்பூரில் மட்டும் சென்ற ஆண்டு விமானத்துறை நடவடிக்கைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சுமார் 61 பில்லியன் வெள்ளியை ஈட்டித்தந்தது. சுமார் 600,000 வேலைகளுக்கும் அது ஆதரவளித்தது. சிங்கப்பூரின் தேசிய தடுப்பூசி பட்டியலில் COVID-19 தடுப்பூசி சேர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சும் தொற்றுநோய் அமைப்பும் தெரிவித்துள்ளன. பிள்ளைகளுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் உள்ள பட்டியலில் COVID-19 சேர்க்கப்படுகிறது. பெரியவர்களுக்கான தடுப்பூசி பட்டியலிலும் அது சேர்க்கப்படும். 2020 தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் COVID-19 தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. COVID-19 பெருந்தொற்று காலத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வதை ஊக்குவிப்பதற்காக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடக்கநிலை முதலாம் வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்கள் எவ்வித அவகாசமும் இன்றி அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும். குடும்பங்கள் மாற்றத்துக்கு தயாராக கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர். எனினும் திட்டமிட்டபடி மாற்றங்கள் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன்லி கூறினார். தற்போதைய விதிமுறைகளின் அடிப்படையில் சில குடும்பங்கள் குடியிருப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்திருப்பதை அரசாங்கம் புரிந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் மாற்றங்களை எவ்வளவு விரைவாக செயல்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதிகமான குடும்பங்கள் பயனடையும் என்று அமைச்சர் லீ கூறினார். அடுத்த ஆண்டு முதல் தொடக்கநிலை 1 வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்களின் கீழ் பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகளில் 2C கட்டத்துக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் 40-60 அதிகரிக்கப்படும். பள்ளியுடன் ஏற்கனவே தொடர்பு இல்லாத பிள்ளைகளும் அந்த 2C கட்டத்தில் பதிவு செய்யலாம். அரசாங்க அமைப்புகளிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு ஒரே பொதுவான தொடக்க எண் இவ்வாண்டின் பிற்பகுதியில் அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் அரசாங்கத்திடமிருந்து வரும் உண்மையான அழைப்புகளை மக்கள் எளிதில் அடையாளம் காண முடியும் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறினார். அரசாங்க அமைப்புகள் என அடையாளம் காட்டிக்கொண்டு நடக்கும் மோசடிகளை தடுக்க அது உதவும் என்றார் அவர். இவ்வாண்டு இறுதியில் புதிய முறை நடப்புக்கு வரும். நிறுவனங்கள் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்ட பிறகு நடவடிக்கை எடுக்க காத்திருக்காமல் முன்கூட்டியே இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகிறது. அடிப்படை இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வையும் அவை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். தகவல் மின்னிலக்க மேம்பாட்டுக்கான மூத்த துணை அமைச்சர் டான்கே ராவ் இவ்வாறு கூறினார். செயற்கை நுண்ணறிவால் இணைய பாதுகாப்புக்கு ஏற்படும் அபாயங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திரு டான் பதிலளித்தார். AI பாதுகாப்புக்கான புதிய அணுகுமுறைகளையும் கட்டமைப்புகளையும் அரசாங்கம் தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. தற்போதைக்கு தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட தற்போதைய விதிமுறைகளை நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திரு டான் கூறினார். தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேச சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30-50 விழுக்காடு வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூரின் முட்டை விநியோகத்தில் 15 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே தாய்லாந்திலிருந்து வருகிறது. மலேசியா, இந்தோனேசியா, உக்ரைன் உட்பட 10க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஆர்வலர் கோகிலா அண்ணாமலை போஃப்மா உத்தரவை மீறியதாக கூறப்படுவதன் தொடர்பில் இன்று விசாரணை தொடங்கியது. தவறான தகவலை இணையத்தில் வெளியிட்டு அதை சரி செய்ய தவறியதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. 2024 மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்கு குறித்து அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தார். அவற்றில் 2 பொய்த் தகவல்கள் இருந்ததாக போஃப்மா அலுவலகம் கூறி திருத்த உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் கோகிலா அதற்கு இணங்க மறுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அவர் குற்றச்சாட்டை மறுத்ததால் வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 12 வரை சிறை அல்லது 20,000 வரை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் காற்றின் தரம் அனைத்து பகுதிகளிலும் மோசமான நிலையை எட்டியுள்ளது. 7 நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மேற்கில் 143 இருந்தது. மத்திய வட்டாரத்தில் 136, கிழக்கில் 130, தெற்கில் 113, வடக்கில் 106. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டினால் அது ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். மலாக்கா மாநில தேர்தலுக்கு சுமார் 700,000 வாக்காளர்கள் தயாராயிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நவம்பர் 14 தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 31 நடைபெறும். அதைத் தொடர்ந்து 14 தேர்தல் பிரச்சாரம் நீடிக்கும். மலாக்கா மாநில சட்டமன்றம் செப்டம்பர் 23 கலைக்கப்பட்டது. முதலமைச்சர் அப் ரவுஃப் யூசோ அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 2021 மாநில தேர்தலில் மொத்தமுள்ள 28 இடங்களில் பரிசா நேஷனல் கட்சி 21 இடங்களை வென்றது. பக்கத்தான் ஹரப்பான் 5 இடங்களையும் பெரிக்கத்தான் நேஷனல் 2 இடங்களையும் கைப்பற்றின. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
6: இன்னும் கிளம்பலையா?
7: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
6: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
7: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
6: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
8: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பாயிண்ட் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
2: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
1: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
3: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi numbers on 96.8.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000+ மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
4: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
5: You're listening to Hindi Numbers on Mediacorp Only 968.
6: Mediacorp Only 968 Hindi Paadalgal.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Media Corp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.

0: வணக்கம். இரவு மணி 9, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரர்கள் மூப்படையும் வேளையில் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் இருக்க கூடுதல் உதவி பெறவுள்ளனர். 25 மில்லியன் வெள்ளி செலவில் அமைக்கப்படும் புதிய ஆய்வு நிலையம் இதற்கு உதவும். வயது காரணமாக ஏற்படும் தளர்வை தடுக்கும் அல்லது தாமதப்படுத்தும் வழிகளை அது கண்டறியும். ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நிலையம் அதன் ஆய்வுகளை சுகாதார பராமரிப்பு, சமூகம் ஆகியவற்றுக்கான தீர்வுகளாக மாற்ற நோக்கம் கொண்டுள்ளது. உடல் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும். மறதி நோய் ஏற்படும் அபாயத்தை முன்கூட்டியே கண்டறிவதும் தனிப்பட்ட இணைய வழிகாட்டுதல் பயிற்சிகளும் திட்டத்தில் அடங்கும். சிங்கப்பூரின் தேசிய தடுப்பூசி பட்டியலில் COVID-19 தடுப்பூசி சேர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சும் தொற்றுநோய் அமைப்பும் தெரிவித்துள்ளன. பிள்ளைகளுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் உள்ள பட்டியலில் COVID-19 சேர்க்கப்படுகிறது. பெரியவர்களுக்கான தடுப்பூசி பட்டியலிலும் அது சேர்க்கப்படும். 2020 தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் COVID-19 தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. COVID-19 பெருந்தொற்று காலத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வதை ஊக்குவிப்பதற்காக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. சிங்கப்பூரின் பொருளாதாரம் விமானத்துறை சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 30 பில்லியன் வெள்ளி வளர்ச்சி கண்டுள்ளது. ஆசியான் நாடுகளில் இதுவே ஆக அதிகமான வளர்ச்சி. ஆசியானில் நேரடி விமான இணைப்புகள் 2004 2025 இடைப்பட்ட காலத்தில் 4 மடங்குக்கும் அதிகமாயுள்ளன. பயணம் செய்வது மேலும் கட்டுப்படியாகியுள்ளது. சென்ற ஆண்டு ஆசியானில் ஏறக்குறைய 50% மலிவு கட்டண விமான நிறுவனங்கள் வசம் இருந்தன. சிங்கப்பூரில் மட்டும் சென்ற ஆண்டு விமானத்துறை நடவடிக்கைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சுமார் 61 பில்லியன் வெள்ளியை ஈட்டித்தந்தது. சுமார் 600,000 வேலைகளுக்கும் அது ஆதரவளித்தது. தொடக்கநிலை முதலாம் வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்கள் எவ்வித அவகாசமும் இன்றி அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும். குடும்பங்கள் மாற்றத்துக்கு தயாராக கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர். எனினும் திட்டமிட்டபடி மாற்றங்கள் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மல்லி கூறினார். தற்போதைய விதிமுறைகளின் அடிப்படையில் சில குடும்பங்கள் குடியிருப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்திருப்பதை அரசாங்கம் புரிந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் மாற்றங்களை எவ்வளவு விரைவாக செயல்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதிகமான குடும்பங்கள் பயனடையும் என்று அமைச்சர் லீ கூறினார். அடுத்த ஆண்டு முதல் தொடக்கநிலை 1 வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்களின் கீழ் பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகளில் 2C கட்டத்துக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் 40-60 அதிகரிக்கப்படும். பள்ளியுடன் ஏற்கனவே தொடர்பு இல்லாத பிள்ளைகளும் அந்த 2C கட்டத்தில் பதிவு செய்யலாம். அரசாங்க அமைப்புகளிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு ஒரே பொதுவான தொடக்க எண் இவ்வாண்டின் பிற்பகுதியில் அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் அரசாங்கத்திடமிருந்து வரும் உண்மையான அழைப்புகளை மக்கள் எளிதில் அடையாளம் காண முடியும் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறினார். அரசாங்க அமைப்புகள் என அடையாளம் காட்டிக்கொண்டு நடக்கும் மோசடிகளை தடுக்க அது உதவும் என்றார் அவர். இவ்வாண்டு இறுதியில் புதிய முறை நடப்புக்கு வரும். தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேச சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30-50 விழுக்காடு வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூரின் முட்டை விநியோகத்தில் 15 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே தாய்லாந்திலிருந்து வருகிறது. மலேசியா, இந்தோனேசியா, உக்ரைன் உட்பட்ட 10 அதிகமான நாடுகளிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. சிங்கப்பூரின் காற்றின் தரம் அனைத்து பகுதிகளிலும் மோசமான நிலையை எட்டியுள்ளது. 8 நிலவரப்படி 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு மேற்கில் 145 இருந்தது. மத்திய வட்டாரத்தில் 138, கிழக்கில் 131, தெற்கில் 114, வடக்கில் 107. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டினால் அது ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். மலாக்கா மாநில தேர்தலுக்கு சுமார் 700,000 வாக்காளர்கள் தயாராயிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நவம்பர் 14 தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 31 நடைபெறும். அதைத் தொடர்ந்து 14 தேர்தல் பிரச்சாரம் நீடிக்கும். மலாக்கா மாநில சட்டமன்றம் செப்டம்பர் 23 கலைக்கப்பட்டது. முதலமைச்சர் அப் ரவுப் யூசோ அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 2021 மாநில தேர்தலில் மொத்தமுள்ள 28 இடங்களில் பரிசா நேஷனல் கட்சி 21 இடங்களை வென்றது. பக்கத்தான் ஹரப்பான் 5 இடங்களையும் பரிகத்தா நேஷனல் 2 இடங்களையும் கைப்பற்றின. வரவிருக்கும் தேர்தலில் அரசியல் கூட்டணிகள் யாருடன் இணைந்து போட்டியிடும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. விளையாட்டு பிரீமியர் லீக். ஆர்சனல் கார்பந்து குழுவின் நிர்வாகி மிக்கேல் அர்டேட்டா 2030 ஆண்டு ஜூன் மாதம் வரை அக்குழுவை நிர்வகிப்பார். அதற்கான புதிய ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். கடந்த பருவத்தில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சனலை பிரீமியர் லீக் விருதுக்கு அவர் வழிநடத்தினார். 2019 பொறுப்பேற்ற அர்டேட்டா அதே ஆண்டு எஃப்ஏ கிண்ணத்தை வென்றார். ஆர்சனலை 6 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றியாளர் லீக் போட்டிக்கும் தகுதி பெறச் செய்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
2: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
3: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
4: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
5: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
3: வசந்தத்தில் இன்று 9:30 மணிக்கு எதிர்

0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் இரவினில் ஆட்டம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் இன்னொரு புதன்கிழமையில நம்ம இணைஞ்சிருக்கோம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம இன்றைக்கு இருக்கோம். நல்ல ஒரு நாள் தான், ஆனால் எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு சில ஏமாற்றங்கள் நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத பிறகு சொல்கிறேன், ஏன்னா அதுதான் தலைப்பாகவே நான் பேச போகிறேன். சரி, இருந்தாலுமே உங்களுக்கு இன்றைய பொழுது நல்ல ஒரு பொழுதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சி பக்கமாக நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் இப்போதிலிருந்து ஒரு மணி வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பொழுது தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. சரியா, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார நம்ம போயிடுவோம். வழக்கம் போல் இப்போ வந்து புகை மூட்டமாக இருக்குது, நிலவரத்தை நம்ம பார்த்துறோம். அதாவது காற்று தூய்மை குறியீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, வடக்கு பகுதியில் 83, கிழக்கு பகுதியில் 98, தெற்கு பகுதியில் 83, மேற்கு பகுதியில் 128, இறுதியாக சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் காற்று தூய்மை குறியீடு 117. நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன் புகை மூட்டம் கொஞ்சம் இறங்கியிருக்குன்னு, மறுபடியும் இன்றைக்கு ஏறி இருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் சிங்கப்பூரின் மேற்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக நல்ல நல்ல பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன். முதல் ஒரு மணி நேரத்தில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதற்கு பிறகு உங்களுடைய அனுபவத்தையும் நான் கேட்க விரும்புறேன். அதற்கு பிறகு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம். இன்றைக்கு நான் பல நேர்களை சந்தித்தேன், எனக்கு சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஓ நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, எப்போதுமே கேட்பேன், ஒலியை கேட்டதா எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மிக்க நன்றி. அதே சமயத்தில் அவங்ககிட்ட நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு பாடல்களை கேளுங்க. அதாவது இப்போதும் என்ன சொல்றாங்க, எங்கிட்ட வந்து சொல்றாங்க கொஞ்சம் பழைய பாடலை போடுங்க, கொஞ்சம் 80களில் வந்த பாடலை போடுங்க அப்படின்னு எங்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சொல்றது ஒன்றே ஒன்று, தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு என்ன பாடல் வேணுமோ நீங்கள் கேளுங்க, அதை ஒலிபரப்ப நான் தயாராக இருக்கேன். இன்றைக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். அதனால் இப்போவே உங்களுடைய பாடல்களை நீங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் தான் உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் இடம்பெறும். அதற்கு பிறகு உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம், திரை தகவல், இவ்வார கலைஞர் அங்கம் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு மணி நேரத்தில் காதல் பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்கேயும் போகாமல் தொடர்ந்து ஒலி பக்கமாகவே இருங்க. இது உங்கள் இரவினில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள். நான் உங்கள் நவீன் குணசேகரன்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
7: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
6: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
7: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
8: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
9: கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.
10: நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது.
9: நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EB மற்றும் கிரீன் லைஃப் ஃபிட் அண்ட் ஃபன் 2020.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: இன்றைக்கு எனக்கு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு, ரொம்ப ஏமாற்றமாகவே இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு கடைக்கு நான் போயிருந்தேன். அது என்ன கடை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப பிரபலமான ஒரு கடை அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒரு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளார நான் நுழைஞ்சேன். பொதுவாக அங்கேருந்து நான் தண்ணீர் வாங்குறது கிடையாது, அதாவது பானங்களை வாங்குறது கிடையாது, ஏன்னா கொஞ்சம் விலை அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்களில், ஒரு சில வேலைகளில் ஏதாச்சும் சிறப்பு தள்ளுபடி அவங்க கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த தள்ளுபடி மூலமாக நம்ம ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் அவர் பார்த்தேன், ஒரு கோக் பாட்டில் வந்து 1.20 அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி, பரவாயில்லையே, 1 தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். போய் கட்டணத்தை நான் செலுத்தும் போது நானும் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு தடவை பார்ப்பேன், சரி எவ்வளோ தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அதற்கு பிறகு நான் கட்டணத்தை செலுத்துவேன். ஆனால் இன்றைக்கு நான் கொஞ்சம் ஒரு அவசரத்தில் இருந்தேன், அதனால் என்ன செஞ்சேன்னா, சரி அப்படியே போட்டுட்டு அவர் வந்து கேட்டார், எப்படி வந்து கட்டணத்தை செலுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கார்டு மூலமாக நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ண பிறகு தான் நான் வந்து யோசிக்கிறேன், என்னுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல வருது, அந்த கோக் பாட்டில் வந்து 2.50 அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன 2.50 அப்படின்னு போட்டிருக்கீங்க, இங்கே வந்து 1.20 அங்கே போட்டிருந்துச்சு, அங்கே ஒரு சுவரொட்டியும் இருந்துச்சு, நான் வந்து காட்டினேன், நீங்கள் வந்து 1.20 தானே சொல்லியிருந்தீங்க, ஏன் 2.50 அப்படின்னு கேட்டப்ப, ஓ இல்லை அது வந்து வேறு இது வேறு, ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துச்சு, பாருங்கள் அது வந்து ப்ளூ, அதாவது நீல நிறத்தில் இருக்குது, நீங்கள் எடுத்தது கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு அவரே சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, ஓ எனக்கு தெரிஞ்சிட்டு, நீங்கள் எடுத்தது அந்த கோக் 0, ஆனால் நம்ம தள்ளுபடி வழங்குறது அந்த நார்மல் கோக், அதுக்கு தான் 1.20 நீங்கள் வந்து தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சொன்னேன், ஏதாச்சும் மாற்ற முடியுமா, என்னங்க நான் வந்து 1.20 அப்படின்னு நினச்சி தானே நான் எடுத்தேன் அப்படின்னு. நீங்கள் நினைக்கலாம், என்ன 1 நான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னா அப்படின்னு, அது கிடையாது. எனக்கு என்னமோ எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா அங்கே போட்டிருந்துச்சு, அதனால தான் நான் எடுத்தேன். அவரும் ஒன்றுமே கேள்வி கேட்காம உடனே எடுத்து எனக்கு வழங்கிட்டார். மறுபடியும் அவர்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் அவர் முயற்சி செஞ்சிருக்கலாமே எனக்கு தோணுச்சு. ஒரு அவசரத்தில் இருந்தனால என்ன செய்யலாம், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டப்பா, இல்லை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் கட்டணத்தை செலுத்திட்டீங்களா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. ஆக ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. அதோட அவசரமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனால் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இது வந்து முதல் முறையாக எனக்கு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில். கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பீங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு கோளாறு நடந்திருக்கும், நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் கட்ட வேண்டியதை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கட்டியிருப்பீங்க, அல்லது யாரோ ஒரு தப்பு செஞ்சு அந்த பழி உங்கள் மேலே வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆக இதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் வந்து நினச்சது நடக்காமல் வேறு விதமாக நடந்து உங்களுக்கு ஏமாற்றம் அடைந்த ஒரு சில தருணங்களை என் கூட பகிருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும், என் கூட பகிருங்க. 9678 8968 வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவாக அனுப்புங்க.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989
0: 8854 8989.
1: நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே. உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
5: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
6: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
5: பலன் கிடைச்சா
6: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. Ponga mirekap.sg/ready set grow.

ஒரு சில தவறுகளால ஒரு சில கோளாறுகளால நடக்கிற ஏமாற்றங்களை பத்தி என் கூட பகிருங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க, ஒரு கடைக்கு போய் நீங்க பொருளை வாங்குறீங்க, அதுல என்னென்ன ஏமாற்றங்களை எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். அதற்கு கோமதி ஒரு பதில் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டு கீழே இந்த மினிமார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக ஒரு பெரிய பேரங்காடி கிடையாது, எப்போதுமே அவங்க வந்து இந்த கடைக்கு போவாங்க, பொருட்களை வாங்குவாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பேரங்காடிக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாமல் பல பொருட்களை இந்த மினிமார்ட்லேயே அவங்க வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பொருட்கள்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த மினிமார்ட் அப்படின்னு சொல்லும்போது ரிசீட்லாம் அவங்க வந்து கொடுக்கறது கிடையாது. பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, ஆனால் கோமதி வழக்கமாக இந்த ரிசீட்லாம் கேட்கறது கிடையாது. ஏன்னா பல ஆண்டுகளாக இந்த ஒரு கடையில் பொருட்களை வாங்கிட்டு வராங்க, ஒரு நம்பிக்கையில் அவங்க கேட்காம வந்துடுவாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த 20 பொருட்களை வாங்கிய பிறகு, என்னடா எல்லாமே கொஞ்சம் விலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது, வீட்டில் போய் அவங்க கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே அந்த ஒரு விலை இருக்கும். கணக்கு பண்ணி பார்த்ததில் அந்த பொருட்களுடைய விலை வந்து 30 வெள்ளி வந்திருக்கு, ஆனால் அவங்க கட்டினது 35 வெள்ளியோ ஒன்றுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கூடுதலாக அவங்க வந்து 5 வெள்ளியை கட்டியிருக்காங்க. அந்த கடைக்காரர் ஓ எல்லாத்துக்குமே விலை 35 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வாய் வார்த்தையாக சொன்னதில் அவங்க நம்பி அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த விலையோ 30 வெள்ளி மட்டும்தான். ஆக அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க. என்னதான் நம்பிக்கையோடு வந்து இந்த பொருட்களை வாங்குறேன்னு என்னை வந்து ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினச்சாங்க. அதற்காக என்ன செஞ்சாங்கன்னா, ஏன்னா மறுபடியும் போய் கேட்க முடியாது, ஓ நான் வந்து நீங்கள் வந்து 35 வெள்ளி சொன்னீங்க, 30 வெள்ளி தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்க முடியாது, ஏன்னா கட்டிட்டாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த முறை அதே கடைக்கு அவங்க போகும்போது எப்போதுமே ரிசீட் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த பில்லு போட்டு தாங்க, அப்போ தான் நான் வந்து போவேன், அப்போ தான் உங்களுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணும்போது ரெண்டு பக்கமும் நல்லது தான். ஒன்று, நீங்கள் கூடுதலாக காசு கொடுக்க வேணாம், அதே சமயத்தில் அந்த கடையுடைய உரிமையாளர் ஓ கூடுதலாக காசு கேட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டம் அவர் மேலே வராது. ஆக நேயர்களே, இதுலேருந்து என்ன தெரியுது, எப்போதுமே நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது தயவு செஞ்சு அந்த ரிசீட்டை கேளுங்க. ரிசீட்டை 1 to 100 தடவை பார்த்துக்கங்க. நீங்கள் வாங்கிய பொருளுக்கும் அந்த ரிசீட்டுக்கும் எல்லாமே சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்த பிறகு தான் நீங்கள் கடையை விட்டு நீங்கள் வெளியே போகணும்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: அக்டோபர் மாதத்தின் 7வது நாளில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு புதன்கிழமை. இன்றைய நாணய செலாவணி எப்படி இருக்கு நம்ம பார்த்துருவோம். ஒரு அமெரிக்க டாலர் 1.28 காசு, ஒரு யூரோ 1.43 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் 1.33 காசு, 100 இலங்கை ரூபாய் 38 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கெட் 3.20 ரிங்கெட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்தி சாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

ஒரு பொருளை வாங்கி ஏமாற்றம் அடைந்த கதைகளை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். ஏமாற்றம் அடைந்த கதைகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொருளால நீங்க ஏமாற்றம் அடைஞ்சிருக்க மாட்டீங்க, அதுல நீங்க கட்டணம் செலுத்தின விதத்திலேயோ அல்லது ஏதாச்சும் ஒரு சலுகை கொடுத்திருப்பாங்க, அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். நீங்க வந்து கூடுதலா நீங்க தொகையை நீங்க கொடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை என் கூட பகிருங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ராதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ நவீன் எல்லாருமே கூட்டு கலவாணி நவீன். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற அதே கடையில் தான் எனக்கும் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சுவரட்டி இருக்குது, இந்தந்த பொருட்களுக்கு வந்து சலுகை வழங்கப்படும், இந்தந்த பொருட்களுக்கு கொஞ்சம் விலை குறைவாக தான் நம்ம விற்க போகிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் கடைக்குள்ளேயே நான் நுழைஞ்சேன். நுழைஞ்ச பிறகு நானும் அந்த பொருட்களை பார்க்குறேன், அந்த பொருட்களுக்கும் அதே விலை தான் போட்டிருக்கேன், அதாவது சலுகை விலை தான் போட்டிருக்கு. சரி, நானும் எடுக்க ஆரம்பிக்கிறேன், ஒன்றுனா எடுத்து இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு எல்லாமே அந்த கேஷ் கிட்ட நான் போறேன். கட்டணம் கொடுக்கற இடத்துல போகும்போது அவங்க எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்றாங்க. கடைசி நான் பார்க்கும்போது, என்னடா விலை ரொம்ப அதிகமாக இருக்கு, இப்போ வந்து எல்லாமே ஒரு ஒரு வெள்ளி, ஒரு அஞ்சு பொருளை வாங்கினாலுமே ஐந்து வெள்ளி தான் வரும், ஏன் பத்து வெள்ளி வந்திருக்கு அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க சலுகை விலையை கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லவில் நான் வந்து இன்றைக்கி நான் பார்க்கல, இவங்க பார்த்துருக்காங்க, பார்த்தோன்னே கேட்டிருக்காங்க, என்ன சலுகை விலைனா இது வந்து மொத்தமாகவே ஒரு அஞ்சு வெள்ளி தான் வரும், ஏன் பத்து வெள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ, நீங்கள் வந்து சுவரட்டியை ஒழுங்காக நீங்கள் பார்க்கலையா, அந்த தள்ளுபடி எல்லாமே நேத்தோட முடிஞ்சிட்டு இன்றைக்கி எல்லாமே நார்மல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம், ஏன்னா நீங்கள் வந்து இப்படி வந்து பெருசாக சுவரொட்டி போட்டிருக்கீங்க, ஆனால் அந்த எழுத்துக்கள் எப்போ வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியாக நீங்கள் போட்டிருக்கீங்க, எப்படி பார்க்குறது, அதை நான் கண்டிப்பாக நான் பார்க்க தவறிட்டேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, நான் வந்து கடைக்குள்ளாரே நான் வந்துட்டேன். வந்த பிறகு அந்த விலை அப்படிங்கிறது இன்னும் அங்கே தானே இருக்குது, நேத்தே முடிஞ்சிட்டுன்னா எல்லாமே நீங்கள் மாற்றிருக்கணும், மாற்றி அது வந்து சரியான விலை என்ன அப்படிங்க நீங்கள் போட்டிருந்தா தான் அது நியாயமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஓ குறைந்த விலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்க போகிறேன், ஆனால் நார்மல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் எப்போதுமே ஒரு கடையில் சலுகை இருக்குது, தள்ளுபடி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னால் நான் வந்து கண்மூடித்தனமாக நான் நம்புறது கிடையாது, போய் பார்ப்பேன் ஒன்றுக்கு நூறு தடவையாச்சும். கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த சலுகை இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்டு வாங்கிப்பேன், அப்போ தான் அந்த பொருளே நான் வாங்குவேன். இந்த நம்பி நான் போய் மறுபடியும் நான் வந்து முழு கட்டணத்தை நான் செலுத்தினேன்னா அதுக்கு வந்து நான் தான் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பேன், அது எனக்கு வேணாம், அதை நான் தவிர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ராதா சொல்லியிருக்காங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg

இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதெல்லாம் நம்பிடாதீங்க, கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க, கொஞ்சம் தவிர்த்துருங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து வாங்குங்க. அந்த பொருளுடைய விலை என்ன அப்படின்னு காட்டியிருக்கு. நீங்கள் கட்டணத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுக்கு 100 தடவை பார்த்துக்கங்க அப்படின்னு நான் வந்து ஒரு அறிவுரை கொடுத்தேன். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒவ்வொரு கடையிலையும் என்னென்ன சலுகைகளை வழங்குறாங்க, என்னென்ன கழிவுகளை வழங்குறாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கடையில் அந்தந்த பொருட்களை போய் வாங்குவாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு செந்தில் சொல்லுவார்ல பாய்ஸ் திரைப்படத்தில். அதே மாதிரி எந்தெந்த கடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அந்தந்த கடைகளுக்கு போய் தான் அந்த ஒரு பொருளை வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு காசுமே மிச்சப்படுத்தணும், செலவு பண்ணக்கூடாது, அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து அவங்க இப்படி செயல்படுவாங்க. இப்போ இதற்கெல்லாம் செய்தியெலாம் இருக்குது, இன்னமும் ஒன்று இருக்குது, ப்ரைஸ் காக்கி அப்படின்னு நினைக்கிறேன், இப்படின்னு ஒரு செயலி இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பேரங்காடி ஏ, பேரங்காடி பி ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேரங்காடியில் இந்த ஒரு பொருளை என்ன விலைக்கு விற்கிறாங்க, மற்றொரு பேரங்காடியில் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் உங்களுடைய முடிவை எடுக்கலாம், எந்த பேரங்காடியில் என்ன வாங்கணும் அப்படின்னு. இப்போ அதற்கெல்லாம் செயலி இருக்குது. ஆனால் முன்பு காலத்தில் ஒன்றுன்னா பார்ப்பாங்க, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கடைக்கு போகும்போது ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஓ, தக்காளிங்க வந்து ஓ 1 வெள்ளி, அந்த கடையில் 50 காசு அப்படின்னு ஞாபகப்படுத்தி தக்காளியை நான் இந்த கடையிலேருந்து வாங்குவேன், வெள்ளரிக்காயை அந்த கடையிலேருந்து வாங்குவேன், வெங்காயத்தை இந்த கடையிலேருந்து வாங்குவேன் அப்படின்னு அவங்க வந்து கணக்கிடுவாங்க. இப்போ ஜல்ல சாந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவீன், இப்போ எல்லாமே விலைவாசி ஏறிட்டு, அது 10 காசாக இருந்தாலும் சரி, 1 வெள்ளியாக இருந்தாலும் சரி, 100 வெள்ளியாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அந்த காசை அவங்க கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பெருந்தன்மையோடு நீங்கள் வெளியே போயிட்டீங்க, அவசரத்தில் நீங்கள் வெளியே போயிட்டீங்க. உண்மையாக பார்க்க போனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், இல்லை இது என்னுடைய பொருள் தான், நான் அந்த காசை நான் செலுத்திட்டேன், நீங்கள் வந்து மறுபடியும் என்கிட்ட அந்த காசை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருப்பாங்க, அது உங்களுடைய உரிமை அப்படின்னு ஜல்லா சாந்தி சொல்லியிருக்காங்க. உண்மைதான் ஜல்லா சாந்தி, எனக்கும் கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறது, ஒரு அவசரத்தில் இருந்தேன், 1 வெள்ளிக்கு நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா, சண்டை பண்ணணுமா அப்படின்னு நினச்சி நான் விலகிட்டேன். ஆனால் நேர்களே, நீங்கள் வந்து கவனிக்கணும், ஒவ்வொரு ஆளுமே இப்போ அன்னியனை சொல்லுவார் பாருங்க, நான் வந்து பஞ்ச் டொலக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், அன்னியனில் வந்து சொல்லுவார், ஒவ்வொரு ஆளுக்கிட்டையுமே 5-5 காசை நம்ம வந்து திருடினா அது திருட்டா அப்படின்னு சொல்லும்போது, 100 பேர்கிட்டேருந்து நம்ம 5-5 காசை திருடும் போது அது திருட்டு தான். ஆக என்ன மாதிரி பலரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய உரிமை என்னவோ, அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அவங்க தப்பாக அவங்ககிட்ட ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் மறுக்கலாம், சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ்வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854 8989 8 5 4 8 9 9. நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
5: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தான நம்ம பக்கம் வந்துருவாங்க.
6: இந்த வந்து தானே இல்ல, ஏ செல்ல வந்து தானே இல்ல.
7: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
5: பாட்டு கிடைக்குமா?
8: கடல்லே இல்ல.
9: ஆனா எங்க கிட்ட இருக்கு? இரவு 10 மணியில இருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
7: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
5: இரவினில் ஆட்டம்,
10: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
11: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
12: தொலைபேசி மூலமா அழைங்க
13: 669-11-968.
11: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
12: வாட்ஸ்அப் மூலமாக
13: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
11: 9678-8968.
13: உங்க விருப்ப பாடல்களை
12: இரவு 10 மணியில இருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
13: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
7: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அளவு கடந்து எல்லாருமே உங்களுடைய விருப்ப பாடல்களை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்போதிலிருந்து 11:30 மணி வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்கலாம். சரி, இன்றைய முதல் 2 பாடல்கள் 1000 ஆண்டு காலகட்டத்தின் தொடக்கத்துல வந்த பாடல்கள். 2 பாடல்களுமே, ஒன்னு ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல், இந்த பாடல் எல்லாருக்குமே பிடித்த பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இளையராஜாவின் இசையில் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். இன்றைக்கு இதை பாரதி விரும்பி கேட்டிருக்காங்க, நேற்றைக்கு விரும்பி கேட்டிருந்தாங்க, ஆனா இன்றைக்கு உங்களுக்காக இந்த பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு பிறகு உன்னிகிருஷ்ணன் பாடிய பார்க்காத போது போது, டி ராஜேந்தருடைய இசையில காதல் அழிவதில்லை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலும் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாடலை இன்றைக்கு சிவா நமக்கு ஞாபகப்படுத்திருக்காரு. பொதுவா இந்த விருப்ப பாடல் அங்கத்துல பலரும் விரும்பி கேட்கறது பழைய பாடல்கள் தான். பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது 50கள் 60களில் இடம்பெற்ற பாடல்கள் தான் அதிகமாக கேட்பீங்க. அதனால அப்பப்ப இந்த மாதிரி 1000 ஆண்டுக்கு பிறகு வந்த பாடல்கள் யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை ஒளிபரப்ப எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆனா அதற்காக பழைய பாடல்கள் நான் ஒளிபரப்ப மாட்டேன் அப்படின்னு கிடையாதுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாடலை நான் ஒளிபரப்புறேன். இது உங்கள் இரவினில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர். அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
4: ரெடிதான் வரவா வாரந்தோறும்
2: வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்ப கடை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்காக ஒரு 80களில் வெளிவந்த ஒரு பாடலை இப்ப நம்ம கேட்க போறோம். லட்சுமி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மனு பி சுசிலா பாடியிருக்கும் பாடல் ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது. ரொம்ப மென்மையான ஒரு பாடல், இந்த இரவு வேளைக்கு ரொம்ப உகந்த ஒரு பாடல்.
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம்
1: ஒலி 9:8.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
10: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
9: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
10: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
11: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
12: சொல்லுங்கள் ராஜமாதா.
13: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
12: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
13: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
12: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
13: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
12: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
13: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
14: இன்றைக்கு பெரும்பாலான நேயர்கள் கேட்டிருக்கும் பாடல்கள் எல்லாமே ரொம்ப மென்மையான பாடல்களாகவே இருக்கு. ஆனா அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இரவினில் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இரவு வேளையில நல்ல மென்மையான பாடல்களை கேட்கறதுல ஒரு தனி சுகம். சரி, 2 பாடல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். சொர்க்கத்தின் வாசல் படி திரைப்படத்திலிருந்து KJ யசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில். ரவிக்குமார் குருசாமி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு 70களில் வந்த இன்னொரு பாடல் மறுபிறவி திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரல்ல அலைகளிலே தென்றல், இந்த பாடலை ரேணுநாதன் விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த 2 நபர்களுமே நேற்றை அவங்களுடைய பாடல்களை விரும்பி கேட்டாங்க. ஆனா அதேதான், ஒளிபரப்பு நேரம் பார்த்துல இன்றைக்கு மறுபடியும் முயற்சி செஞ்சிருக்காங்க. உங்களுக்காக இந்த பாடல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒளி 9:00 கேட்டாலே பரவசம்.

0: பி சுசிலா பாடிய பாடல் நம்ம கேட்டோம். அடுத்து நம்ம கேட்க போறதும் ஒரு பி சுசிலா பாடிய பாடல் தான். ஆனா இது கொஞ்சம் இன்னும் பழைய பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பின்னங்க ராமு விரும்பி கேட்டிருக்காரு, சொல்லுங்க பின்னங்க ராமு.
1: நான் பின்னங்க ராமு பேசுறேன்,
0: சொல்லுங்க.
1: நான் கேட்க வேண்டிய பாட்டு வந்து நேத்து கூட கேட்டேன், நேத்து கூட கேட்டேன், இன்னைக்கும் நான் கேட்கிறேன் அதே பாட்டு தான்.
0: என்ன பாட்டு?
1: அன்பும் மரமும் உயிரென கொண்டால் அதுதான் நான் நந்தம். ஆனா என்ன படம் தெரியல, படம் பேரு. ஆனா பாடினது பி சுசிலா. முன்ன கேட்டிருக்கேன் ரேடியோல, ஆனா அப்ப நான் கேட்கல அந்த பாட்டை. ஓகே, அந்த பாட்டு முடிஞ்சா போடுறீங்களா? ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி பின்னங்க ராமு. இன்றைக்கும் உங்களை நான் ஏமாற்ற விரும்பல, அதனால உங்களுடைய பாடலை இன்றைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க திரைப்படம் எது அப்படின்னு தெரியல சொன்னீங்க, ஒரே வழி அதுதான் இந்த திரைப்படத்தின் பேர். ஆர் கோவர்த்தனம் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடலுக்கும் இசையமைச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பி சுசிலா பாடியிருக்கும் பாடல் இது. ரொம்ப நாளா ஒலியில இடம்பெறல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்பவும் கெட்ட மாதிரி தான் இருக்கு ஒலியில. ஆனா நீங்க கேட்கற நேரத்தில் அது ஒளிபரப்பாம இருந்திருக்கலாம். இருந்தாலுமே இந்த பாடலை இன்றைக்கு ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி பிணங்கராமு. கேளுங்க, மகிழுங்க, தொடர்ந்து இணைங்க.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், விராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wantashop.sg.

இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில 90களில் இடம்பெற்ற பாடலை நம்ம அடுத்து கேட்க போறோம். உங்களுடைய விருப்ப பாடல் அங்கத்துல கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து மண்ணில் இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாம இந்த பாடலை பாடியிருப்பாரு. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலை இன்றைக்கு ஷாமினி விரும்பி கேட்டிருக்காங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து விரும்பி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய நம்பர்ல வந்து +61 அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்களா இல்ல ஆஸ்திரேலியாவில இருக்காங்களா எனக்கு தெரியல. இருந்தாலுமே ஷாமினி உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேளுங்க மகிழுங்க, இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: அடுத்த பாடல நேயர் புலவேந்திரன் விரும்பி கேட்டிருக்காரு. எங்க போயிருந்தீங்க புலவேந்திரன்? பொதுவாக ஒவ்வொரு இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியிலையும் நீங்க ஒரு குரல் பதிவு அனுப்பிடுவீங்க, எனக்கு இந்த பாடல் வேணும், இந்த பாடல் வேணும் அப்படின்னு. ரொம்ப நாளா உங்க குரலை காணுமே, இதனாலுமே இன்றைக்கு மறுபடியும் நம்ம பக்கம் வந்ததுக்கு மிக்க நன்றி. என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
4: வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நான் புலவேந்திரன் பேசுறேன். இரவின் ஆட்டம் நிகழ்ச்சிக்காக சின்ன பசங்க நாங்க படத்திலிருந்து. மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன், இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.

நீர்பறவை திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். சந்தோஷ் ராம் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நீர்பறவை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிந்த பாடல், ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், பரபர பறவை ஒன்று. ஜி வி பிரகாஷ்குமாரும் பாடியிருப்பாரு, சின்மையோ பாடியிருப்பாங்க, என் ஆர் ரகுநந்தனுடைய இசையில. ஆனா அவரு இன்றைக்கு அந்த பாடலை விரும்பி கேட்கல, அதே திரைப்படத்துல வேற ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. எனக்கு வந்து மீனுக்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, ரத்த கண்ணீர் கூட எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் எனக்கு தெரியும். ஆனா தேவன் மகளே அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கிறத நான் வந்து தவற விட்டுட்டேன். அது எப்படிதான் தவற விட்டேன்னு எனக்கு தெரியல. இந்த பாடலை நான் முதல் முறையை இப்பதான் நான் கேட்கிறேன். ஆனா ரொம்ப அழகான ஒரு பாடல், தவற விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த பாடலை ஞாபகப்படுத்தி மிக்க நன்றி சந்தோஷம். இந்த பாடலை கேளுங்க, எல்லாருமே கேட்டு மகிழுங்க. இதற்கு பிறகு உங்களுக்காக பழைய பாடல்கள் ஒன்று ரெண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன், அதனால எங்கு போகாம தொடர்ந்து நீங்கள். இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363.
3: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16 to 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: 1-2 பழைய பாடல்களை உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, ஒண்ணு கிடையாதுங்க, 2 பாடல்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல முதல் பாடல் நாடோடி திரைப்படத்திலிருந்து மீனகா விரும்பி கேட்டிருக்காங்க, உலகம் எங்கும் ஒரே மொழி. ரொம்ப அழகான ஒரு பாடல். அதற்கு பிறகு ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, ராதாகிருஷ்ணன் டெம்பனிஸ்லேருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு சில நேயர்களை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இரவு நாட்டம் நிகழ்ச்சியில் நல்ல பழைய பாடல்களாகவே போடுங்க, அதுவும் குறிப்பாக 60s கூட பரவாயில்ல, 50s உள்ள பாடல்களை கொஞ்சம் அடிக்கடி போடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இது வந்து என்னுடைய சொந்த ஒரு வானொலி நிலையமாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் மற்ற நேயர்களுக்கும் நம்ம வந்து வழி கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்குற பாடல்களை நான் ஒளிபரப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஒரு பழைய பாடலை நீங்க விரும்பி கேட்டிருந்தீங்கன்னா அதை நான் கண்டிப்பா ஒளிபரப்புறேன். ஆனா இந்த விருப்ப பாடல் அங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கலவைதான், புதிய பாடல்களும் இருக்கும், பழைய பாடல்களும் இருக்கும், நடுத்தரமான இந்த 70s 80s 90s வந்த பாடலும் இருக்கும், சரியா? ஆனா இப்ப நம்ம கேட்க போறது 2 60s வெளிவந்த பாடல்கள். கேட்டுட்டு வாங்க, இதற்கு பிறகு உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ஒளி 9:08, கேட்டாலே பரவசம்.

0: செல்ல வந்துட்டாலும்
1: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
2: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
3: தொலைபேசி மூலமா அழைங்க
4: 669-1198,
2: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
3: வாட்ஸ்அப் மூலமாக
4: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
2: 9678-8968.
4: உங்க விருப்ப பாடல்கள்
3: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
4: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்றைய நாள் முடிகிற தருணத்தில் நம்ம இருந்தாலுமே இந்த நாளில் உலகத்தில் என்னென்ன அனுசரிச்சாங்க, என்னென்ன கொண்டாடுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இன்றைக்கு நேஷனல் பம்ப்கின் சீட் டே அனுசரிக்கப்பட்டது. பம்ப்கின் சீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதைகள் குறிப்பாக இந்த சூரியகாந்தி விதையாக இருக்கட்டும், இந்த பரங்கிக்காய் விதையாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பல சுவைகளை வந்து அவங்க தயாரிச்சுக்கிட்டு வராங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட சாப்பிட வயிறு நிறையாது, அதனால் ரொம்ப அதிக அளவில் சாப்பிடுவோம். ஆக உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தா நல்லா விரும்பி சாப்பிடுங்க, ஆனா அளவோட சாப்பிடுங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு வேர்ல்ட் காட்டன் டே அனுசரிக்கப்படுது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காட்டன் அப்படிங்கிறது செம்மறி ஆடுகள்லேருந்து வருது அப்படின்னு நினைக்கிறாங்க, தவறாக நினைக்கிறாங்க. அது கிடையாது, இது ஒரு செடியிலேருந்து வருது, குறிப்பாக பருத்தி செடியிலேருந்து வருது, பருத்தி பூலேருந்து வருது. அந்த பஞ்சை எடுத்து தான் நம்மளுடைய அன்றாட துணிமணிகளை வந்து நம்ம உருவாக்குறோம். இந்த காட்டன் மட்டும் கிடையாதுன்னா நம்ம உடுத்துகிற பல துணிமணிகளை வந்து நம்மளால் போடவே முடியாது, அது வந்து நம்மக்கிட்டே இருக்காது. நம்ம சிங்கப்பூர், ஆசியா கண்டத்தில் உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட நாடுகளில் காட்டன் துணிமணிகளை நீங்கள் உடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்கும். நீங்கள் வேர்க்கும் போது கூட அது இழுத்துரும், அதனால் அந்த வேர்வை கூட உங்களுக்கு தெரியாது. அதே சமயத்தில் நீங்கள் நடக்கும்போது ஒரு குளுமையான ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த காட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை அனுசரிக்கும் கொண்டாடும் ஒரு தினம் தான் இன்று. அதனை அடுத்து ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் போட்ரி டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. கவிதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது. நீங்கள் எழுதும்போது பேசும்போது எல்லாருமே கவிதை நயத்தோட அவங்க பேச மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஆனா ஒரு சில வேளைகள்ல நாமளும் ஒரு கவிஞர், நம்மளால எழுத முடியும், நமக்கும் இந்த திறமை இருக்குது அப்படின்னு சோதிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எழுதுவோம். அப்படிப்பட்ட நாள் தான் என்று நினைக்கிறேன். எனக்கே வந்து பல கவிதைகளை கேட்டு, பல பாடல்கள் மூலமாக இந்த கவிதைகள்லாம் கேட்டு எனக்கும் அப்பப்போ எழுத தோணும். இது வந்து நான் செய்வேன், அதுவும் குறிப்பாக சின்ன வயசாக இருக்கும் போது ஏதோ நான் கிறுக்குவேன், அந்த கிறுக்கல் தான் எனக்கு பெருது ஓ கவிதை. இப்படிப்பட்ட கிறுக்கல்களை கொண்டாடும் ஒரு தினம் தான் இன்று. எப்போதுமே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்போது அதை உடனே செஞ்சுருங்க, ஏன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கும் போது அந்த திறன் வந்து வெளிப்படாது, அதே சமயத்தில் அது வளராது. ஆக உங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, ஒரு யோசனை இருந்துச்சுன்னா எழுதுங்க, அதை ஓரளவுக்கு கொண்டாடுங்க. இந்த கிறுக்கல்கள் ஒரு நாள் கவிதைகளாக மாறும். இறுதியாக இன்றைக்கு யூ மேட்டர் டு மீ டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இது உலகத்தில் அனுசரிக்கிறாங்களா அல்லது மேற்கத்திய நாடுகளில் மட்டும்தான் இதை வந்து கொண்டாடுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூ மேட்டர் டு மீ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கையே இல்லை, அல்லது நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தினம் தான் என்று. இப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல நபர்கள் இருக்கலாம், எல்லாருக்கிட்டே ஒரு நன்றி சொல்லுங்கள், அல்லது அவங்ககிட்ட பேச முயற்சி செய்யுங்க. அந்த பேசுகிற மூலமாக உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கே தெரியும், ஆஹா இவர் வந்து என் மேலே இவ்வளவு ஆசை வச்சிருக்காரு அப்படின்னு அவனுக்கு யோசிக்க தோணும்.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள். 8430-4950 8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
4: Milky Mist, Milky Mist, Milky Mist தயிர்.
5: ஆமா, Milky Mist தயிர். சுத்தமான பாலிலிருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். Milky Mist தயிர்.
4: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
5: Milky Mist தயிர்.
4: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
6: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: இரவினல் ஆட்டம் நிகழ்ச்சியில நேர் ஞானமணி அடிச்சிருக்காங்க. வணக்கம் ஞானமணிமா, சொல்லுங்க.
8: என்ன பாட்டு விரும்பி கேக்குறேன்னா, விடி வெள்ளி படத்துல ஜிக்கியும் பி.பி. சீனிவாசன் படிச்ச பண்ணோடு பிறந்தது ராகம் உள்ள பெண்ணோடு பிறந்தது. நான் இந்த பாட்டு கேட்டு ரேடியோல கேட்டதே இல்லை.
1: அப்படியா?
8: ஒளிபரப்பினீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நான் காலையிலயும் இரவுல கொஞ்ச நேரம் கேட்டுட்டு தான் படுத்தேன். இந்த 9 இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப உங்களை பாட்டு போட்டியும் நான் பார்த்தேன்.
1: அப்படியா, ரொம்ப நன்றி.
8: ஆமா, அதுல நீங்க சிறந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தீங்களே, அதே மறக்க முடியாது.
1: நன்றி நன்றி. உங்களுடைய ஆதரவுதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பக்க பலமா இருக்கு நமக்கு. சரியா,
8: வயசான அம்மா மாருங்களோட ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்குது.
1: ரொம்ப நன்றிமா, நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமக்கு வழங்கிக்கிட்டே இருக்கணும். சரி, உங்களுடைய பாடல் இப்ப வந்துகிட்டு இருக்கு, கேளுங்க, மகிழுங்க. எப்போதுமே நீங்க பாடலை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போன் அடிச்சுதான் கேட்கணும்னு கிடையாது. நீங்க எப்போதுமே ஒரு குறிஞ்செய்தி அனுப்பலாம், இல்லாட்டி நீங்க ஒரு குரல் பதிவு மூலமா கூட நீங்க கேட்கலாம். சரியா?

இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் மாரி பாண்டியன் விரும்பி கேட்டிருக்காரு, காதல் இல்லாதது வாழ்க்கை ஆகுமா, அதுதான் இந்த பாடலுடைய தலைப்பு. சிற்பியுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல் மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து. பல நேர்களை மாதிரியே மாரி பாண்டியன் திங்கட்கிழமை இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு, ஆனால் ஒளிபரப்ப அன்றைக்கு எனக்கு நேரம் பார்த்தல. இன்றைக்கு மறுபடியும் முயற்சி செஞ்சிருக்காரு, உங்களுக்காக இந்த பாடலை நான் இன்றைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாடலை கேட்டுடுவாங்க உங்களுக்காக இந்த அங்கத்தின் நிறைவான இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. இது உங்கள் இரவின் ஆட்டம், நான் உங்கள் நவீன் குணசேகரன்.

0: வாவ், என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்,
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: இன்றைய விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். நிறைவாக இரண்டு பாடல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். இரண்டுமே இளையராஜாவுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்கள். அதுல முதல் பாடல் மூகன் சுவிட்சர்லாந்துல இருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இது ஒரு பொன்மாலை பொழுது, ரொம்ப அழகான ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு ஓ வசந்த ராஜா, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியிருக்கும் பாடல். இது ஒரு இருக்குறள் கீதம். வெங்கா இந்த பாடலை இன்றைக்கு விரும்பி கேட்டிருக்காரு. பல நேர்கள் இன்றைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களை எனக்கு அனுப்பியிருந்தீங்க, மன்னிச்சிருங்க. எல்லாத்தையுமே ஒளிபரப்ப நீங்க நேரம் பார்த்தல. மீண்டும் நாளைக்கு முயற்சி செய்யுங்க, அல்லது வெள்ளிக்கிழமை முயற்சி செய்யுங்க, அதுவும் பார்த்தலையா அடுத்த வாரமும் முயற்சி செய்யுங்க. சரியா, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாடல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளை நான் ஒளிபரப்புவேன். உங்களுடைய அன்பு ஆதரவுக்கும் நன்றி. இந்த பாடல்களை கேட்டுட்டு வாங்க. உங்களுக்காக திரை தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் இரவனில் ஆற்றம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: ஒலி 9:08 சினிமா சினிமா
1: இயக்குனர் தயாரிப்பாளர் அட்லி
2: வந்த இடம் ஏ காடு வந்த இடம் ஏ காடு வந்த இடம் ஏ காடு நீ
1: சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு. அட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளால் ஆஸ்கார் ஜெயிக்க முடியுங்க நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட பேசியிருக்காரு. ஆஸ்காரை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இமயமலை உச்சியை போய் தொடர மாதிரி ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. நம்மளுடைய தமிழ் திரையுலகில் வென்ற ஒரே ஒரு நபர்னா அது இசை புயல் ஏ ரஹ்மான் தான். அவருக்கு பிறகு இன்னும் யாருமே அதை ஜெயிக்கல, ஆனால் இவரால் முடியும் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு உழைப்பையும் அவர் வந்து அன்றாடமுமே போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக தமிழ் திரையுலகில் இருந்து பாலிவுட்க்கு போனாரு, இப்ப பாலிவுட்ல இருந்து உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரியான ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு வர்றாரு. ரக்கா அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அல்லு அர்ஜுன் இந்த திரைப்படத்தில் நடிக்க போறாரு சாய் அபியங்கரோட இசையில. அதோட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை நான் ஆஸ்கார ஜெயிச்சேன்னா அந்த மேடையில நான் தமிழ் தான் பேசுவேன், பெருமையோட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க இந்த ஒரு துணுக்க கேப்போம்.
3: ஆஸ்கார் வின் பண்ணிட்டா ஒரு மனுஷன் பெரிய கலைஞன், அது எங்கேயோ பப்ளிக் மைண்ட்ல இருக்கு, அது என்னன்னு ஒரு தடவை பாத்துருவோமேனு ஒரு சின்ன ஆசை. அதுக்காக எல்லா முயற்சியும் பண்றேன். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போய் நின்றுவோம். நாங்க நிக்கும் போது கன்ஃபார்மா தமிழ்ல தான் பேசுவேன். அது மட்டும் ஷுவர், நம்ம அடிக்க முடியும்னா நம்மளால முடியும்னா நம்மளால மட்டும் முடியும்னா இதுல எந்த டவுட்டுமே கிடையாதுன்னு. இங்க நான் வெளில போனா ஒரு 4 செல்ஃபி உழுகுன்னு வைங்க. ஒரு விஜய் சேதுபதி நான் போறாருன்னா 40 செல்ஃபி உழுதுனா நான் ஒரு சின்ன பையன் ஒரு 4 செல்ஃபி உழுகுதுன்னு வைங்க. ஆனா பாம்பேல போனா எனக்கு யாருக்குமே தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நடந்து போவேன், அதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா யாருமே என்ன பார்த்தது இல்ல. ஆனா அந்த ஊர் இன்னைக்கு என்ன திரும்பி பார்க்குது, நான் எங்க போனாலும் போட்டோ எடுக்குதுன்றது நான் ஆசைப்படல, நான் அதுக்கு உழைச்சேன்.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

ஒலியில இவ்வார கலைஞர் பின்னணி பாடகி சாதனா சர்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்க அநேகமாக ஒரு சிம்பு விசிறி அப்படின்னு. ஏன்னா எப்போதுமே சிம்புவுக்குன்னு பாடல்களை பாடும்போது கொஞ்சம் உணர்ச்சி கலந்துதான் அவங்க பாடுவாங்க, கொஞ்சம் உணர்வு பூர்வமாக பாடுவாங்க. ஒன்று வந்து நிபுணா நிபுணா, அது நான் திங்கட்கிழமை நான் ஒளியேற்றம் செஞ்சேன். இன்னொரு பாடல் வந்து மன்மதன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் மன்மதனேனி. குறிப்பாக இந்த சிம்பு ரசிகைகளுக்கு இது ஒரு கீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இது ஒரு ஆந்தம். ஏன்னா எப்போதுமே அவரை பத்தி நினைக்கும் போது இந்த பாடலை கேட்டாலே அப்படியே உருகுவாங்க. இந்த பாடல் காட்சியில சிம்பு வருவாரு, ஆடுவாரு. இதை வந்து எத்தனையோ பெண்மணிகள் பார்த்து உருகியதை நானே கண் கூட நான் பார்த்திருக்கேன். ஆக சிம்பு விசிறிகள் அனைவருக்குமே இந்த பாடல் சமர்ப்பணம். சாதனா சார்கம் அவர்களுடைய குரல்ல இந்த பாடலை கேட்போம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
6: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
5: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
7: தேவையில்லை.
5: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
8: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
9: யாரது? யாரது?
8: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
10: இன்றைய மலரும் நினைவுகள் அங்கத்துல, இன்றைய கேட்டதில் கேட்காதது அங்கத்தில் உங்களுக்காக ஒரு பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். எப்போதுமே கேட்டதில் கேட்காதது அப்படின்னு சொல்லும்போது என்ன பாடலை ஒளியேற்றலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று வந்து நான் எப்போதுமே மறந்துடுறேன். நம்ம சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ பாடல்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் எல்லா பாடல்களுமே பிரபலமான பாடல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள் குவிஞ்சி கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஒன்று தான் அடுத்து வரும் பாடல், அடியை கிறுக்கி அப்படிங்கிற பாடல் தலைப்பு. விக்னேஷ் ஜே இந்த பாடலை பாடியிருக்காரு, ஷீன் எக்ஸ்ட்ரீம் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. வரிகள் மானி வில்லன்ஸ் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான வினோதமான பெயர்களை கொண்ட ஒரு சில நபர்கள் இந்த பாடலுக்கு வந்து கூட்டு முயற்சினால இந்த பாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்மளுடைய மலேசிய கலைஞர்களை நம்ம எப்போதுமே பாராட்டியே தீரணும். ஏன்னா அவங்க கிட்ட நிதி இல்லாமல் இருக்கலாம், முதலீடு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட அந்த தன்னம்பிக்கை இருக்குது, செய்ய முடியும் அப்படிங்கிற திறமையும் இருக்குது. எப்போதுமே விடாமுயற்சியோடு அவங்க செயல்படுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு கூறு அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு பாடல் இது. இந்த பாடலை கேட்டாலே எப்போதுமே என்னுடைய பள்ளி பருவம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கும் நல்ல நல்ல நினைவுகளை கொண்டு வரோம் இந்த பாடல்னு நினைக்கிறேன். கேட்டு மகிழுங்க.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
5: பாத்தீங்களா, இவங்க ஓடி போயிட்டாங்க, நீங்களும் ஓடி போயிடுங்க. பண்ணலாம்,
6: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
7: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
8: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
7: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
8: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
7: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
9: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
8: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி,
8: நவீன்.

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரங்கன் சாலை, சிங்கப்பூர்.
2: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: நள்ளிரவு 12 மணி நம்ம கடந்துட்டோம் இரவு நிலை ஆட்டம் நிகழ்ச்சியில. அதனால உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு புதிய நாளை இப்ப நம்ம இருக்கோம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழன் முடிந்தால் வெள்ளி, வெள்ளி முடிந்தால் மறுபடியும் நம்ம வார இறுதிக்கு நம்ம போயிடுவோம். அதனால கொஞ்சம் பொறுமையா கடைப்பிடிங்க. சரி, அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம காதல் பாடல்களை கேட்க போறோம். அதே சமயத்துல நேத்து நம்ம குறைத்து எடை போடும் ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஆனா இன்றைக்கு நீங்கள் அதிகமாக மதிப்பிடும் ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். காதல் பாடல்களை கேளுங்க, தொடர்ந்து நீங்கள். இது உங்கள் இரவு நிலை ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாஸின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
5: இரு கண்கள் மூடும், இசையின் ஓட்டம் தொடர்ந்து வரும், கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும், பரவசம் பரவசம் இரவின் இலாட்டம்.

0: என்னென்ன விஷயங்களை நம்ம அதிகபட்சமாக நம்ம மதிப்பிடுறோம், கொஞ்சம் கூட்டி நம்ம மதிப்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ஒரு செயலை நம்ம செய்யும்போது எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு யாராச்சும் நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா, நம்ம அதை குறைத்து எடை போடுறதை விட கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம கூட்டி சொல்லுவோம். சரி, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சரி இந்த பொருளை நீ போய் வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, அந்த செயல் ஒரு 15 நிமிடம் எடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, இல்லை அரை மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில வேலைகளில் இது வந்து நான் உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம கூட்டி சொல்லுவோம். ஆனால் இன்னும் ஒரு சில வேலைகளில் அதை நம்ம தவறாக கணக்கிடுறோம். இதற்கு ஆங்கிலத்தில் பிளானிங் ஃபேலசி அப்படின்னு அழைப்பாங்க. சரி, பிளானிங் ஃபேலசி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இது கொஞ்சம் வேடிக்கையாகவே இருக்குது, உங்களுடைய சுய கட்டுப்பாடு, அதாவது உங்களுடைய வில் பவர். இது எல்லாரும் செய்யக்கூடியது தான். அவங்களுடைய சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் எல்லாத்துக்குமே நான் நோ சொல்லுவேன், என்னால் சுய கட்டுப்பாடோடு இருக்க முடியும், கட்டுப்பாடோடு என்னால் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருப்பாங்க, கேட்கும் போது உறுதியா இருப்பாங்க. ஆனா அதுவே சோதனை பண்ணி பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாளைக்கு ஒரு டயட் ஆரம்பிக்கிறாங்க, சரி நாளில இருந்து நான் டயட் ஆரம்பிக்க போறேன், யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் உணவு வழங்கினாங்கன்னா இல்ல முடியாது வேணாம் அப்படின்னு நான் மறுப்பேன் அப்படின்னு எனக்குள்ளாரே ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நாளைக்கு வரும்போது யாராச்சும் ஒரு உணவை என்கிட்ட பரிமாறினாங்கன்னா, அந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்வேனா இல்லையா, மறுப்பேனா இல்லையா அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சொந்த சுய கட்டுப்பாடு நம்ம எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம கணக்கிடுவோம், மதிப்பிடுவோம். ஆக அடுத்த முறை உங்களுடைய சுய கட்டுப்பாடை நீங்கள் மதிப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய சுற்றுச்சூழல் மாறலாம், உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறலாம். அதனால் அடுத்த முறை உங்களுடைய வில் பவரை நீங்கள் மதிப்பிடும்போது கொஞ்சம் அளவோட மதிப்பிடுங்க.
1: இது காதல் புரியுதில்லை.

0: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன

0: பார்ப்போம்.
1: சகியே சகியே சகித்தால் என்ன,
0: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும். அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.
2: Awesome.

என்னென்ன விஷயங்களை நம்ம கூட்டி மதிப்பிடுறோம் அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததாக நம்மளுடைய சொந்த அறிவையும் நம்மளுடைய சொந்த திறனையும் நம்ம எப்போதுமே கூட்டி தான் நம்ம மதிப்பிடுவோம். இதை சைக்காலஜியில் குறிப்பிட்டிருப்பாங்க பெட்டர் தென் எவரேஜ் இஃபெக்ட் அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுடைய அதாவது உங்களுடைய அறிவை வந்து நீங்கள் எப்படி கணக்கிடுவீங்க? ஒன்றுலேருந்து பத்து வரைக்குமே ஒரு எண் நீங்கள் வழங்கணும்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லுவீங்க? எல்லாருமே ஐந்துக்கு மேலதான் சொல்லுவாங்க அவங்களுடைய சொந்த அறிவை. சரி, அறிவுன்னு சொல்ல வேணாம், இன்னொரு உதாரணம் சொல்லவா, உங்களால எவ்வளவு பாதுகாப்பா ஒரு வாகனத்தை செலுத்த முடியும் அப்படின்னு யாருக்கிட்டயாச்சும் நீங்க கேட்டீங்கன்னா யாருமே நான் வந்து 4, 3, 2 அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எப்போதுமே 5, 5 மேல அப்படின்னு அவங்க வந்து தண்ணித்தானே அவங்க மதிப்பிடுவாங்க. ஆனா இதே நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க குறைச்சதான் அவங்க எடைப்படுவாங்க. அதை பத்தி நம்ம நேற்று பேசியிருந்தோம். ஆனா நம்ம சுயமா நம்மளுடைய திறன்களையும் நம்மளுடைய அறிவையும் நம்ம கொஞ்சம் மதிப்பிடும் போது எப்போதுமே நம்ம கூட்டி தான் அதை மதிப்பிடுவோம். அதே போலதான் நம்மளுடைய ஞாபக சக்தியும் எப்போதுமே நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ இதை நான் கண்கூடா பார்த்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நாம ரொம்ப உறுதியா சொல்லுவோம். ஆனா அது எப்போதுமே சரி கிடையாது. நம்ம கண்ணால பார்த்தாலும் கூட அதை நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் மாறலாம், ஒரு சில தகவல்கள் மாறலாம். இது நாமளே மாத்திக்கிட்டோம் அப்படின்னு கிடையாது, நம்மளுடைய ஞாபக சக்தி அப்படி. நம்ம என்ன நினைப்போம்னா பார்த்தோம், எனக்கு கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுவே நீங்க ஒரு வீடியோல பார்க்கும் போது ஆஹா என்னடா வேற மாதிரி இருக்க, நான் வந்து ஞாபகப்படுத்தினேன், எனக்கு வந்து நான் சோப்பு சட்டை தான் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா ஒரு புகைப்படத்திலயோ ஒரு காணொலியோ நம்ம பார்க்கும்போது வேற ஒரு நிறத்துல நம்ம சட்டை அணிஞ்சிருப்போம். இது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு உதாரணமா நான் சொல்றேன். ஆனா இதுவே நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப ஒரு குற்ற செயலுக்கு யாராச்சும் உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா, சாட்சியா கேட்கறாங்கன்னா உங்களுடைய ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே சொல்றது உண்மை ஆகிடாது, அவங்களுக்கும் தெரியும். சரி நீங்க சொல்றீங்க, நீங்க பாத்திருப்பீங்க, இதை நீங்க பாத்திருப்பீங்க, ஆனா நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்துமே உண்மை அப்படின்னு கிடையாது. ஆக அடுத்த முறை நீங்க ஏதாச்சும் நீங்க நினைவு கூற விரும்புனீங்கன்னா நீங்க சொல்லலாம், ஆமா இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, இது தவறா இருக்கலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. தான் பிடித்த முயலுக்கு 3.5 கால் அப்படின்னு ஒத்த கால நிக்காதீங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்ரோன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: எப்போதுமே எதையாவது நம்ம மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் கூட்டி இருக்கும் அல்லது கொஞ்சம் குறைந்து இருக்கும். இன்றைக்கு நம்ம கூட்டி மதிப்பிடுற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல அடுத்ததாக ஃபால்ஸ் கன்சென்சஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? நமக்கு ஒரு கருத்து இருக்கும், அதே கருத்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த ஃபால்ஸ் கன்சென்சஸ் எஃபெக்ட். ஏன்னா நம்மளுடைய பார்வையில இது சரியா இருக்கும் அல்லது இதுதான் நம்ம எல்லாருமே செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா மத்தவங்கிட்ட நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு கருத்து இருக்கலாம். இது நம்ம உணர்றது இல்ல, ஏன்னா நம்ம எல்லார்கிட்டயும் நம்ம போய் கேட்கறது கிடையாதுல. ஆக நாம என்ன நினைப்போம்னா, இதுதான் நான் நினைப்பேன், இதனால மத்தவங்களும் இதுதான் நினைப்பாங்க அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போடுறது தான் இந்த ஃபால்ஸ் கன்சென்சஸ் எஃபெக்ட். இந்த ஒரு தப்பான சிந்தனையை நம்ம அகற்றணும்னா எல்லார்கிட்டையும் நம்ம ஒன்றுனா போய் கேட்கணும். நீங்க இந்த தருணத்துல என்ன செய்வீங்க, நீங்க எதுக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டாதான் இது கொஞ்சம் குறையும். அதனை அடுத்து நம்ம கூட்டி மதிப்பிடுற இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தொழில்நுட்பத்துடைய தாக்கம். தொழில்நுட்பம் வந்து புதுசா உருவாக்கியிருக்காங்க, புதுசா வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா பாருங்க இது வந்து நாளைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆட்டி படைக்க போகுது, மாற்றி அமைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு என்ன தெரியுது இல்லைன்னா, இது கொஞ்சம் நாள் எடுக்கும், கொஞ்சம் நாட்களுக்கு பிறகுதான், ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதனுடைய தாக்கமே முழுமையா நம்மளால உணர முடியும் அப்படிங்கறத நம்ம உணர மறுக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம செயற்கை நுண்ணுணர்வை நம்ம எடுத்துப்போம். அது எப்பயோ வந்துட்டு, ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கையில அது நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில அது நம்ம புகுத்த ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகுதான், இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது முழுமையா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது இந்த கை தொலைபேசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கை தொலைபேசி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் எப்பயோ வந்துட்டு, ஆனா ரொம்ப நாளா அது வந்து மாற்றி மாற்றி மாற்றி இப்ப ஒரு கையடக்க தொலைபேசியா நம்மளுடைய கைகளை அடங்கியிருக்கு இப்ப. ஆக புதுசா ஏதாச்சும் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அறிவிக்கிறாங்கன்னா, அது உடனே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடும்னு கிடையாது. அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் எடுக்கும், ஒரு சில ஆண்டுகள் கூட எடுக்கும்.

0: ஒளிவட்டம் தோன்றும்
1: காதல் பாடல்கள் உங்கள் இரவினில் ஆட்டத்தில்.

0: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. கடந்த 4 மணி நேரமாக நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நான் வழங்கிய பாடல்கள், வழங்கிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம், மகிழ்ச்சியை வழங்கியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் உங்களை இன்றிரவு இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வந்துருவேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். இது உங்கள் இரவின் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: இது காதல் புரியுதுல்ல.

0: வயசு சேர்ந்த ஒரு தாயார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவருடைய 8 வயது மகனை வந்து நீ இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பிள்ளைய.
1: நல்ல விஷயம் தானே?
0: நல்ல விஷயம் தான். ஆனா கடைசியில பார்த்தா அந்த ஓட்டப்பந்தயம் தவறுதலான ஓட்டப்பந்தயம்.
1: தவறுதலான ஓட்டப்பந்தயமா?
0: சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்துல அவங்க பதிவு செய்யாம இளையர்களுக்கான ஓட்டப்பந்தயத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது
1: பையனுக்கு என்ன வயசு?
0: பையனுக்கு 8 வயசு.
1: 8 வயசு பையன 11 வயதினர் ஓடும் ஓட்டப்பந்தயத்துல பதிஞ்சிருக்காங்க.
0: ஆமா, அதாவது அண்டர் 18 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 18 வயதிற்கும் உட்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயத்துல அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பையனும் அங்க போய் நிக்க அவருக்கு முன்னாடி இருக்கிற மற்ற பந்தயக்காரர்களை வந்து பாக்கும்பொழுது என்னடா இங்க என்ன விட பெருசா இருக்காங்க
1: அப்படின்னு,
0: அதேதான் அப்படின்னு நினைச்சு. ஆனா அவர் மனம் தளரல, இருந்தாலும் நான் ஓடி தீருவேன் அப்படின்னு சொல்லி ஓடி அந்த பந்தயத்துல கலந்துகிட்டாரு.
1: அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக பாருங்க, அந்த சின்ன வயசுலயே அந்த பையனுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு.
0: அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, எனக்கு எங்க அம்மா மேல கோபமே இல்ல, நான் வந்து இந்த மாதிரி பந்தயத்துல கலந்துக்கிறதுனால மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வேகமாக ஓட முடியும் அப்படின்னு என்னால கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிருக்காரு.
1: இப்ப தெரியுதா ஏன் சீனா எல்லா போட்டிலயும் தங்கம் வாங்கி குவிக்கிறாங்கன்னு.
0: ஆமா,
1: இப்படிதான் சின்ன வயசுல பழக்கப்படுத்திடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, இப்படி சின்ன வயசுலயே நீ இதை செய்யணும், இந்த வகுப்புக்கு போகணும், இல்ல உனக்கு பியானோ பிடிக்காட்டியோ நீ பியானோ வகுப்புக்கு தான் போகணும் அப்படின்னு நம்ம பெற்றோர் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு வகுப்புல ஏதாச்சும் ஒரு நடவடிக்கையில வந்து ஈடுபட சொல்லுவாங்க இல்லையா.
1: சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்க பிள்ளையும் இதுல வந்து சிறப்பா செய்யணும். நான் ஒரு பேலி டான்ஸ் ஆகணும் நினைச்சேன், என்னால முடியல, அதனாலதான் எப்படியாவது என் பிள்ளை ஒரு பேலி டான்ஸ் ஆக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: தப்பே கிடையாது, செலவையும் செய்வாங்க. பெற்றோரை பாராட்டணும். ஆனா உங்களுக்கு பிடிச்சது பார்க்க இருக்க பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அனுப்புறா தானே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க.
0: நேயர்களே, உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? அதாவது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்களுக்கு பிடிக்காத ஒரு வகுப்புல உங்களுடைய பெற்றோர் உங்களை சேர்த்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8 8 உங்களுடைய அனுபவங்களை அனுப்பி வச்சிருங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ ரெடி செட் க்ரோ.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
3: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
4: We gonna blow the speakers baby.
5: ஒலி எங்கேயும் எப்போதும்
6: பறக்கது பரமேல
2: ஒன்று 6-8.

0: சின்ன வயசுல நீங்க விரும்பாத வகுப்புக்கோ விரும்பாத பாடத்திற்கோ உங்களை பெற்றோர் அனுப்பியிருக்காங்களா, அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம லாய்ஷஸ் அவரு வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு சின்ன வயசுல காத்து வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ஆனா என்ன அவங்க அம்மா மாதிரி அவங்க அப்பா இல்ல, அதாவது அவங்க அம்மா வந்து சரி போயிட்டுவான்னு சொன்னாலும் அப்பா விடவே மாட்டாருங்க.
1: அப்புறம் என்னாச்சு,
0: என்ன எப்படியாவது அப்பா ஒரு மிகப்பெரிய தெக்வாண்டோ வீரரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன் எடைக்கும் என்னோட உயரத்துக்கும் தெக்வாண்டோக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா அப்பா அதுக்கு அனுப்பணும் அனுப்பணும் ஆசைப்பட்டாரு. எனக்கும் கார்பந்து பிடிக்கும், அதுவும் என்னால நல்லா ஓட முடியும் வேற. உங்களுக்கே தெரியும் இந்தியர்கள்னு சொல்லும் போது நமக்கு அந்த ஓட்டம் நல்லா இருக்கும் இல்லையா. ஆக அதையும் தாண்டி அப்பா என்ன தைக்வாண்டோக்கு அனுப்பினாரு. நான் என்ன செஞ்சேன், அரை மணி நேரம் தைக்வாண்டோக்கு போயிட்டு அடுத்த அரை மணி நேரம் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி கார்பந்து தேடலுக்கு போய் விளையாடிட்டு இருந்தேன். இப்படி வார வாரம் சமாளிச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரம் என்ன ஆச்சு, யதார்த்தமா நான் போன கார்பந்து தேடலுக்கு எங்க அப்பா வந்துட்டாரு. இப்ப நீ வகுப்புல இருக்க வேண்டிய ஆளாச்சு, இங்க என்ன பண்றேன்னு என்ன பிடிக்க உண்மையெல்லாம் வெளிவர வீட்டுக்கு போய் ரோத்தாந்த நண்டு விழுந்துச்சு எனக்கு.
1: நாலு சாத்து சாத்தி இருப்பாரு
0: அந்த காலத்துல எல்லாம், அப்படிதான் இந்த காலத்துல எல்லாம் அப்படி நினைச்சு கூட பாக்க முடியாது.
1: ஆமா அதேதான் சொல்லுங்க, நல்ல ஒரு அனுபவம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி அலோயிஷஸ். சுமதியும் வந்து சொல்லியிருந்தாங்க,
0: அலோயிஷஸ் அடி வாங்கினது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமா,
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம் தானே. சுமதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது அவனுக்கு அவங்களுக்கு தண்ணினாலே பார்க்க பயமா, அப்ப அவங்க பெற்றோர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, நீ நீச்சல் குளத்திற்கு சென்று நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நீச்சல் குளத்தை பார்த்தாலே பயம், நடுங்குமா, எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்களா. ஆனா இருந்தாலும் வேற வழி இன்றி அவங்க போய் நீச்சல் வகுப்புகள்ல வந்து சென்று பயில வேண்டிய ஒரு நிலைமை. இன்னைக்கு அவங்கள வந்து நீச்சல் குளத்துல இருந்து வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமதி.
0: ஏன் கடல் கண்ணி ஆயிட்டாங்களா?
1: அதேதான் நினைக்கிறேன்,
0: புரியலையே.
1: லிட்டில் மர்மேட் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு,
0: அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு.
1: அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு. இனிமே வந்து அவங்க வெளியூருக்கு போவதா இருந்தாலும் அவங்க எப்போதுமே வந்து நீச்சல் ஆடைகளை வந்து எடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா தங்கும் விடுதிகள்ல கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் முயன்றால் நான் வந்து நீச்சல் குளத்துக்கு சென்று நீச்சல் அடிச்சுட்டு தான் என்னுடைய நாளை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமதி.
0: அப்ப அவங்களை கடல் கண்ணின்னு கூப்பிட்டதுல தப்பே இல்ல.

0: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
2: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என் கண்ணில் பட்டுச்சு. உங்களை சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஏன் சில பேர் இதை செய்து கூட இருக்கலாம். அந்த தகவல் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும், நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறைந்தது 10 நிமிடங்கள் வேலை நேரத்தின் போது கழிவறையை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால், ஆண்டு இறுதியில் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நீங்கள் கழிவறையிலே செலவிட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு ரொம்ப வினோதமான முறையில் ஒருத்தர் பதிவிட்டிருந்தார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பாருங்க, வேலையிலேருந்து தப்பிக்க யார் யார் எப்படிப்பட்ட உத்திகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. தப்பில்லை, அது அவங்களுடைய விருப்பு வெறுப்பு. ஆனால் இந்த இடத்துல தான் நான் யோசித்தேன், பாரு ரவி, நீ எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். பிடிச்ச வேலை, பிடித்த இடத்துல, பிடித்த மாதிரி உனக்கு செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது. நீ இங்கே இங்கே போய் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் நான் என்ன பார்த்து நினச்சிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், இருந்தாலும் இந்த உத்தி நல்லா இருக்குல்ல, யோசிச்சு பாருங்கள். 10 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழிவறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, ஆண்டு இறுதியில் 40 மணி நேரத்துக்கும் மேலேன்னு சொன்னால் ஒரு நாள் சம்பளம் முற்றிலும் இலவசம். இந்த உத்தியை நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, நீங்களும் எங்கிட்டேருந்து கற்றுக்கல, புரியுதா?

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இப்போ ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தகவலை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஏன் தெரியுமா, நம்மில் பல பேர் காலங்காத்தால் எழுந்த கேட ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ செலவிடுறோம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ரொம்ப குறவு தான். இன்றைக்கி இதை செய்யணும், அதை வாங்கணும், இங்கே போகணும், இதெல்லாம் சொல்கிறோமே, இன்றைக்கி நம்ம பார்த்து பார்த்து ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிங்கன்னா சந்தோஷம் இல்லையா? இன்றைக்கே தொடங்குங்க அந்த பழக்கத்தை. குறிப்பாக உங்களுடைய அந்த கல்லீரல் இருக்குல்ல லிவர், அது மேலே கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த கல்லீரல் நம்ம உடல்ல இருக்கிற அழுக்க அகற்ற உதவுது. அது மட்டும் இல்ல, உற்சாகமா நம்ம செயல்படணும்னு சொன்னா கல்லீரல் நல்லா சுத்தமாக இருக்கணும். இதுக்கும் மேலே ஊட்டச்சத்து இருக்கு இல்லையா, அதை பாதுகாத்து வைத்து கொண்டு உடலுக்கு இன்னும் சிறப்பான முறையில் அதை அனுப்பி வைத்து செயல்பட உதவ கல்லீரல் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த கல்லீரலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெள்ளரிக்காய், கியூகாம்பர் சாப்பிடுங்க, ப்ரோக்கலி சாப்பிடுங்க, கிவி பழம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க.
1: நடைபெற்ற சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில்.

0: படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைவரையும் அடுத்த ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
0: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப். Fit and Fun 2020 Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

0: ஆங்கிலத்துல the curse of knowledge அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரிந்த நமக்கு தெரிந்த ஒன்று மற்றவர்களுக்கும் அதே அளவுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு என்றோ. அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு எரிச்சல் வருது, ஒரு எதிர்பார்ப்பு வருது. கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரி, ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஆங்கில பாடல் தெரியாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம தான் அதிகமா ஆங்கில பாடங்கள் கேட்கிற ஒரு ஆளா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு மற்ற மொழிகள்ல இருக்கிற பாடல்கள் இன்னும் பரிச்சயமா இருக்கும் அப்படின்னு அந்த பரந்த மனப்பான்மையோட நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா எல்லா தெரிஞ்ச மேல இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்கப்பா.
1: மனோவியல் ரீதியா இது எல்லாரையும் பாதிக்குதுன்னு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆசிரியர்கள் இருந்து நண்பர்கள் இருந்து ஏன் வல்லுநர்கள் வரைக்கும் இந்த விஷயம் கர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குதா?
0: ஆமா,
1: பாதிக்குதா அவங்கள?
0: அமெரிக்காவின் ஸ்டாம்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு சோதனை நடத்தியிருந்தாங்க. 120 பாடல்கள் ஒளிபரப்பாயின காதர், அதுல 3 பாடல்களை தான் அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்களாம். ஏறக்குறைய 2.5 விழுக்காடு அப்படிப்பட்டவங்க, அந்த விழுக்காடுல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பாடல்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். இதுல இருந்து என்ன தெரியுது, 120 பாடல்கள்லயே 3 பாடல்களை தான் அந்த மக்கள் அந்த சோதனையில கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்னவே கூடாது.
1: இங்க அதான் குறிப்பிட்டிருக்காங்க ஆங்கிலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, வாட் ஃபீல்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன் ஒன் மைண்ட் கேன் சவுண்ட் லைக் எ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் லாங்குவேஜ் டு சம்வன் ஹியரிங் இட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு வந்து அது இது வந்து எளிமையா தானே இருக்குது,
0: இது கூட உங்களுக்கு தெரியல,
1: இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது, அது வந்து அவங்களுடைய மனதுல வேற மாதிரி இருக்கும். இது என்ன சொல்றது உண்மை புரியல
0: புரியல.
1: அலிமா ஏன் வந்து ஆப்பிரிக்கா மொழியில பேசுது?
0: அதனால பெரியவர்கள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்கன்னா தயவு செய்து உதவி செய்ய தயங்காதீங்க. அதை நீங்க 100 முறையாவது சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க காலத்துல அப்படிப்பட்ட தொழில்நுட்பம்லாம் இல்ல இல்லையா, அதனால கற்றுக்கிறாங்க. அதற்கே நம்ம பாராட்டுகள் சொல்லியே ஆகணும்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுயினு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: சிறு பிள்ளையா இருக்கும் போது எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஏ பி சி அப்படின்னு எழுதுறதுக்கு அவங்க வந்து பயிற்சி கொடுத்தாங்க.
1: சரி,
0: ஏ எழுதிட்டேன், பி எழுதிட்டேன், சி எழுதிட்டேன், இந்த டி எப்படி எழுதுவோம்? ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு செமி சர்க்கிள் வரைவோம்.
1: ஆமா,
0: நான் என்ன பண்ணிட்டேன்,
1: அந்த பக்கம்
0: இந்த வலது பக்கம் வரைய விட்டுட்டு
1: இடது
0: பக்கமே வரைஞ்சிட்டு
1: இருந்தேன். ஓ சரி, புரியுது.
0: டிஸ்லெக்ஸியா இருக்கும்,
1: அதை நீங்க போய் மருத்துவர் கிட்ட தான் கேக்கணும்.
0: சோ அது அப்படி வரைய வரைய வரைய எங்க அம்மா பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்லப்பா இப்படிதான்ப்பா, இப்படி இப்படி வர, இப்படி வர, இப்படி இப்படி இப்படி. நான் அங்கேயே வரைஞ்சிட்டு இருந்தேன், வந்தது பாரு கோபம் என் தாய்க்கு,
1: என்ன
0: பிடிச்சாங்க, நான் எவ்வளவுதான் சொல்றேன் அவனுக்கு பிடிச்சி இப்படி திருப்பினாங்க,
1: சொல்லிக்கிடுச்சு
0: எனக்கு
1: பொறுமையா மேச மேல நான் உட்கார்ந்து எழுத எனக்கு கத்து கொடுத்தாங்க. நானும் வந்து எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சேன், ஆனா தவறாகவே எழுதிட்டு இருந்தேன். அம்மாக்கு கோபம் வந்துச்சு, பாருங்க எழுதாது மாட்டியா
0: அப்படின்னு
1: கொஞ்சம் தட்டி விட்டாங்க. ஆனா நான் கீழே பின்னோக்கி விழுந்துட்டேன் மேசையில இருந்து.
0: அடிப்பட்டது
1: தலையில அப்ப குளர் ஆயிட்டு இருக்கு, இப்ப புரியுது எங்க இருந்து வந்துச்சு.

0: இந்த குறிப்புகளை தான் நாங்க சற்று முன்பு வழங்கியிருந்தோம். இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா வழக்கமா நீங்க பேருந்தையோ காரையோ எடுக்க முடியாது, கடல் வழியாக தான் நீங்க போக முடியும். சுமார் 170 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த இடத்தை இப்போ நீங்க பாக்கலாங்க, பயன்பாட்டுல தான் இருக்குது. இரவு நேரத்துல கடல்ல பயணிக்கும் கப்பல்களுக்கு இந்த ஒரு இடம் வழிகாட்டியாக இருக்குது. மூன்றாவது குறிப்பை வச்சு கண்டிப்பா பல நேரங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க காதர். அந்த இடம் அடைக்கப்படுது. கப்பல்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. 1855 ஆண்டே கட்டிட்டாங்க.
1: புலாவ் சத்துமுனா அங்க மலாயில என்ன சொல்றாங்கன்னா, புலாவ்னா தீவு, சத்து ஒன்று, துமு அப்படின்னா மேங்க்ரோவ் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க, மரம். துமு
0: பாத்தீங்களா,
1: அதுல இருந்து வருது அந்த பேரு. முக்கியமான சொன்னீங்களே அந்த கலங்கரை விளக்கம் தானே,
0: லைட் ஹவுஸ்.
1: அந்த கலங்கரை விளக்கம் ஆரம்பத்துல அந்த பல்ப் இல்லையா, இன்கேண்டசன் பல்ப் கிடையாதான், ஒரு பெரிய திரியை வச்சுதான் அவங்க வந்து நெருப்போட அதை எரிச்சு அது விளக்கு அங்கிருந்து தெரியறதுக்கு அவங்க உருவாக்கி இருந்தாங்களாம்.
0: பாத்தீங்களா,
1: நாளடைவுல தான் அது இன்கேண்டசன் பல்பா மாறி இருக்கான்.
0: அடேங்கப்பா, சிங்கப்பூருடைய நீரணையில பயணிக்கும் கப்பல்கள் பாதுகாப்பா திசை அறிய உதவுறதுக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளி கடல்ல செல்லும் கப்பல்களுக்கு முக்கியமான வழிகாட்டியா அமையுதுன்னு சொல்றாங்க. 1998 ஆண்டிலிருந்தே இதன் விளக்கு சூரிய சக்தியால இயக்கப்படுது.
1: சரியான பதில சொல்லிட்டாங்க கேரலைன், ஜாஸ்மின், குணவதி, காயத்ரி, அதன் பிறகு ஃபாத்திமா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அலிமா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ரேஃபல்ஸ் கலங்கரை விளக்கத்தை தான் நாங்க கொடுத்திருந்தோம்.

மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுத்தது கடல் ஆமை, சாமன் மீன், மூன்றாவது முள் நிறைந்த இறால். இந்த மூன்றுக்கும் இருக்கிற பெரிய ஒற்றுமையை இரண்டு நேர்கள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு

0: பூமியின் காந்த புலத்தை பயன்படுத்தி அதால உணர முடியும் காந்த எங்க போகணும் அப்படின்னு. அந்த ஒரு திறன் இந்த ஆமைகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியா அமையுது.
1: ஆமா, நான் அந்த ஃபைண்டிங் நீமோல பாத்துக்கிறேன், கிரேட் ட்ரெஞ்ச்ல ஆமைகள் பயணம் செய்யும் போது அதுங்களுக்கு வந்து கையில கைபேசிலாம் இல்ல. அந்த கரண்ட், அந்த கடல் கரண்ட் எங்க போகுதோ, அலைகள் எங்க போகுதோ, அது ஏற்றவாறு அதுவும் பயணம் செய்ய போகும்
0: பாத்தீங்களா. அதே போலதான் சால்மன் மீனும், மூன்றாவது முள் நிறைந்த கடல் ஈரானும் அப்படித்தானா.
1: அப்படி நீங்க கடல்ல விழுந்து அங்க நீங்க காணா போயிட்டீங்க வச்சுக்கலாம், எங்க போனது இல்லைன்னா நீங்க இந்த ஆமை
0: மறந்துடாதீங்க.
1: தேவையில்லை, பாடிக்கிட்டே ஜாலியா நீந்திக்கிட்டே போவேனா.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா ஒன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன வருது? ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல்.
1: இதோ வந்துட்டோம். என்னுடைய நட்ப இவ்வளவு பாராட்டி நீங்க தொடக்க பாடல் எனக்காக ஒலியேற்றுவீங்க அப்படின்னு நினைக்கும் போதே அப்படி எனக்கு புல்லறிங்க.
4: போருங்க போருங்க, உங்களுக்காக ஒலியேற்றன யாரு சொன்னது?
1: இல்லையா,
4: நீங்க என்னுடைய ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது உண்மைதான். ஆனா இப்ப நம்ம வேற ஃப்ரெண்ட்ஸ் வேற நட்பை பத்தி பேச போறோம். விமலா
1: சொல்லுங்க.
4: Repair.sg அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்துல ஊழியர்கள் பல பேர் அவங்க வந்து பணியாற்றி வராங்க. சமீபத்துல அவங்க ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. அந்த நிறுவனத்தின் டி சட்டை அணிந்து கொண்டு ஒரு கியூட்டான பாட்டுக்கு அங்கும் இங்கும் அப்படி உடலை அசைத்து கொண்டு அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, என்னடா வேலை செய்யாம ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த காணொலியில 5000 பேரு இந்த காணொலி பார்த்து விட்டு நமக்கு லைக்ஸ் நீங்க போட்டீங்க. இணையவாசிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. கூடிய விரைவில் அவங்க ரொம்ப எதிர்பார்த்த உல்லாச கப்பல் சுற்றுலாவுக்கு அவங்க செல்வாங்க அப்படின்னு நாம எதிர்பார்த்து காத்துறோம்.
1: நல்லா இருக்கு நிதி. ஆனா ஒரு கேள்வி, இந்த மாதிரி காணொளி அவங்க வெளியிட்டாங்களே, இது உங்களுக்கு பாஸ்க்கு தெரியுமா?
4: தெரிஞ்சதா அவங்க வெளியிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விமலா பாருங்க, இது ஒரு கல்ல ரெண்டு வாங்க அடிக்கிற மாதிரி சுற்றுலாக்கு சென்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல ரிப்பே எஸ்ஜிக்கு பல பேர் பின் தொடர்ந்த மாதிரியா இருக்கும்.
1: ஒரு விளம்பரம் தான்றீங்க. இப்ப வாங்க மைக் ஆஃப் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு காணொளியை செய்யறோம். நம்ம பாஸ் டாக் பண்றோம், எல்லாரும் லைக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் க்ரூஸ்ல போவோமா?
4: க்ரூஸா? அப்படியே கப்பல்ல இருந்து தள்ளி விட்டுருவாங்க. வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யாம ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க.
1: நம்ம அதான பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
4: ஆமா விமலா, அதனால நம்மளுடைய இந்த நட்பார்ந்த கப்பல் மூழ்காம இருக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு.
1: வாங்க வேலைய பாப்போம்.
4: 8 மணி வரைக்கும் உங்களுடைய ஷிப்போ ஷிப் நம்ம வைப் விமலா
1: ரவுடி பேபி நித்யம்
4: சேர்ந்து படைக்கும் டீ கடை ஆரம்பமாயிடுச்சு.
1: எட்ரா அந்த கப்பல
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. சந்தோஷமா இருக்கணுமா, கல கல கலன்னு சிரிக்கணுமா? விமலா கொஞ்சம் சரிங்க. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறது.
1: உங்களுக்கு உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்கு. பி ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்க விமலா. அதாவது மத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்க வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க யோசிக்க கூடாது. விமலா கிட்ட வந்தா நிச்சயம் எனக்கு உதவி செய்வாங்க. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறது. அந்த அது இல்ல, ஆனா உங்ககிட்ட வந்தா உதவி செய்வாங்க, புன்முறுவலோட அவங்க வந்து நல்ல மனசார எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க.
2: நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும்.
1: அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்தா நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு சந்தோஷம் வரும் தானாகவே. அடுத்ததாக ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா அதற்கு தீர்வு காண்ற முதல் நபராக நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க சொல்றீங்க.
2: நிறைவாக
1: வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களோட நிறைய நம்ம வந்து பழகணும், அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: இதெல்லாம் முன்னவே தெரிஞ்சிருந்தா
1: என்ன, முன்னவே தெரிஞ்சிருந்தா பக்கத்துல ஒரு சிஇஓ உட்கார்ந்து இருக்கேன் பாத்து கத்துக்கீங்க.
2: நீடிக்கப்பட அடுத்த சிஇஓ நீங்க தானா?
1: அப்படி சொல்லலையே,
2: பொதுவா சொன்னீங்களா.
3: ஆனந்தம் பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி.

ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ, ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ, தீயிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து காழ்பணிவான்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: தாதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணனிங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: பதிலே தெரிஞ்சுக்கலாமா?
1: ஒண்ணு மட்டும் புரியுது விம்லா, இந்த அங்கத்துல நீங்க ஒண்ணு ஒரு உணவு பண்டமாகவோ அல்லது நான் ஒரு உயிரினமாகவோ மாறிட்டு இருக்கேன்.
2: என்ன பண்றது நித்யா, யாராருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதுவாகதான் மாற முடியும்.
0: சரி, இன்று கரு குறிப்பு கொடுத்த போது பல நேர்கள் வித்தியாசமான பதிலா சொல்லியிருந்தீங்க. அனைவருக்கும் எங்களுடைய மன மாறுதல் நன்றி.
1: மீண்டும் அந்த மூன்று குறிப்புகள்
0: நிச்சயமா சொல்றேன், புடிச்சுக்குங்க. முதல் குறிப்பு இதுதான், 16ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீஸ் இருந்தவங்க ஜப்பான் பக்கமாக போகும்போது அவங்களுடைய இந்த ஒரு சாப்பாடு அறிமுகப்படுத்தினாங்க. சரியா, இந்த சாப்பாடு வந்து லத்தீன் மொழியில டைம்ஸ் அப்படின்னு பொருள்படும். அது மருவி வந்த ஒரு வார்த்தை தான். சரியா, இறால், மீன், காய்கறிகள் இவற்றில என்ன பார்க்கலாம், நான் யாரு
1: யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நேர்கள். கேரோலைன், டெக்ஷன், ஜாஸ்மின், பரமேஸ்வராஜ், தியாகராஜன், நிவிதா, சந்திரசேனா, சந்திரன், ராதாகிருஷ்ணன் நாயுடு, ராஜ் எம் எஸ் ஆர், டாக்டர் அரு, ராதா குமாரி, பிரேம் குமார், சாமுவல், இன்னும் பல பேரு சரியான பதில் சொல்லி அசத்திருக்காங்க.
0: முதல் நேரா யாரு சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு பாக்கும்போது அவங்கதான் லாமன்.
3: வணக்கம் பிமலா, வணக்கம் நித்யா. நீங்க சொன்ன உணவுப் பொருள் வந்து டெம்புரா. தேங்க்யூ லாமன்.
0: டெம்புரா என்பதா சரியான பதில்?
1: ஆக டெம்புரா வந்து போர்ச்சுகீசியர்கள், அவங்க தான் முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
0: ஆமா, அது போர்ச்சுகீஸ்ல தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாப்பாடா இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் ஜப்பானுக்கு போனபோது இந்த சாப்பாடை அறிமுகப்படுத்த ஜப்பானியர்கள் வா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாவுல நினைச்சு அதை அப்படி பொறிச்சு முருகலா கொண்டு வந்து போர்ச்சுகீசியர்களே தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லத்தீன் மொழியில இருந்து வந்த அந்த டெம்போ அப்படின்ற வார்த்தை மருவி டெம்புரா அப்படின்னு ஆயிருச்சு.
1: வேற என்னென்னதான் அவங்க வந்து ஜப்பான் எடுக்கல, கம்போடியால உருவான சூஷிய இது என்னோடதான்
0: அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க.
1: டீ கடையோட சேர்த்து நம்ம மிளகா டெம்புரா சாப்பிடுவோம்.
0: நித்யா, இந்த கேள்வி கேட்டோன்னு எனக்கு ஒரு சிந்தனை
1: சொல்லுங்களேன்.
0: நம்ம டீ கடையில டீயோ டெம்புராவையோ வித்தா எப்படி? டீல நினைச்சு நினைச்சு டெம்புராவை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு மெனு உருவாக்கலாம்.
1: போர்ச்சுகீசியர்கள்

0: சிங்கப்பூரின் தேசிய நூலகத்தின் புத்தகங்களை இந்த கோபோ கிளாரா வழியாக நீங்க இரவல் வாங்கலாம். அந்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இரவல் வாங்கி அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள திரும்ப கொடுக்கணும். அதையும் செஞ்சாங்க.
1: இது நல்லா இருக்கே.
0: புத்தகங்களை வாங்கினது திருப்பி கொடுக்கணும் என்ற பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன்.
1: வார வாரமா நானும் நூலகத்துக்கு போறேன், முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கோபோ கிளாரா எங்க இருக்கா அப்படிங்கறத நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்.
0: நித்யா என்ற பேபி கிளம்பிட்டாங்க, நீங்களும் கிளம்புங்க. கோபோ கிளாரா பத்தி தெரிஞ்சுக்கங்க.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் கொண்டாட்டம்.
0: இன்றைய நாள் முடிகிற தருணத்துல நம்ம இருந்தாலுமே இந்த நாள்ல உலகத்துல என்னென்ன அனுசரிச்சாங்க, என்னென்ன கொண்டாடுனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இன்றைக்கு நேஷனல் பம்ப்கின் சீட் டே அனுசரிக்கப்பட்டது. பம்ப்கின் சீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதைகள் குறிப்பாக இந்த சூரியகாந்தி விதையா இருக்கட்டும், இந்த பரங்கிக்காய் விதையா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பல சுவைகளை வந்து அவங்க தயாரிச்சுக்கிட்டு வராங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட சாப்பிட வயிறு நிறையாது, அதனால ரொம்ப அதிக அளவில் சாப்பிடுவோம். ஆக உங்களுக்கோ அது பிடிச்சிருந்தா நல்லா விரும்பி சாப்பிடுங்க, ஆனால் அளவோட சாப்பிடுங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு வேர்ல்டு காட்டன் டே அனுசரிக்கப்படுது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காட்டன் அப்படிங்கிறது செம்மறி ஆடுகள்லேருந்து வருது அப்படின்னு நினைக்கிறாங்க, தவறாக நினைக்கிறாங்க. அது கிடையாது, இது ஒரு செடியிலேருந்து வருது, குறிப்பாக பருத்தி செடியிலேருந்து வருது, பருத்தி பூலேருந்து வருது. அந்த பஞ்சை எடுத்து தான் நம்மளுடைய அன்றாட துணிமணிகளை வந்து நம்ம உருவாக்குறோம். இந்த காட்டன் மட்டும் கிடையாதுன்னா நம்ம உடுத்துற பல துணிமணிகளை வந்து நம்மளால போடவே முடியாது, அது வந்து நம்மகிட்டே இருக்காது. நம்ம சிங்கப்பூர், ஆசியா கண்டத்தில் உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படிப்பட்ட நாடுகளில் காட்டன் துணிமணிகளை நீங்கள் உடுத்திக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்கும். நீங்கள் வேர்க்கும் போது கூட அதை இழுத்துறோம், அதனால அந்த வேர்வை கூட உங்களுக்கு தெரியாது. அதே சமயத்தில் நீங்கள் நடக்கும்போது ஒரு குளுமையான ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த காட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை அனுசரிக்கும் கொண்டாடும் ஒரு தினம் தான் இன்று. அதனை அடுத்து ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் போட்ரி டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. கவிதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது. நீங்கள் எழுதும்போது பேசும்போது எல்லாருமே கவிதை நயத்தோட அவங்க பேச மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஆனால் ஒரு சில வேளைகளில் நாமளும் ஒரு கவிஞர், நம்மளால எழுத முடியும், நமக்கும் இந்த திறமை இருக்குது அப்படின்னு சோதிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எழுதுவோம். அப்படிப்பட்ட நாள் தான் என்று நினைக்கிறேன். எனக்கே வந்து பல கவிதைகளை கேட்டு, பல பாடல்கள் மூலமாக இந்த கவிதைகள்லாம் கேட்டு எனக்கும் அப்பப்போ எழுத தோணும். இது வந்து நான் செய்வேன், அதுவும் குறிப்பாக சின்ன வயசாக இருக்கும் போது ஏதோ நான் கிறுக்குவேன், அந்த கிறுக்கல் தான் எனக்கு பெருது ஓ கவிதை. இப்படிப்பட்ட கிறுக்கல்களை கொண்டாடும் ஒரு தினம் தான் இன்று. எப்போதுமே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்போது அதை உடனே செஞ்சுருங்க, ஏன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கும் போது அந்த திறன் வந்து வெளிப்படாது, அதே சமயத்தில் அது வளராது. ஆக உங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, ஒரு யோசனை இருந்துச்சுன்னா எழுதுங்க, அதை ஓரளவுக்கு கொண்டாடுங்க. இந்த கிறுக்கல்கள் ஒரு நாள் கவிதைகளாக மாறும். இறுதியாக இன்றைக்கு யூ மேட்டர் டு மீ டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இது உலகத்தில் அனுசரிக்கிறாங்களா அல்லது மேற்கத்திய நாடுகளில் மட்டும்தான் இதை வந்து கொண்டாடுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூ மேட்டர் டு மீ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கையே இல்லை, அல்லது நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தினம்தான் என்று. இப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல நபர்கள் இருக்கலாம், எல்லாருக்கிட்டே ஒரு நன்றி சொல்லுங்கள், அல்லது அவங்ககிட்ட பேச முயற்சி செய்யுங்க. அந்த பேசுகிற மூலமாக உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கே தெரியும், ஆஹா இவர் வந்து என் மேலே இவ்வளவு ஆசை வச்சிருக்காரு அப்படின்னு அவனுக்கு யோசிக்க தோணும்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
1: நீ சொல்லு.
2: நீயே சொல்லு.
1: நீயே சொல்லு.

0: ஆட்டம். நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
0: இயக்குனர் தயாரிப்பாளர் அட்லி.
2: வந்த இடம் ஏ காடு, வந்த இடம் ஏ காடு, வந்த இடம் ஏ காடு, நீ தான் பலியாடு.
0: சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு. அட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளால் ஆஸ்கார் ஜெயிக்க முடியுங்க, நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட பேசியிருக்காரு. ஆஸ்காரை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இமயமலை உச்சியை போய் தொடர மாதிரி ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. நம்மளுடைய தமிழ் திரையுலகில் வென்ற ஒரே ஒரு நபர்னா அது இசை புயல் ஏறமான் தான். அவருக்கு பிறகு இன்னும் யாருமே அதை ஜெயிக்கல, ஆனால் இவரால் முடியும் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட அவர் சொல்லியிருக்காரு. அதற்கான உழைப்பையும் அவர் வந்து அன்றாடமுமே போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக தமிழ் திரையுலகிலிருந்து அப்போ பாலிவுட்க்கு போனாரு, இப்ப பாலிவுட்ல இருந்து உலகமே திரும்பி பார்க்கற மாதிரியான ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு வராரு. ரக்கா அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அல்லு அர்ஜுன் இந்த திரைப்படத்துல நடிக்க போறாரு சாய் அபியங்கரோட இசையில. அதோட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை நான் ஆஸ்காரை ஜெயிச்சனா அந்த மேடையில நான் தமிழ் தான் பேசுவேன், பெருமையோட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க இந்த ஒரு துணுக்க கேப்போம்.
3: ஆஸ்கார் வின் பண்ணிட்டா ஒரு மனுஷன் பெரிய கலைஞன், அது எங்கேயோ பப்ளிக் மைண்ட்ல இருக்கு, அது என்னன்னு ஒரு தடவை பாத்துருவோமே ஒரு சின்ன ஆசை. அதுக்காக எல்லா முயற்சியும் பண்றேன். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போய் நின்றுவோம். நாங்க நிக்கும் போது கன்ஃபார்மா தமிழ்ல தான் பேசுவேன். அது மட்டும் ஷுவர், நம்ம அடிக்க முடியும்னா நம்மளால முடியும்னா நம்மளால மட்டும் முடியும்னா இதுல எந்த டவுட்டுமே கிடையாதுன்னு. இங்க நான் வெளில போனா ஒரு நாலு செல்ஃபி உழுகுன்னு வைங்க, ஒரு விஜய் சேதுபதி நான் போறேன்னா 40 செல்ஃபி உழுதுனா நான் ஒரு சின்ன பையன் ஒரு 4 செல்ஃபி உழுகுதுன்னு வைங்க. ஆனா பாம்பேல போனா என்ன யாருக்குமே தெரியாது, நான் பாட்டுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நடந்து போவேன், அதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா யாருமே என்ன பார்த்தது இல்ல. ஆனா அந்த ஊர் இன்னைக்கு என்ன திரும்பி பார்க்குது, நான் எங்க போனாலும் போட்டோ எடுக்குதுன்றது நான் ஆசைப்படல, நான் அதுக்கு உழைச்சேன்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: கொண்டாட்டம். நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
0: ஒரு சில கடைகள் நம்மளை ஏமாற்றுறாங்க. அதாவது அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பொருட்களுக்கு நம்ம சலுகை வழங்குறோம், கொஞ்சம் கழிவு வழங்குறோம், வாங்க வந்து வாங்குங்க அப்படின்னு நம்மளை அழைப்பாங்க. ஆனால் போன பிறகுதான் நமக்கு தெரியும், ஓ அவங்க சொல்ற பொருளை ஓ ஒன்றுக்கு தான் இந்த மாதிரி சலுகை உண்டு அல்லது கழிவு உண்டு அப்படின்னு அவங்க சொல்றது கிடையாது. இந்த மாதிரி மறைமுகமாக சொல்லி சொல்லாமல் இருக்கிறதுல நமக்கு வந்து ஏமாற்றம் நம்ம வந்து அடையிறோம். ஆக இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதெல்லாம் நம்பிடாதீங்க, கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க, கொஞ்சம் தவிர்த்துருங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து வாங்குங்க. அந்த பொருளுடைய விலை என்ன அப்படின்னு காட்டியிருக்கு. நீங்கள் கட்டணத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுக்கு 100 தடவை பார்த்துக்கங்க அப்படின்னு நான் வந்து ஒரு அறிவுரை கொடுத்தேன். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒவ்வொரு கடையிலும் என்னென்ன சலுகைகளை வழங்குறாங்க, என்னென்ன கழிவுகளை வழங்குறாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கடையில் அந்தந்த பொருட்களை போய் வாங்குவாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு செந்தில் சொல்லுவார்ல பாய்ஸ் திரைப்படத்தில். அதே மாதிரி எந்தெந்த கடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அந்தந்த கடைகளுக்கு போய் தான் அந்த ஒரு பொருளை வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு காசுமே மிச்சப்படுத்தணும்,

உங்களுடைய உரிமை என்னவோ, அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அவங்க தப்பாக அவங்ககிட்ட ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் மறுக்கலாம். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாபொலி 96.8. இன்றைய செவிசியல் தொடக்கமாக ரகுநாத் சேத் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசையில் ஹம்சத்வனி ராகம்.

அடுத்து செபிசியல் ஒலிக்கின்றது டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்திருக்கும் வல்லப நாயகசிய ராகம் பேகடா தாளம் ரூபகம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இன்றைய பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள் பாடியிருக்கும் சாவேரி ராகத்தில் அன்னை ஜானகி.

ரெக்காபொலி 9-6-8 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் பாடியிருக்கும் காம்போஜி ராகத்தில் குழலூதி மனமெல்லாம்.

0: நிறைவாக ரேவதி ராகத்தில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் தில்லானா.
1: தீம் தீம் தீம் தன நதிரன தன திரன திரன ததிமித ஜனுத கிட்டதி.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968. கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இவ்வருடத்தின் 281வது நாள். ஆண்டு நிறைவு பெற 84 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1448 ரபியுல்லாஹிர் மாதம் பிறை 26.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: வணக்கம் சிங்கே, என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ரஹ்மானின் இசையில் நமது சிங்கப்பூரின் முகமது ரஃபி அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
1: ஏ ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல நடந்த போது கூட முகமது ரஃபி மேடைக்கு ஏற்றப்பட்டு இந்த பாடலை பாடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ அவங்கக்குள்ள இருந்த நட்பு அன்னுன்யமா தெரிஞ்சது மேடையில பாத்தீங்கன்னா, அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? முன்னாச்சு உங்களை குரலை கேட்டேன்,
2: ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனே. அது மட்டும் இல்ல, நம்ம நேர்களை
1: நிம்மதியா கோயிலுக்கு சாமி கூட வந்தா இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவங்ககிட்ட சொல்லல.
2: நீங்க சொல்லல, நானும் காசு கொடுக்கல, ஏன்னா நான் அங்க இல்ல.
1: அதெல்லாம் சர்ச்சைக்குரியது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். விடுப்புல போனீங்களே,
2: ஆமா,
1: பல விஷயம் பாத்திருப்பீங்க.
2: நான் பல விஷயம் பார்த்தேன், நான் சொல்லி ஆகணும். அதாவது நம்ம அண்டை நாடான நம்ம மலேசியாவுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க வந்து நாசிலாமாவை விதவிதமா விக்கிறாங்க ரவி.
1: நாசிலாமாவை விதவிதமா விக்கிறாங்க?
2: ஆமா, நாசிலாமானா நமக்கு என்னன்னு தெரியும்.
1: கோழி இருக்கும், கச்சாங்க, இக்காம்பிலிசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் சோறு, வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருப்பாங்க, பிளாச்சானது,
2: ஆமா,
1: அது குடுப்பாங்களா,
2: அந்த சம்பால் குடிப்பாங்க, அதாவது தேங்காய் பால் சோறு இருக்கும். இப்ப வந்து புதுசா மூன் கேக் நாசிலாமாவை அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
1: மூன் கேக் நாசிலாமா?
2: ஆமா, மூன் கேக் சோறுக்கு பதிலாக நடுவுல வந்து மூன் கேக் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப துபாயில இருந்து அந்த பிஸ்தாச்சியோ சாக்லேட் எல்லாம் வந்து கொண்டு வராங்க இல்லையா?
1: இருங்க, பிஸ்தாச்சியோ சாக்லேட் கொண்டு வராங்க, சரி, அதை வந்து நாசிலமாக்குள்ள போடுறாங்களா?
2: ஆமா, அதை வந்து கறிக்கு பதிலாக அந்த பிஸ்தாஷியோ வந்து குழம்பு மாதிரி அவங்க வந்து அதை ஊத்துறாங்க.
1: சொல்லும் போதே எனக்கு ஒரு மாரியா வருது.
2: அடுத்தது கேளுங்களே,
1: இதுக்கு மேலயா
2: மாச்சா என்னன்னு தெரியும் உங்களுக்கு?
1: ஆமா,
2: மாச்சா வந்து அந்த ஜப்பானிய நாட்டுல ரொம்ப பிரபலமா இருக்கிற வந்து ஒரு ஒரு பானம் இல்லையா?
1: அவங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும், அது மட்டும் இல்ல ஆரோக்கிய நற்குணங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா?
2: ஆமா, இப்ப மாச்சா நாசிலாமாவும் மலேசியாவில இருக்கு.
1: அந்த தூளை நான் தூக்கி விடுவாங்களா?
2: இல்ல, அதுவும் ஒரு குழம்பா எடுத்து போடுவாங்க.
1: இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல.
2: ஆனா இருந்தாலும் இப்ப சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாசிலாமா பர்கர் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம்.
1: அது கூட ஓரளவு சமாளிச்சிடலாம், ஏன்னா அது வந்து பர்கர் தான். அந்த சாஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கறி மட்டும் நாசிலாமா அது மேல தூவிருப்பாங்க, கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கூட கொஞ்சம் தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இது பிஸ்தாச்சியோ, பிஸ்தாச்சியோ சோர்ல போட்டு சாப்பிடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா?
2: இப்பெல்லாம் விதவிதமா புதுசு புதுசா நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யணும்னா படம் எடுத்து போடணும், இன்ஸ்டாகிராமா செய்யணும். இப்ப இன்ஸ்டாகிராமுக்காகவே சமூக வலைதளங்களுக்காகவே எல்லாரும் வித்தியாச வித்தியாசமா புதுசு புதுசா எதையோ உருவாக்குறாங்க.
1: அது நம்ம உண்மைதான். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் குறை சொன்னாலும், எவ்வளவுதான் இதெல்லாம கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இது நோக்கி போறதுனால அந்த கூட்டத்துக்கு தேவையே
2: ஆமா
1: ஈடுகொடுத்து சமாளிக்கிறதுக்காக இப்படி விதவிதமா யோசிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு.
2: ஆமா, அதேதான். சரி, இப்ப நம்ம நேயர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். நீங்க புதுசா ஒரு உணவை உருவாக்க போறீங்கன்னா நீங்க எதை உருவாக்குவீங்க? நான் என்ன செய்வேன்னா, இந்த சிக்கன் ரைஸ் பீஸா இருக்குல்ல, எனக்கு சிக்கன் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் ரவி.
1: சிக்கன் ரைஸ் பீஸாவா?
2: அத பீஸால போட்டு சாப்பிட எப்படி இருக்கும்?
1: சிக்கன் ரைஸ்
2: ஆமா
1: பீஸால போட்டு சாப்பிட போறீங்க?
2: ஆமா, அந்த அந்த சுவைய பீஸாவுக்கு நான் அறிமுகம் செய்யலாம்னு இருக்கேன்.
1: இத வந்து எக்கானத்து கொண்டு ஒரு இட்டாலியன் போய் சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப மன வேதப்படுவாரு. அவங்களுடைய பாரம்பரிய பீஸாவை தூக்கி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்ல, ஒருவேளை இட்டாலியில கூட இந்த மாதிரி இருக்கலாம்.
2: இருக்கலாம், அதேதான். சரி நேயர்களே, நீங்க புதுசா ஒரு வித்தியாசமான உணவு, அதாவது நம்ம சிங்கப்பூரை சார்ந்த, நம்ம ஆசியாவை சார்ந்த ஒரு உணவு வகைய வித்தியாசமான முறையில நீங்க அறிமுகம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எதை நீங்க அறிமுகம் செய்வீங்க, எப்படி செய்வீங்க? வாங்க உங்களுடைய கருத்துக்களை 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
1: அடுத்து வருது உங்களுக்காக குடும்ப தலைவன் படத்துல இருந்து பாடல். இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு ராஜு சொன்னாரு. அதனை அடுத்து பால் குடம், அந்த படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இந்த பாடலை காலை வெளியில கேட்டா நல்லா உற்சாகமா இருக்கும் அப்படின்னு அனீஸ் சொல்லியிருந்தாங்க. இரு பாடல்களை கேட்போம். இணைந்திருக்க எங்களோட உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்
2: ரவிஜி
1: சஜினி.

புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

செல் தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி, துணிந்து நில் தொடர்ந்து செல்.

சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை, இதயம் இதயமாக இல்லை, ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை. அறிவு தெளிந்ததாக இல்லை, ஏன் அடுத்தவன் வாழ்வதை பொறுப்பதில்லை. வாழ்வு சுலபமானதில்லை, ஏன் சொன்னதை செய்தவன் எவனும் இல்லை. துணிந்து நில், தொடர்ந்து செல்ஹா.

பெண்கள் தவறு செய்வதுண்டு. ஏன் கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம், உள்ள பொய்கள் சொல்வதுண்டு. ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும் எவனும் மிருகமாவதுண்டு. ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு, அவனும் தேவனாவதுண்டு. தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு துணிந்து நில் தொடர்ந்து

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரையை தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்க தான் எழுதுனாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் பி பால் சுப்பிரமணியம் பாடியிருந்த இந்த பாடல்ல ராமையா விரும்பிக்கிட்டு இருந்தாரு
0: நேரம் இப்பொழுது 6:24 ஆகிவிட்டது
3: காலை வணக்கம் ரவிஜி சஜினி அவர்களே நான் ராதாகிருஷ்ணன் அழைக்கிறேன் விதவிதமான உணவுகள் இப்போது வருகின்றன நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் கேசரி இருக்குல்ல அதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸு சேமியாலாம் போட்டு அதை அது மேலே அந்த பருப்பு இருக்குல்ல பருப்பை வேக வச்சு அதுக்குள்ளார போட்டு புது மாதிரியான கேசரி செய்ய மாதிரி நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்
2: உங்களுடைய
0: கற்பனை வளத்துக்கு அவர் ஈடு கொடுக்க முடியாதுங்கிறது வேற விஷயம்
2: சரி பிரேம் வந்து என்ன சொல்லிருக்காரு பிரேம் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஒண்ணு வந்து பைனாப்பிள் ஐஸ்கிரீம் நாசிலாமா அதை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு
0: பைனாப்பிள் ஐஸ்கிரீம்
2: அது மட்டும் இல்ல ஒண்ணு நாசிலாமா அதோட நாசிலாமா ஐஸ்கிரீம் உருவாக்குவேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்காரு உண்மையிலே புரியல
2: இல்ல நாசிலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது
0: என்ன மோகம் அது மேல இந்த மாதிரி
2: வெவ்வேறு விதமான சுவைகள் இருக்கு இல்லையா இப்ப தேங்காய் பால் சோறு இருக்குல்ல அந்த சுவை வேற மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சம்பாலோடைய சுவை வேற மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இக்கன் பில்லிஸோடைய சுவையும் இருக்கும் கோழியோட சுவையும் இருக்கும் இந்த சுவை எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி நல்லா இருக்கும்
0: ஆமா அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில வயிறு கலக்கும் அது அதோட மோசமா இருக்கும் பரவாயில்லையா
2: இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பியதற்கு ரொம்ப நன்றி ராதாகிருஷ்ணன் பிரேம்
0: இணைந்திருங்க எங்களோட இப்ப உங்களுக்காக 70களில் வந்த பாடல்கள் காத்திட்டு இருக்கு அந்த வரிசையில இந்த இதமான பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்போமா
4: பேச வந்தி சொல்லத்தான் வார்த்தை இல்லை
0: தேர்ந்தெடுக்கப்பட்டது
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
0: கொஞ்சம்
1: சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: 60 வரை படத்தில் இந்த பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல இரண்டு பாடல்கள் ஒலித்தன. இந்த பாடலுக்கு முன்னால பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த படத்தில் இந்த பாட்டு உங்களுக்காக இடம்பெற்றது.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது சரியாக 6:36 ஆகிவிட்டது. துவாசை நோக்கி செல்லும் PIE சீமை ரோடு இருக்கு, பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. ரேஃபல்ஸ் பூலவாடை நோக்கி செல்லும் ரேஃபல்ஸ் லிங்க் ரேஃபல்ஸ் அவென்யூ இருக்கு, பிறகு சாலை மூடப்பட்டுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. இன்றைய பொன்மொழிய இதோ நாம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க தயார்னா அந்த வரிகள் உங்க செவிகளுக்கு. இதோ
2: நேயர் ஆலமீன் அனுப்பியிருக்கும் கூற்று இது: எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும்.
0: பிரம்மாதமான அந்த கூற்றுங்க. நிதானம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எடுத்துரைக்கிற மாதிரி அமைந்தது. இன்னொரு முறை அந்த கூற்றை நம்ம கேட்டுருவோம்.
2: எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும்.
0: இந்த சிந்தனையோட அற்புதமான இந்த நாளை கடந்து வருவோம் வாங்க.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16 to 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: என்னங்க
2: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: KGF 2 திரைப்படத்தில இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. ரவி பஸ்ரூரின் இசையில் அனன்யா பாத் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஜவான் திரைப்படத்தில இருந்து அனிருத் இசை அமைத்து பிரியா மாலியோடு சேர்ந்து பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே.
2: கே ரீட்டா கொண்டு வரும் பாடல் காத்துட்டு இருக்க. அடுத்து உங்களுக்காக காவலன் படத்துல இருந்து வித்யா சாகருடைய இசையில.
0: இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று மழை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
2: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 113 161 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வெளியில பொருந்தாதுன்னு சொன்னா பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
2: சஜினி, இந்த காலகட்டத்துல ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் புகை மூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா?
0: ஆமா, அதற்கு நீங்க என்ன செய்யலாம்னா, வீட்ல வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் இருக்கு இல்லையா, அதை நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க உங்களுடைய கிளைமேட் வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பட்ச ஷீட்டுகளை நீங்க இன்னும் பயன்படுத்தவில்லை என்றால் அதை பயன்படுத்தி இந்த ஏர் பியூரிஃபையரை வாங்கி வைத்துக் கொள்ளலாம்.
2: எதுக்குங்க இதெல்லாம் என் வீட்டுக்கு? அதுதான் வந்து காத்தாடி இருக்குது, சுத்தமா வச்சிருக்கேன், பெருக்குற கூட்டுற மோப் பண்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த பாருங்க, ஏர் பியூரிஃபை அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல காற்றின் தரம் எவ்வளவுதான் ஆரோக்கியமா இருந்தாலும் அவ்வப்போது இந்த மாதிரி புகை மூட்டை வரும்போது கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் நம்ம வீட்டுல உலா வரலாம்.
0: இவற்றில இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏர் பியூரிஃபையரை வாங்கி வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, வெளியே போவதாக இருந்தால் கைவசம் ஒரு முக கவசத்தை வச்சுக்கோங்க.
3: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்.

0: பார்த்தாலே பரவசம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ஹெமானோட இசையில சித்ரா பால்ராம் பாடிய பாடல் இது. ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு காத்துக்கொண்டே இருக்கின்றது ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் அந்த வழியில் பாசேர் லாபா அந்த பகுதிக்கு பிறகு. நேரம் இப்பொழுது 6:58. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இதோ வந்துட்டோம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன வருது? ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. தனிநபர் நடமாட்ட சாதனங்களை பயன்படுத்துவோருக்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் அறிமுகமாக உள்ளன. அடுத்த ஆண்டின் 2 காலாண்டிலிருந்து விதிமுறைகளுக்கு உட்படாத சாதனங்களை இணையத்தில் விற்பதும் விளம்பரப்படுத்துவதும் குற்றமாகும். சாதனங்களின் பயன்பாட்டு விதிகள் குறித்த எச்சரிக்கைகளையும் விற்பனையாளர்கள் இணைய பதிவுகளில் குறிப்பிட வேண்டும். தீ ஏற்படும் அபாயத்தை குறைக்க சாதனத்திற்கு பொருத்தமில்லாத மின்கலன்களை பொருத்துவதும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படும். கடந்த ஆண்டு தனிநபர் நடமாட்ட சாதனங்கள் தொடர்பில் சுமார் 49 தீச்சம்பவங்கள் பதிவாயின. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீடித்த நாடாளுமன்ற விவாதத்தில் பாதுகாப்பான மின்கலன்களின் பட்டியலை வெளியிடுவது, அவற்றின் பொருத்தத்தை தெளிவாக குறிப்பிடுவது உள்ளிட்ட யோசனைகளை உறுப்பினர்கள் முன்வைத்தனர். மின்கலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துணை அமைச்சர் பே யாம் கிங் கூறினார். மனிதவள அமைச்சும் அதன் முத்தரப்பு பங்காளிகளும் சட்டப்பூர்வ நிபந்தனைகளுக்கு அப்பால் ஊழியர்களுக்கு சுகாதார பராமரிப்பு சலுகைகள் வழங்க முதலாளிகளை ஊக்குவிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. ஊழியர்களுக்கான மருத்துவ சலுகைகளை மேலும் நிலையானதாக மாற்றுவதற்கான வழிகளை பணிக்குழு ஆராய்வதாக மனிதவள தற்காலிக அமைச்சர் ஜஸ்மின் லாவ் தெரிவித்தார். மருத்துவ ஆலோசனை கட்டணங்களுக்கு அப்பாற்பட்ட மருத்துவ செலவுகளை ஈடு செய்வது, மருத்துவ சான்றிதழ் இல்லாமலேயே சம்பளத்துடன் கூடிய நோய் விடுப்பு அளிக்க அனுமதிப்பது போன்றவை குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. பணிக்குழு அதன் பரிந்துரைகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் வெளியிடும். சிங்கப்பூரில் தானியக்க வாகனங்களின் அறிமுகம் ஓட்டுநர்களின் வேலைகள், அவர்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றில் எந்தவொரு உடனடி பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் தெரிவித்துள்ளார். தானியக்க வாகனங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். சிங்கப்பூரில் தற்போது சுமார் 72,000 டாக்ஸி தனியார் வாகன ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அதோடு ஒப்பிடுகையில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை மிக சிறியது என்றார் அமைச்சர் சியாவ். அடுத்த 5 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் எத்தனை தானியக்க வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க இயலாது. இருந்தபோதும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போக்குவரத்து சேவைகளில் பெரும் பகுதி மனித ஓட்டுநர்களாலேயே வழங்கப்படும் என்பது ஏறக்குறைய உறுதி என்றார் திரு சியாவ். சிங்கப்பூரர்கள் மூப்படையும் வேளையில் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் இருக்க கூடுதல் உதவி பெறவுள்ளனர். 25 மில்லியன் வெள்ளி செலவில் அமைக்கப்படும் புதிய ஆய்வு நிலையம் இதற்கு உதவும். வயது காரணமாக ஏற்படும் தளர்வை தடுக்கும் அல்லது தாமதப்படுத்தும் வழிகளை அது கண்டறியும். ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நிலையம் அதன் ஆய்வுகளை சுகாதார பராமரிப்பு, சமூகம் ஆகியவற்றுக்கான தீர்வுகளாக மாற்ற நோக்கம் கொண்டுள்ளது. உடல் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும். மறதி நோய் ஏற்படும் அபாயத்தை முன்கூட்டியே கண்டறிவதும் தனிப்பட்ட இணைய வழிகாட்டுதல் பயிற்சிகளும் திட்டத்தில் அடங்கும். சிங்கப்பூரும் லாவோஸும் மின்சார ஒருங்கிணைப்பு, எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடுதல், கரிம வெளியேற்ற அனுமதி போன்ற துறைகளில் தொடர்ந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். பிரதமர் லாரன்ஸ் வாங் புதிதாய் பதவியேற்றுள்ள லாவோஸ் பிரதமர் லா லும்சாய் கொமாசிட்டுக்கு அனுப்பிய வாழ்த்து கடிதத்தில் அதனை தெரிவித்தார். அண்மை ஆண்டுகளில் மின்சார ஒருங்கிணைப்பு திட்டத்தின் வழி இருதரப்பு ஒத்துழைப்பு கணிசமாக வளர்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் வாங் கூறினார். லாவோஸின் வளர்ச்சி முன்னுரிமைகளுக்கு ஏற்ப சிங்கப்பூர் இருதரப்பு உறவை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அவர் சொன்னார். லாவோஸ் பிரதமரை சிங்கப்பூருக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளுமாறு திரு வாங் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் ஜோஹோர் மாநிலத்தில் இரண்டு நாள்களுக்கு அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. அங்கு பல பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையான 200 தாண்டியது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புகைமூட்டம் காரணமாக மலேசியாவில் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ள முதல் மாநிலம் ஜோஹோர்.
1: சொல்லும் பொருளும் ஸ்மகிளிங் கடத்தல். எல்லைகளில் கடத்தல் முயற்சிகளை முறியடிக்க கடுமையான சோதனைகள் நடப்பில் உள்ளன. ஸ்மகிளிங் கடத்தல்.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
6: கடந்த அக்டோபர் 4 அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் மான் வரை 5 நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBIN மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
7: வணக்கம் சிங்கே,
8: ஆதரவு BYD.
9: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
8: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
9: 11,000 மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
8: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
9: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: வணக்கம் சிங்கே
1: வாரிசு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது தமிழின் இசையில் அனிருத் ஜனிதா காந்தி அந்த பாடல வழங்கி இருந்தாங்க.
0: இவ்வார் நட்சத்திரம் சாதன சர்க்கம் அவங்க பாடிய பாடல கேட்க
2: போறோம்.
1: பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்தில இருந்து
0: தவசி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: சாதன சர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க சுமார் 36 வெவ்வேறு மொழிகள்ல 15,000 மேற்பட்ட பாடல்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
0: குறிப்பா இவங்க தமிழ்ல பாடும் போது சொன்னதுதான், இருந்தாலும் மறுபடியும் வலியுறுத்த விரும்புறேன்னா, வட இந்தியரா இருந்தாலும் தமிழ்ல பாடும் போது ஆரம்பத்துல உச்சரிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் போக போக போக அவங்களுடைய பிழைகளை திருத்திக்கிட்டு சிறப்பா பாடுற முயற்சி எடுத்தாங்க பாருங்க.
1: ஆமா,
0: அதை நம்ம பாராட்டணும் இல்லையா.
1: அதனாலதான் அவங்களுக்கும் வந்து தென்னிந்தியர் இல்லாத ஒரு தென்னிந்தியராக இல்லாட்டியும் அவருக்காக ஒரு விருது வழங்கப்பட்டது.
0: ஆமா, நேத்து கூட நான் அதை பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது வரலாற்றிலேயே ஒரு தென்னிந்திய பாடலுக்கு விருது பெற்ற, தேசிய விருது பெற்ற வட இந்திய பெண் முதல் பெண் இவங்க தான் அப்படின்னு தகவல் சொல்லுது இல்லையா.
1: ஆமா, 2002 வெளியான அழகி திரைப்படத்துல இருந்து பாட்டு சொல்லி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல்லாம் பாடி அவங்க வந்து விருது பெற்றாங்க.
0: இந்த வாரம் முழுவதும் இவங்க குரல்ல கொண்டாடுற மாதிரி அவங்களுடைய பாடல்கள்லாம் வெவ்வேறு நிகழ்ச்சியில வரப்போகுது. இணைந்திருங்க எங்களோட எங்கேயும் எப்போதும். மோலி
1: 9:68
3: போக்குவரத்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 7:12 ஆகிவிட்டது. பிஐஇ துவாசிற்கு பிறகு ஏஒய்இ நோக்கி செல்லும் வழியில் சிடிஇக்கு பிறகு பிஐஇ சாங்கி எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000+ மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த பொன்னகை.
3: வணக்கம் சிங்கை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பிடித்த ஒருத்தரை வந்து பார்க்கும் பொழுது இத ஒன்று செஞ்சிட்டு போறாங்க.
0: இந்த குறிப்பிட்ட செயலுக்கு பிற்பாடுதான் அவங்க வந்து இந்த டேட்டிங் எல்லாம் போறாங்க. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.
2: இது கொஞ்சம் எடக்கு மடக்கா இருக்கும்.
0: அப்படியா?
2: எடக்கு மடக்கா இருக்கும். இத செய்யறீங்க
0: வந்தாலே எடக்கு மடக்கா தான் இருக்கும்.
2: இத செய்யறாங்கன்னு சொல்றேன், உண்மையிலே இத செய்ய மாட்டேங்கறாங்க.
0: ஓ, செய்யாததுதான் இங்க செய்யறதுக்கான பிரச்சனையா இருக்குது.
2: ஆமா.
0: வாவ், இது கேள்வியே கிடையாது. இது அதுக்கும் மேல.
2: சரி, நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சுலபமா சொல்லிறேன்.
0: சொல்லுங்க.
2: நம்ம ஜென்சி இளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டேட்டிங் போகும் பொழுது இத ஒன்ற செய்யாம போறாங்க.
0: சரி, பெற்றோர் இப்ப நீங்க உடனடியா உங்க ஜென்சி பிள்ளைங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்க ஜென்சியா இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஜென்சியா இருந்திருந்தா இத செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு யுகம் இருக்கலாம் உங்களுக்குள்ள. அப்படிப்பட்டவங்களும் வந்து பதில் சொல்லுங்க.
2: கற்பகம் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் சூப்பர்
0: எனக்கு ஒரு சந்தேகம். கற்பகம், நீங்க இவ்வளவு சீக்கிரமா வரீங்களே, நீங்க பல்லு இழக்கிட்டீங்களா இல்ல நேரா வானொலி பக்கமா வந்திருக்கீங்களா? இப்ப அதுவே சந்தேகமா இருக்குது எனக்கு.
2: எல்லாரும் நம்ம நேயர்கள் எல்லாரும் பல்லு வளர்க்காம தான் வானொலி பக்கமா வருவாங்க ரவி.
0: ஏன்னா
2: நம்ம நிகழ்ச்சியை கேட்கணுமா இல்லையா? பல்லு வளர்க்கறது என்ன, குளிக்கிறது என்ன, நாம வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை தான் கேட்க போறோம் இருப்பாங்க.
0: பல்லு வளர்க்காம நிகழ்ச்சி கேக்குறாங்க.
2: ஆமா,
0: சரி.
2: இல்ல, பல்லு வலிக்கிட்டே குளிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
0: அது சாத்தியம். நானே வந்து எழுந்த கையோட முதல்ல என்ன பண்ணுவேன், கை நேரா வானொலி பெட்டி பக்கம் தான் போய் தட்டி விட்டுறோம். அதை தட்டி விட்டு பாட்டு ஓடினாதான் மத்த வேலையே எனக்கு வரும்.
2: அத சொல்லுங்க.
0: சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு அந்த மாதிரி.
2: நான் விடுமுறையில இருந்தாலுமே கையெழுத்து தொலைபேசியில அந்த மீ லிசன் செயலி இருக்கு இல்லையா, அதை தட்டிட்டு தான் மத்த வேலையெல்லாம் பாப்பேன்.
0: சரி, ஓகே, நீங்க இப்ப வாங்க பதில சொல்லுங்க. உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசு,
2: ஜோதி ஸ்டோ புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி, ஜென்சி இளையர்கள் டேட்டிங் செய்யும் பொழுது, அதாவது ஒரு டேட்டுக்கு போகும் பொழுது இதை ஒன்று செய்யாம போறாங்களா, அது என்ன?
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக பரிசு காத்துட்டு இருக்குங்க.

0: தொடர்புக்கு
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
2: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வணக்கம் ரவி, சஜினி.
3: வணக்கம்.
2: சொல்றது கரெக்ட் தான், பல்லெல்லாம் வழக்கம் வளர்க்க மாட்டோம். 5 மணிக்கு நான் எழுந்தது நேரா ரேடியோ ஆன் பண்ணிட்டு தான், மற்ற வேலையே. பல்லு விளக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ரேடியோ காது தானே கேக்குது, பல்லா பார்க்க போகுது.
4: உண்மை உண்மை உண்மை,
3: பாயிண்ட் புடிச்சாங்கப்பா, காது தானே கேக்குது.
4: நான் சொன்னல, நானே அப்படிதான் முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி கூட டக்குன்னு வானொலியை தான் போய் தட்டி விடுவேன், அதுக்கப்புறம் தான் வேலையை ஓடணும். பல பேர் வீட்லயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குப்பா.
3: சரி, இப்ப வாங்க மறுபடியும் கேள்வி பக்கமா வந்துருவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த காலத்து இளையர்கள், அதாவது இந்த ஜென்சி இளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டேட்டிங் செல்வதற்கு முன்பு இதை ஒண்ணு செய்யாம போறாங்க அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
4: என்ன
3: சொல்லிருக்காருனா, தூங்காமல் போவது அப்படின்னு சொல்லிருக்காரு.
4: தூங்காம போறதா?
3: ஆமா,
4: உற்சாகத்திலேயோ இருக்கலாம்
3: இருக்கலாம் இல்லையா. ஆனா இது எல்லாமே நாங்க எதிர்பார்க்கிற பதில்கள் கிடையாது.
4: நீண்ட ஒரு முறை சஜினி சொல்ல போறாங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போறாங்க.
3: இந்த காலத்து இளையர்கள் டேட்டி செல்வதற்கு முன்பு இதை ஒண்ணு செய்யாம போறாங்களா, அது என்ன?
4: நல்லா யோசிச்சு பாருங்க, செய்யாம போறாங்க. 7:41 ஆகி விட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க நின்றிருக்கீங்க.
5: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: ஐஏ நோக்கி செல்லும் சிடிஇ அங்கோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட் அங்கேயும் பேலஸ்டியர் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு, எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்க இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
3: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
0: சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
5: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி கூட்டணியில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. கடல் மீன்கள் கடலோர கவிதைகள் திரைப்படத்தில இருந்து
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
2: 752 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE காலாங் பாரு எக்ஸிட் அங்யூ அவென்யூ ஆகிய இடங்களில், CTE AYE நோக்கி செல்லும் வழியில் பெலஸ்திய சாலை அங்மோக்கே அவென்யூ 1 ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சரியான
2: பதில கொடுத்த நேயரின் பெயர்

0: இப்ப ஒவ்வொரு உடல்ல இருந்தும் ஒரு நறுமணம் வரும்.
1: ஆமா, இயற்கையாகவே ஒரு நறுமணம் இருக்கு.
0: அந்த நறுமணம் நமக்கு எதுக்க இருக்கிறவங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆகையால் குளிக்காம போகும்போது அந்த நறுமணத்தின் வாடை இன்னும் அதிகமாகுது அப்படின்னும், அதன் வாயிலா அவங்க யார டேட் பண்றாங்களோ அவங்களுடைய மனசை சுலபமா கவர்ந்துடலாம் அப்படின்னும் இந்த குழுவினர் நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்லுது.
1: ஆனா நீங்க குளிக்காம போனீங்கன்னா உங்களுடைய இயற்கை மனம் அதுல வந்து வராது.
0: குளிக்க அதுதான் வரும்.

0: பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: வணக்கம் சிங்கே,
2: ஆதரவு BYD.
1: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
2: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
2: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
1: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. தனிநபர் நடமாட்ட சாதனங்களை பயன்படுத்துவோருக்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் அறிமுகமாக உள்ளன. அடுத்த ஆண்டின் 2nd காலாண்டிலிருந்து விதிமுறைகளுக்கு உட்படாத சாதனங்களை இணையத்தில் விற்பதும் விளம்பரப்படுத்துவதும் குற்றமாகும். சாதனங்களின் பயன்பாட்டு விதிகள் குறித்த எச்சரிக்கைகளையும் விற்பனையாளர்கள் இணைய பதிவுகளில் குறிப்பிட வேண்டும். தீ ஏற்படும் அபாயத்தை குறைக்க சாதனத்திற்கு பொருத்தமில்லாத மின்கலன்களை பொருத்தவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படும். கடந்த ஆண்டு தனிநபர் நடமாட்ட சாதனங்கள் தொடர்பில் சுமார் 49 தீச்சம்பவங்கள் பதிவாயின. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீடித்த நாடாளுமன்ற விவாதத்தில் பாதுகாப்பான மின்கலன்களின் பட்டியலை வெளியிடுவது, அவற்றின் பொருத்தத்தை தெளிவாக குறிப்பிடுவது உள்ளிட்ட யோசனைகளை உறுப்பினர்கள் முன்வைத்தனர். மின்கலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துணை அமைச்சர் பி.எம். கிங் கூறினார். சிங்கப்பூரில் தானியக்க வாகனங்களின் அறிமுகம் ஓட்டுநர்களின் வேலைகள், அவர்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றில் எந்தவொரு உடனடி பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் தெரிவித்துள்ளார். தானியக்க வாகனங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். சிங்கப்பூரில் தற்போது சுமார் 72,000 டாக்ஸி தனியார் வாகன ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அதோடு ஒப்பிடுகையில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை மிக சிறியது என்றார் அமைச்சர் சியாவ். அடுத்த 5 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் எத்தனை தானியக்க வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க இயலாது. இருந்தபோதும் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போக்குவரத்து சேவைகளில் பெரும்பகுதி மனித ஓட்டுநர்களாலேயே வழங்கப்படும் என்பது ஏறக்குறைய உறுதி என்றார் அமைச்சர். மனிதவள அமைச்சும் அதன் முத்தரப்பு பங்காளிகளும் சட்டப்பூர்வ நிபந்தனைகளுக்கு அப்பால் ஊழியர்களுக்கு சுகாதார பராமரிப்பு சலுகைகள் வழங்க முதலாளிகளை ஊக்குவிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. ஊழியர்களுக்கான மருத்துவ சலுகைகளை மேலும் நிலையானதாக மாற்றுவதற்கான வழிகளை பணிக்குழு ஆராய்வதாக மனிதவள தற்காலிக அமைச்சர் ஜஸ்மின் லாவ் தெரிவித்தார். மருத்துவ ஆலோசனை கட்டணங்களுக்கு அப்பாற்பட்ட மருத்துவ செலவுகளை ஈடு செய்வது, மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் சம்பளத்துடன் கூடிய நோய் விடுப்பு அளிக்க அனுமதிப்பது போன்றவை குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. பணிக்குழு அதன் பரிந்துரைகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் வெளியிடும். சிங்கப்பூரர்கள் மூப்படையும் வேளையில் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் இருக்க கூடுதல் உதவி பெறவுள்ளனர். 25 மில்லியன் வெள்ளி செலவில் அமைக்கப்படும் புதிய ஆய்வு நிலையம் இதற்கு உதவும். வயது காரணமாக ஏற்படும் தளர்வை தடுக்கும் அல்லது தாமதப்படுத்தும் வழிகளை அது கண்டறியும். ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நிலையம் அதன் ஆய்வுகளை சுகாதார பராமரிப்பு, சமூகம் ஆகியவற்றுக்கான தீர்வுகளாக மாற்ற நோக்கம் கொண்டுள்ளது. உடல் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும். மறதி நோய் ஏற்படும் அபாயத்தை முன்கூட்டியே கண்டறிவதும் தனிப்பட்ட இணைய வழிகாட்டுதல் பயிற்சிகளும் திட்டத்தில் அடங்கும். சிங்கப்பூரும் லாவோஸும் மின்சார ஒருங்கிணைப்பு, எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடுவது, கரிம வெளியேற்ற அனுமதி போன்ற துறைகளில் தொடர்ந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். பிரதமர் லாரன்ஸ் வாங் புதிதாய் பதவியேற்றுள்ள லாவோஸ் பிரதமர் சாலு